நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சகவரிடம் 1948 ஸ்ராவண மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:50. தொடர்வது மங்கள இசை.

நாலொரு குரல். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். குறள் எண் 154. பொறையுடைமை எனும் அதிகாரி

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். சின்ன வெங்காயம் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். இயற்கை துப்புரவாளர்கள் வழங்குபவர் வி சுரேந்தர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை மலரும் ஒட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரை வழிநடத்துவது எப்படி குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் எஸ் தேவன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முக காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். நலமாய் வாழ எலும்பியல் மருத்துவரை எப்பொழுது அணுக வேண்டும் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகள். டெல்லி அஞ்சல். 7:45 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 மணி வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜி சீனு. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் என்று, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒன்றிரண்டிற்கு ஹாய் சிநேகிதியே, சட்டம் அறிவோம். சட்ட பாதுகாப்புக்கான உரிமை குறித்து விளக்கம் அளிக்கிறார் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்களுடன் நேர்முகம். உடன் உடையார்பவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற காணுங்கள். மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர் உலக ஹெபடைஸ் தின சிறப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஹரிபிரசாத் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:00 முதல் 4:30 வரை கட் கேமரா ரோலிங். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சிவவல்லி.

விலாஸ், தொடர்ந்து 5 மணி வரை கட் கேமரா ரோலிங். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ச்சி ஆனந்த். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரையும், 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். ஒன்பது 15 முதல் 11 மணி வரை தேன் சிந்தி தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம்.

நேர்லியினி 1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையின் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம், 9 மணிக்கு அரங்கிசை டாக்டர் காயத்ரி கிரிஷ் அவர்களுடன் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 நேயர் நேரம், தலைப்பு இயற்கையை காப்போம், நெறிப்படுத்துகிறார் தங்கம் அவர்கள். 12 மணிக்கு புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சித்திரம், நிறைவு பகுதி அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பன்னிசை மாலை, திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ். 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், சட்டம் அறிவோம், சட்ட பாதுகாப்பிற்கான உரிமை குறித்து விளக்கமளிக்கிறார் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் சாருமதி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு.

காலை 4 மணிக்கு தங்க தாமரைகள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை மாருதிதாசன், வசனம் உமாசங்கர், திரைக்கதை இயக்கம் வி அழகப்பன். 5 மணிக்கு பொன் மாலை பொழுது மின்னல் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை, 8 மணி முதல் 8:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களுடன் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026.

ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா தொடரில் அவளா சொன்னால் நாடகம் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷெரீப், ஆர் சைலஜா, ஆர் ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஹதிஜாபி. ஒன்பது பதினைந்திற்கு ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலே, 10 குஷ்ஹாரின் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல், 11 நிகழ்ச்சிகள், 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2:00, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். காலை 8:00, 10:00, 11:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

சேவை செய்திகள். புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் கொம்யூனியன் வி மணவெளி அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்கலை உடனுரை ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயம் ஸ்ரீ சப்த கன்னிகள் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கங்கை விநாயகர் ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலயங்களோடு கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தில் இன்று காலை 9 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், இரவு 7 மணிக்கு அம்மன் அலங்கார வீதி உலா நடைபெறும்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஊரையும் சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
2: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
1: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
2: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
1: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
6: ஏய், இங்க தாதா கிங்.
7: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: இதனால FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
8: சொல்லு, நீதான் தைரியமான சொல்லு.
2: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
9: தொட்டா நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
2: சொல்லவே சொல்லாதீங்க.
9: சொன்னா
2: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
9: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
2: FM ரெயின்போ புதுவை 102.8.
10: தங்க சாம்ராஜ்யம் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
11: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.

0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேர்களிலும் சில நொடிகளில் தொடர்வது இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
1: புள்ளின் வாய் கீண்டானே, பொல்லா அரக்கனே, கிள்ளிக் களைந்தானே, கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, புள்ளும் சிலம்பினகாள் போதரி கண்ணினாய், குள்ள குளிரக் குடைந்தி நீராடாதே, பள்ளிக்கிடத்தியோ பாவாயினி, கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் என்பவாய். மரம் அகன்றால் அறம் அதில் வந்து ரசாயனம் செய்யும், அறம் தடைக்கும் முயற்சி இது. தீமைகள் அழிய வேண்டும், நன்மைகள் மேலாக வேண்டும். ஆண்டாள் நாச்சியின் வசீகரச் சொற்கள் அழகானவை, உயிர் துடிப்பு மிக்கவை. கோதை தமிழ் என்ற ஒரு தனி வகையே உருவாயிற்று. ஆண்டாளிடம் பொலிவு தவிர வேறு இல்லை. இங்கு பொலிவு என்பது பக்தி, உலகை உயிர்ப்பிக்க வல்ல பக்தி. அவை மந்திரச் சொல், கவிதைகளின் சொல், வசீகரச் சொல், நடக்கக்கூடியவற்றையே பேசும், உயிர் துடிப்போடு அறிவிக்கும். கனவுகளோடு அவை சம்பந்தப்பட்டவை. கனவுகள் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்வுகளைச் சொல்பவை. கனவுகள் நிழல்கள் அன்று. அறங்களுக்கு உட்படுத்தி பாருங்கள். கவிமனதற்கு ஆணைகள், உத்தரவுகள் ஓப்பானவையாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டாள் மெய்மையோடு உரைகிறாள். ஆசைகள் ஏற்கத்தக்கவையாய் இருக்கின்றன. வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று. எல்லா சொற்களும் நற்சொற்களே, இவற்றை ஆராதிப்போம். ஆண்டாளை கவிதாயினியாகப் பார்ப்பது உத்தமமானது, விரும்பத்தக்கது, நியாயமானது, உயிர் துடிப்பு தருவது. ஆண்டாளின் சேவகர்கள் என்பதுண்டு. ஒருவருக்கு சீடராக வேண்டுமென்று முடிவு செய்வது பெரிதுதான். அது சிரமமான காரியம் என்றாலும் விரும்பத்தக்கது. அது முடியாத காரியம் என்றுதான் சில நேரம் நாம் சொல்ல வேண்டும். சாத்தியப்படாத புரட்சி என்பதுண்டு. ஆண்டாள் புரட்சி அலாதியானது, நிறைவு வெற்றிதான். அதனால்தான் ஆண்டாள் நாச்சி இன்றும் நம்மிடையே அழகாக உலவிக் கொண்டிருக்கிறாள். வெண்பட்டு துகிலோடு சலங்கை ஒலிக்க கண்ணன் குழலை உள்வாங்கி அலங்காரமாக நர்த்தனமாடிக் கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு வினாடியும் நிகழ்காலத்திற்காக மாறி மாற்றிவிடும் மாயம் இது. சிலரின் சொற்கள் மந்திரவாசனை பூசிக்கொண்டவை, மர்மம் அகற்றியவை, நேரில் உரையாடுபவை, பூடகமற்றவை, நல்லவை கேட்க வேண்டுமென்ற உந்துதலை தருபவை. ஆர்வம் என்பது ஆச்சரியம். ஆர்வம் மனவழிப்பட்டது, நாம் விரும்பிய எல்லைக்குள் இருப்பவை. அப்படியானால் அவை உயிர் துடிப்புள்ளவை, நம்மால் வசப்படுபவை. நாம் அதில் வசப்படும் போது தெளிவாக இருப்போம். நாம் என்பது மனிதகுலம்தான். குள்ள குடைந்து நீராடாதே, வாழ்க்கை மிக கொண்டாட்டமானதுதான். கள்ளம் தவிர்த்து கலந்தோர் எம்பாவாய். ஒரு தூய்மையான உலகத்தை உருவாக்கி உலவிடுவது பேரழகுதான் எங்கள் ஆண்டாள் நாட்டியின் வார்த்தைகள். ஆண்டாளுக்கான பாஷ்யங்கள், உரை நூல்கள் வேறு பொருள்களை தந்தாலும் விவரித்தாலும் எனக்கால சில வசீகரங்களை வைத்துக் கொண்டு காத்திருப்பதாக நம்புவது இதமானது. ஆண்டாள் நாச்சியார் பொது, பொக்கிஷம், புதையல், அருமருந்து. விண்மீன் தோன்றிவிட்டதையும்

0: பறவைகள் ஒலி எழுப்புவதையும் கட்டி விடியற்பொழுதை தோழிகள் உறுதி செய்கிறார்கள். காலை எழுந்தவுடன் முதற்காற்றி அன்றைய பொழுதை ரம்மியப்படுத்தும். அது புத்தம் புதிது, ஒரு பனிக்குவியலைப் போல தூய்மையானது. கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவா என்று உலகிற்குச் சொல்கிறாள். ஆண்டாளின் கிளிகூட பேசும், அதன் மொழிகூட கற்பதற்கு சுலபமானது. உண்மையை உபாசிக்கும் போது அந்த கிளிமொழி வசமாகும். புலர்காலைக்கான மௌனம் கூட வசீகரமானதுதான். மௌனத்தில் இருக்கும் அற்புத சங்கீதத்தை பிடிப்பது கூட சுலபந்தான். பௌளி ராகமாக, பூபால ராகமாக, மலையமாரதமாக, நிறைவாக ஆனந்த பைரவியாக வந்துவிடும். ஆணவம் மழிந்தால் நிரந்தரம் பெற்றிடுவேன், அதனால் ஆணவம் மழியட்டும். உங்களுக்கு அப்புறம் இறுதிகால பயம் இல்லை. ஆண்டாள் பெருமாட்டியின் அலைகளையா விளையாட்டை நாம் இவ்வாறுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அது வாழ்தல் நெறி. ஆண்டாள் இறையழகின் உச்சம் என்று கொண்டாடுவோம். வாழ்தலின் இனிமையை புரிந்து கொண்டால் எல்லாமே அற்புதம்தான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6:15:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடல்.

0: அடுத்ததாக நாகுரியம் ஹனிஃபா பாடிய பாடல்.
1: ஃபாத்திமுத்து

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 12 நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் சின்ன வெங்காயம் சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் 1 கிலோ 40 ரூபா, 4 கிலோ வாங்கினா
3: 100 ரூபா. இன்னைக்கு
4: விலை கொஞ்சம் பரவாயில்ல, அதாவது போன வாரத்துக்கு இந்த வாரம் பரவாயில்ல, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போயிருக்கு.
2: வெங்காயம் வெங்காயம்
5: மார்க்கெட்ல நம்ம காய்கறி வாங்கலாம்னு வந்தா இன்னும் கருத்த முத்து குரல் மாதிரி இருக்கு. ஆமா, கருத்த முத்து தான் அந்த கடையில இருக்காப்ல. நமக்கே தெரியாம காய்கறி வியாபாரத்துல இறங்கிட்டாரா? புரியலையே. சரி, கிட்ட போவோம்.
2: வெங்காயம் வெங்காயம் வெங்காயம் வாங்க வாங்க வாங்க வெங்காயம்.
5: கருத்த முத்து எப்பா? கருத்த முத்து
2: பாப்பா, கருத்த முத்த
5: என்னப்பா? எனக்கு தெரியாம நீ காய்கறி வியாபாரத்துல இறங்கிட்ட.
2: அட, என்ன கருத்த முத்த? என் பொஞ்சது இன்னைக்கு மார்க்கெட் போயிட்டு காய்கறி வாங்கின சொன்னாங்க. வந்தா நம்ம பக்கத்து வீட்டு பக்கிரி இல்ல, அவன் உக்காண்டேதான் கம்பங்குழி குடிச்சிட்டு வரேன்னு போனாம்பா. என்ன உக்கார வச்சுட்ட? இன்னும் ஆளை வரக்கானா? நான் விதுனுக்குறேன் அவனுக்கு
5: பதிலா. ஓஹோ, டெம்பரவரியா நீ வியாபாரியா இருக்க.
2: ஆமா ஆமா.
5: சரி, வெங்காயம் என்ன விலை சொன்ன?
2: வெங்காயம் 1 கிலோ 40 ரூபா, 4 கிலோ வாங்கினா 100 ரூபா.
5: அது என்னப்பா, 4 கிலோ வாங்கினா 100 ரூபா? அப்ப 1 கிலோ 25 ரூபா தானே வருது?
2: ஆமா.
5: ஓஹோ, ஒரே ஐடியா டக்குனு வித்துடலான்னு இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டியோ?
2: காதமுத, அதெல்லாம் ரகசியம் பா, அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது.
5: சரி சரி, அத பத்தி பரவாயில்ல. இந்த சின்ன வெங்காயம் என்ன விலை?
2: 60 ரூபா.
5: என்னப்பா, சின்ன வெங்காயம் இவ்வளவு விலை விக்குது?
2: ஆமா,
5: சின்ன வெங்காயம் பயிர் செஞ்சிருந்தோம்னா இந்நேரம் நாம கோடிஸ்வரன் ஆயிருக்கலாம் இருக்க.
2: ஆமா ஆமா, தக்காளி வித்து கோடிஸ்வரன் ஆகணும்னாலும் இருக்கிறாம்பா. அது போல சின்ன வெங்காயம் வித்து கோடிஸ்வரன் ஆயிடுவோம்.
5: சரி, ஆனாலும் நம்ம ஊர்ல இது வரைக்கும் யாரும் வெங்காயம் பயிர் பண்ணவே இல்லப்பா.
2: ஆமா காதமுத்த, நீ சொல்லவதான் நானும் யோசிக்கிறேன்.
5: ஆமாப்பா, நம்ம ஊர்ல இந்த பெரிய வெங்காயமா இருக்கட்டும் இல்ல சின்ன வெங்காயமா இருக்கட்டும், இத நாம பயிர் பண்ணணும்பா.
2: காதமுத, பக்கத்து விட்டு பக்கிரி வரான், அதுக்குள்ளே 10 கிலோ வெங்காயம் வித்துட்டுமா? வா, நம்ம போலாம். ஏப்பா பக்கிரியா, வாப்பா வாப்பா. என்னப்பா லேட்டா வரேன்? இந்தப்பா வித்த காசு வச்சுக்க. காதமுத, வா வா வா வா, நம்ம போலாம் வா.
5: சரிப்பா சரிப்பா, வா போய் டீ கடையில உட்காந்து பேசுவோம்பா.
2: காதமுத்தா, எனக்கு கூழ் குடிக்கணும் போல ஆசையா இருக்குப்பா.
5: சரிப்பா, கம்பங்கூழ் குடிப்போம்.
2: சரியா,
5: வா கூழ் கடைக்கு போவோம்.
2: சரி சரி, கூழ் கடைக்கு போவோம். அம்மா, கம்பங்கூழ் ஒண்ணு, கேவுரு கூழ் ஒண்ணு குடுமா. காதமுத்தா, இந்த குடிப்பா, குடிச்சுனே நீ சொல்லு. நீ
5: நல்லா இருக்குப்பா, முதல்ல குடிச்சிருவோம்பா. வாடையே சூப்பரா இருக்கு.
2: ஆமா காதமுத்தா, அந்த நார்த்தங்க ஊருக்காடா
5: நல்லா இருக்கு.
2: அந்த பச்சை மிளகாய் இடம், வெங்காயம் ஒண்ணு எடுப்ப, வெங்காயம் ஒண்ணு.
5: எப்ப அந்த இஞ்சி ஊருகா இருக்குல்ல, அது கொஞ்சம் எனக்கு.
2: சரி சரி, இந்த இந்த எடுத்துக்க எடுத்துக்க.
5: சரிப்பா
2: சொல்லு காதமுத்த,
5: சூப்பரா இருந்துச்சு.
2: ஆமா
5: சரி, வாப்ப நம்ம எட்ட போவோம்.
2: சரி சரி சரி. காதமுத்த, வெங்காயம் சாகுபடி செய்யலாம்னு சொன்னியா, அதை பத்தின முழு விவரம் சொல்லுப்பா எனக்கு.
5: கருத்தமுத்த, நம்ம மண் இருக்குல்ல,
2: ஆமா,
5: செம்மண்ணு அதிகமா இருக்குது, தண்ணி அதிகம் தேங்காது. இந்த மண்ணு தான்ப்பா வெங்காயம் சாகுபடிக்கு ஏத்த மண்ணு.
2: ஓஹோ,
5: ஆமா, நாம தாராளமா சாகுபடி செய்யலாம்ப்பா. இந்த வெங்காயங்கிறது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே மனிதர்கள் பயன்படுத்தி வந்திருக்காங்க.
2: அப்படியா?
5: ஆமாப்பா, இந்த எகிப்து நாட்டுல பிரமிட் எல்லாம் கட்டினத பாக்கிறோம் இல்லையா?
2: ஆமா,
5: அந்த பிரமிட கட்டின தொழிலாளர்களுக்கு உணவுக்காக வெங்காயத்தை கொடுத்ததாலாம் செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்குப்பா.
2: ஓஹோ, காதமுத்த, உலகமெல்லாம் பரவி இருந்திருக்குது இந்த வெங்காயம்.
5: ஆமாப்பா.
2: ஓ சரி சரி, நம்ம பகுதிக்கு ஏற்றவாறு வெங்காயம் பயிரிடுவதற்கான ரகங்கள்லாம் பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா.
5: கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அவங்க 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி 5 ரகம் வெங்காயத்துல வெளியிட்டு இருக்காங்கப்பா.
2: சரியா,

0: புகை எம்டி 1 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு, அதுவும் நல்ல ரகம்ப்பா.
1: வெங்காயம் பயிரிடுவதற்கான ஏத்த பருவம் அது சொல்லுப்பா.
0: ஏப்ரல் மே இது ஒரு நல்ல பருவம்.
1: சரி,
0: இதை விட்டோம்னா அக்டோபர் நவம்பர் அதுவும் நல்ல பருவம்ப்பா.
1: கதமுத்த, எப்படி உழவு செய்யணும், ஏக்கருக்கு விதை வெங்காயம் எவ்வளவு தேவைப்படும், நடு முறைகளை பத்தி விவரமா சொல்லுப்பா.
0: கதமுத்த, நிலத்தை 2-3 முறை நல்லா உழுது, கடைசி உழவு இருக்குல்ல, அப்ப ஒரு ஹெக்டருக்கு 25 டன் மக்கிய தொழு உரம் இடணும்பா. அதாவது ஒரு ஏக்கருக்கு 10 டன். அப்புறம் 45 சென்டிமீட்டர் இடைவெளியில பாத்திகள் அமைச்சு நிலத்தை தயார் செய்யணும். நிலத்தை தயார் செஞ்ச பிறகு நாம விதை வெங்காயத்தை நாம தயார் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டர்னா 1500 கிலோ விதை வெங்காயம் தேவைப்படும்பா. இந்த விதை வெங்காயத்தை 10 சென்டிமீட்டர் இடைவெளியில அந்த பார் அமைச்சிருந்தோம்ல, அந்த பாத்திகளுடைய 2 பக்கத்திலையும் ஊனணும். விதை வெங்காயம் நம்ம நட்ட பின்னு நல்லா தண்ணி பாய்ச்சணும். அப்புறம் 3 நாள் கழிச்சு உயிர் தண்ணி அது பாய்ச்சணும். அதுக்கு பிறகு 5-7 நாள் இடைவெளியில தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி பாய்ச்சினா போதும்பா.
1: காத்துமுத்த, இப்ப சொன்ன வெங்காயம் பத்தின தகவல்கள், அது எந்த வெங்காயம்பா, சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா?
0: இப்ப நாட்டு வெங்காயம் நம்ம சொல்றோம் இல்லையா, சின்ன வெங்காயம்.
1: ஆமா,
0: அதை பத்திதான் சொன்னேன்.
1: ஓஹோ, காத்துமுத்த, சின்ன வெங்காயம் சாகுபடி முறையில மேல் உரமா என்ன போடலாம், அதை பத்தி சொல்லுப்பா.
0: கருத்துமுத்து, நடவுக்கு முன்னாடி நம்ம பாத்தி அமைக்கிறோம் இல்லையா, அதுல 2 புறமும் நம்ம அடி உரமா ஹெக்டருக்கு 30 கிலோ தழைச்சத்து, 60 கிலோ மணிச்சத்து, 30 கிலோ சாம்பல் சத்து இதை இடணும்பா.
1: சரி,
0: அப்புறம் நடவு செஞ்ச 30 நாள் கழிச்சு 30 கிலோ தழைச்சத்துனா நம்ம மேலுரமா இட்டு மண் அணைக்கணும்.
1: கலை நிர்வாகம், நோய் நிர்வாகம், பூச்சி மேலாண்மை, இத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க.
0: ஒண்ணுலப்பா, இந்த சின்ன வெங்காயம் சாகுபடியில நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து கலை நிர்வாகம். விதை வெங்காயம் நடவு செஞ்ச 30வது நாள் கழிச்சு களை எடுத்துட்டு மேலுரம் இட்டு மண் அணைச்சு நீர் பாய்ச்சணும். அப்புறம் தேவைக்கு ஏற்ப களை எடுத்து நிலத்துல வந்து களை இல்லாம நம்ம பராமரிக்கணும்.
1: இன்னொன்னு
0: என்ன கேட்ட, நோய் நிர்வாகம். சாரும் உறிஞ்சியும் பூச்சியை முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இந்த பூச்சி நிர்வாகத்துல வந்து இந்த சாரும் உறிஞ்சும் பூச்சி தான் நமக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாக்கக்கூடியது. இதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா மோனோக்ரோட்டோபாஸ் மருந்து 1% அதை தெளிச்சோம்னா இது கண்ட்ரோல் ஆயிடும். நோயின்னு பார்த்தோம்னா இலப்புள்ளி நோய் பரவலா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கட்டுப்படுத்த இண்டோபில் M45 அப்படிங்கிற மருந்த 2%, அதுதான்பா நம்ம தெளிச்சு இதை கட்டுப்படுத்தணும்.
1: சரி,
0: ரைட்டா. அப்புறம் இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல அதிகம் காணப்படக்கூடிய அந்த கோழிக்கால் சீக்கு, அப்புறம் கீழ்த்தண்டு அழுகல், இந்த மாதிரி நோய் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரைகோடர்மா விருடி 20 கிராம், 5 லிட்டர் கோமியம், 5 லிட்டர் சாணம் இதை கலந்து நல்லா வடிகட்டி ஒட்டும் திரவத்துடன் வெங்காய தாள் நல்லா நனையிற மாதிரி கால வேளையில கைத்தளிப்பான் மூலம் நாம தெளிச்சோம்னா இது கண்ட்ரோல் ஆயிடும்பா. 15 நாள் இடைவெளியில இன்னொரு முறை கூட தேவைப்பட்டா நம்ம தெளிக்கலாம்.
1: சரி சரி சரி. சின்ன வெங்காயம் எப்போ அறுவடை செய்யலாம்?
0: கத்தமுத்து, வெங்காய வயல்ல இலைகள் வந்து 75% காஞ்சிடுச்சுன்னா பயிர் முதிர்ச்சி அடைஞ்சு நாம வெங்காயத்தை எடுக்கிறதுக்கு சரியான பருவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அறுவடைக்கு 7 நாளைக்கு முன்னாடி நல்ல ஒரு தண்ணியை பாய்ச்சிட்டு அப்புறம் வந்து இந்த கொத்தி எடுக்கிற மாதிரியோ அல்லது மண்ணை தோண்டி எடுக்கிற மாதிரியோ இந்த வேறு இலைகளை பறிச்சு சுத்தம் செஞ்சு அதோட நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் அதை எடுத்துட்டு அதை நிழல நல்லா காய வச்சு அப்புறம் பாதுகாப்பா வச்சுக்கணும். ஒரு ஹெக்டருக்கு 15-20 டன் சின்ன வெங்காயம் கிடைக்கும்பா.
1: பரவாயில்லையா?
0: ஆமாப்பா, நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர்ப்பா.
1: நல்ல மகசூல் தான்பா.
0: ஆமாப்பா, வெங்காயத்தை நம்ம உணவுல அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னா இந்த வயிறு கோளாறுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கும். அதுவும் பழையது சாப்பிடும் போது பல பேர் இந்த சின்ன வெங்காயத்தை உரிச்சு அப்படியே தொட்டுக்குவாங்க.
1: அமிர்தம் போல இருக்கும்பா பழைய கஞ்சில வெங்காயம் சாப்பிடும் போது. சின்ன வெங்காயம் எப்படி சாகுபடி செய்யலாம்னு நல்ல விவரமா தெளிவா சொன்னப்பா. வந்த காரியம் முடிஞ்சு போச்சியா? இதுக்கப்புறம் பக்ரிக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல, பக்ரி நாளைக்கு வந்து பாத்துக்கிறான்.
0: சரிப்பா சரிப்பா, என் கூட கம்பி வந்துடுறியா?
1: ஆமா ஆமா, பொஞ்சாது காய்கறி எப்ப வாங்கணும்னு எதிர்பார்த்து காத்து நிற்பா. நான் கிளம்புறேன் வேலையாட வீட்டுக்கு.
0: சரிப்பா வாப்பா, என் வண்டியில போயிடலாம்.
1: போலாம் போலாம்.
0: சரி வாப்பா, பின்னாடி உட்காருப்பா. ஓட்டுமா?
1: வண்டி எடுக்காத முத்தா.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரக பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரக பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரகப் பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலாத்தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 18,475 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டம் நடைபாதை வியாபாரிகள் தங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களுடைய ஆண்டு வருமானம் அதிகரித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அத்துடன் நடைபாதை வியாபாரிகளுடைய மின்னணு பண பரிவர்த்தனை பயன்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாகவும் திரு டோக்கன் சாகு தெரிவித்தார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற வேளாண் பட்ஜெட் தொடர்பாக விவசாயிகள் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் புரிவோருடனான கருத்து கேட்பு கூட்டத்தின்போது அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தின் மண்வள மேம்பாடு, நீர் மேலாண்மை, வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள், வேளாண்மையில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு விலை பாதுகாப்பு, நவீன வேளாண் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு ஆகியவற்றுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள், கோரிக்கைகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த வருடம் எல்னினோ வருடமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து வருவாய் இழப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு வினோத் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு வெங்கடரமணன் உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் பங்கேற்றதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடை

0: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய அரசாணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு வேலை வழங்குவது கருணை அடிப்படையிலானது என்றாலும் சட்டத்திற்கு புறம்பானதாக உள்ளது என்றும் இது தவறான முன்னுதாரணமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எல்நினோவால் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் வகையில் சேலம் மாவட்ட வேளாண்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. வறட்சியால் ஏற்படும் மகசூல் பாதிப்பை தடுக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காலநிலை மாற்றம் விவசாயிகளை கவலைக்குள்ளாக்கி விடுகின்றன. எல்நினோ பாதிப்பால் வறட்சிக்குள்ளாகும் மாவட்டங்களில் ஒன்றாக சேலம் மாவட்டம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் சேலம் மாவட்டத்தில் எல்நினோ பாதிப்புகளை தடுக்கும் வகையில் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டாரத்தில் விவசாயிகள் அதிக அளவில் பருத்தி பயிரிட்டுள்ள நிலையில் அதற்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்திடும் விதமாக PPFM எனப்படும் தொழில்நுட்பத்தை வேளாண்மைத்துறை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. 10 லிட்டருக்கு 100 மில்லி என்ற அளவீட்டில் பயன்படுத்தப்படும் இந்த பாக்டீரியா நுண்ணுயிரி மூலம் பயிர் சாகுபடிக்கான தண்ணீர் தேவை பெருமளவு குறையும் என்பதால் வறட்சி காலத்திலும் மகசூல் பாதிக்காமல் தடுக்க முடியும். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான விவகாரத்தில் பிரிட்டன் யுக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படும் என்று பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். ஈரான் ஆதரவு புரட்சிப்படையினர் ஏவிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதித் தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன்ராஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் நாரைக்கிணறு பகுதியில் விவசாயிகள் பட்டா கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளதால் அதுகுறித்து மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்க கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் பளு தூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் வல்லூரி அஜய்பாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 58 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் இந்தியாவின் பிந்தியா ராணி தேவி வெண்கலப்பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை பிரிவில் அன்குஷ் பங்கல், சாக்ஷி சௌத்ரி ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியல்

0: போட்டிகளில் 8வது இடத்தில் உள்ளது. தைவான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55, 30 நொடிகள். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க, ராம் தங்க நகை மாளிகையில உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி பாண்டிச்சேரி.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
5: இயற்கை துப்புரவாளர்கள்
4: வழங்குபவர்
5: வி சுரேந்தர் அவர்கள்.
6: நம் உடலை தூய்மையாக வைத்திருக்க குளித்தல், பல் துலக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுகிறோம். பறவைகள் தங்களை தூய்மையாக வைத்திருக்க என்னவெல்லாம் செய்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாமா? பறவைகளின் உடலில் மிக முக்கியமானவை இறகுகள். இறகுகளை கொண்டே பறவைகள் பலவிதமான செயல்களை செய்கின்றன. எனவே அதன் தூய்மையை பராமரிப்பது இன்றியமையாதது. தூய்மையற்ற இறகுகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும். இதனால் வெப்பத்தை வெளியேறாமல் தடுக்க முடியாது. மேலும் ஒட்டுண்ணிகளின் மறைவிடமாகவும் மாறிவிடும். பறவைகள் தங்களை தூய்மையாக்க செலவிடும் நேரத்தின் பெரும்பகுதியை இறகுகளை பராமரிப்பதிலேயே செலவிடுகின்றன. பறவைகள் நம்மை போல் நீரில் குளித்தும் தூய்மை அடைகின்றன. சில நேரங்களில் மண்ணிலும் குளிக்கின்றன. நல்ல மணற்பாங்கான பகுதியில் உட்கார்ந்து ரெக்கைகளை தளர்வாக வைத்துக் கொண்டு வேகமாக சிலுப்பி மணலில் தேய்த்துக் கொள்கின்றன. இதன் மூலம் இறகுகளில் இருக்கும் தேவையற்ற பொருட்களும் ஒட்டுண்ணிகளும் சுத்தப்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு பறவையும் ஒரு நாளில் பல மணி நேரங்கள் அதன் சிறகுகளை ஒவ்வொன்றாக தன் அலகின் மூலம் கோதி சுத்தப்படுத்துவதை பார்க்க முடியும். பறவைகளுக்கு அதன் முதுகில் வாளுக்கு சற்று மேலாக எண்ணெய் சுரப்பு இருக்கின்றது. இதில் சுரக்கும் எண்ணெயை தன் அலகால் தொட்டு இறகுகளின் மேற்பகுதியில் தடவி விடுகின்றன. இதன் மூலம் இறகுகள் பாதிப்பு அடைவதை பெருமளவு குறைக்க முடியும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சில பறவைகளுக்கு இத்தகைய எண்ணெய் சுரப்பிகள் இல்லை. எனினும் அப்பறவைகளும் தங்கள் இறகுகளை கோதி சுத்தமாக வைத்திருக்கின்றன. பறவைகள் தங்கள் இறகுகளை கோதுவதற்கு அலகு மட்டுமல்லாமல் கால் நகங்களையும் பயன்படுத்துகின்றன. சில பறவைகளால் சுயமாக அதன் தலையை கோதிவிட முடியாது. அத்தகைய சூழலில் ஒரு பறவை மற்றொரு பறவைக்கு கோதிவிடுகிறது. சில பறவைகளின் பின்பக்க கால் நகங்களில் சீப்புக்கு இருப்பது போன்ற பற்கள் காணப்படுகின்றன. இவற்றை அப்பறவைகள் தங்களின் இறகுகளை கோதிவிடுவதற்கு பயன்படுத்துகின்றன. சில பறவைகள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளும் முறை ஆச்சரியமானது. அவை எறும்புகள் நிறைந்த இடத்தில் அமர்ந்து கொள்கின்றன. அவ்வெறும்புகள் அந்த பறவையின் மீது ஏறி ஃபார்மிக் அமிலத்தை வெளியிடுகின்றன. பறவைகள் அந்த அமிலத்தை உடம்பு முழுவதும் தங்கள் அலகு மூலம் தடவுகின்றன. இந்த அமிலம் அந்த பறவையின் உடலில் இருக்கும் ஒட்டுண்ணிகளை கொள்கின்றன. வேறு சில பறவைகளோ எறும்பை பிடித்து நசுக்கி தங்கள் இறகுகளில் தேய்ப்பதன் மூலம் ஃபார்மிக் அமிலத்தை உடல் முழுவதும் பூசிக்கொள்கின்றன. இதையே எறும்பேற்றுதல் என்கிறோம். இறகுகளை சுத்தமாக வைத்திருப்பதைப் போல பறவைகள் தங்கள் அலகுகளையும் சுத்தமாக வைத்திருக்கின்றன. அலகுகளை சுத்தப்படுத்த பெரும்பாலும் தங்கள் கால்களையும் கால் நகங்களையும் பயன்படுத்துகின்றன. அல்லது மரக்கிளையின் மேலோ அல்லது உறுதியான வேறு பொருட்களின் மீதோ உராய்ந்து தேய்ப்பதன் மூலமாகவும் சுத்தப்படுத்திக் கொள்கின்றன. பறவைகள் தங்கள் சுத்தத்தினை பேண வேறு சில செயல்களிலும் ஈடுபடுகின்றன. எடுத்துக்காட்டாக, கூட்டில் உள்ள குஞ்சுகளின் கழிவுகள் சிதறாமல் இருக்க அவற்றை சுற்றி ஒரு சவ்வு போன்ற பை உருவாகிறது. இதனை எச்சப்பை என்று சொல்லலாம். இந்த கழிவுகள் கொண்ட எச்சப்பைகளை தாய்ப்பறவைகள் எளிதாக கவ்வி வெளியே எடுத்து சென்று விடுகின்றன. இதனால் கூடுகள் சுத்தமாகவும் துர்நாற்றமின்றியும் இருக்கும். இவ்வாறு செய்வதன் மூலம் இறைக்கொல்லி விலங்குகளுக்கு குஞ்சுகளின் வாசனை தெரியாது தடுக்கப்படுகிறது. மேலும் நோயை உண்டாக்கும் பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் கூட்டை அண்டவிடாமல் பாதுகாக்கிறது. பறவைகள் தங்கள் உடலை சுத்தமாக வைத்திருப்பதன் காரணமாக ஒட்டுண்ணிகள் மூலம் பரவும் நோய்களை தடுக்கின்றன. பறவைகளின் எண்ணெய் சுரப்பிகள் இருந்து

0: எண்ணெயை தொட்டு இறகுகளில் பூசுவதன் மூலம் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகள் அழிகின்றன. எனவே இப்பறவைகள் பயன்படுத்திய நீரை மற்ற உயிரினங்கள் பயன்படுத்தும் போது நோய் பரவும் வாய்ப்பு குறைகிறது. பறவைகள் தன் சுத்தத்தை பேணுவது மட்டுமல்லாமல் உலகத்தை சுத்தப்படுத்தும் மாபெரும் வேலைகளையும் செய்கின்றன. காகங்கள், பாருக்கழுகுகள் முதலியன இறந்து கிடக்கும் பிற விலங்குகளின் உடம்பை சாப்பிடுவதன் மூலம் இறந்த உடலால் பரவும் ஆந்த்ராக்ஸ், ரேபீஸ் போன்ற நோய்கள் பரவாமல் தடுக்கின்றன. இயற்கை துப்புரவாளர்களான பறவைகளின் பணியை போற்றுவோம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இயற்கை துப்புரவாளர்கள் வழங்கியவர் வி. சுரேந்தர் அவர்கள். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் கேட்டீர்கள்.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: மின்னிடும் வைர நகைகளுடன் பொன் நகைகள் வாங்க ராம் தங்கநகை மாளிகை. விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
1: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் நிறுவனர்களான திரு பவன் சந்தனா மற்றும் திரு நாகபாரத் தாக்கா ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடினார். இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ள பிரதமர், விக்ரம் 1 ராக்கெட்டின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி மற்றும் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்து முதன்மையாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்கல் நடத்தியதாக கூறப்படுவது குறித்த மனுக்களை இன்று விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. காவல்துறையினர் தாக்கப்பட்டதாக அவர்களின் குடும்பத்தினர் தாக்கல் செய்துள்ள மனுக்களையும் விசாரிக்க நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. விதிகளுக்கு உட்பட்டு அமைதியான முறையில் போராட அரசியல் சாசனத்தில் மக்களுக்கு உரிமை இருப்பதாக நேற்று தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறினார். இந்தியாவில் ஜனநாயகம் மற்றும் வளர்ச்சிப் பயணத்தில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் மிக முக்கியமானவை என்று மத்திய பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ஆத்ம நிர்பார் பஞ்சாயத்து திட்டம் மற்றும் சம்ரித் பஞ்சாயத்து இணையதளத்தை தொடக்கி வைத்து அவர் உரையாற்றினார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாராந்திர ஆலோசனைக் கூட்டமான மங்கள் மிலன் இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறுகிறது. கிளாஸ்கோ 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா குண்டு எறிதல் F57 பிரிவில் இந்திய வீராங்கனை ஷர்மிளா தன்கர் 9.81 மீட்டர் குண்டு எறிந்து வரலாற்று சிறப்புமிக்க தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இதன் மூலம் காமன்வெல்த் பாரா தடகள வரலாற்றில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: நேரம் 7:22. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, FM ரெயின்போ புதுவை 102.8. புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் முட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரை வழிநடத்துவது எப்படி குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் எஸ் தேவன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
5: வணக்கம் சார்.
6: வணக்கம் சார்.
5: இன்றைக்கு வந்து அந்த அடலசன்ட் அந்த வயசுல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லார விட எனக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியம். இந்த ஒரு மைண்ட் செட்டை வந்துடுறாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸு கூடிய என் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்லிடக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கெல்லாம். இது வந்து எதனால் வருது? இப்போ இதனால் வந்து பேரண்ட் வந்து நல்ல பசங்களோட பழகிறானா, இல்லை வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது மோசமான பசங்களா, ஒரு பயம் வருது. அப்போ பேரண்ட்ஸ் இதில் என்ன ரோல் எடுக்கணும்? ஸ்கூலில் கூட வந்து டீச்சர்ஸாக இருக்கவங்க என்ன சொல்லித்தரணும்? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அமையறதை பொறுத்தும் தன்னுடைய வாழ்க்கையும் மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குல்ல. அதுவும் இன்றைய சமூகத்தில் வந்து நிறைய கெட்ட விதமான கலாச்சாரமும் ஒரு புறையோடின மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ வந்து இது ஒரு போதை பழக்கம் அப்படி இப்படின்னு ஏதாவது தப்பாக போயிடக்கூடாது இல்லையா? இதில் பேரண்ட்டுக்கும் டீச்சருக்கும் சமூகத்துக்கும் என்ன ரோல் இருக்கு?
6: பேரண்ட்ஸுடைய ரோல்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க மானிட்டர் பண்ணணும். டியூஷன் விட்டுட்டாங்கன்னா டியூஷன் விட்டதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கணும். ஒரு டைம் நம்ம புள்ள வந்துட்டு தப்பே செய்ய மாட்டான்னு எந்த பேரண்ட்ஸும் நினைக்கூடாது. இது வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. எல்லா தப்புமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு சமுதாயத்தில் அதிகபட்சமாக விளைஞ்சிருக்குது. அப்போ நம்ம அப்சர்வேஷன் பண்ணுறது மூலயமா, கண்காணிக்கிறது மூலயமா நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க. இந்த டைம்ல வருவாங்க, அப்பா எப்போ வருவார்னு தெரியாது, எந்த டைம்ல

0: வந்து பாப்பாரு. அந்த மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்ஸ் எடுத்துருந்து அங்க சேர்த்துட்டா எல்லாத்தையும் வந்து டீச்சர்ஸே பார்த்துப்பாங்கன்னு நினச்சிக்கிறாங்க இந்த பேரண்ட்ஸ். அப்படி கிடையாது. டீச்சர் ரோல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷனை வந்து எப்படி கொடுக்கணுன்றது தான், ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கறது தான். ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய பியர் குரூப்ஸை, ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். அவங்களுக்கு நல்லது கெட்டதை புரிய வைக்கணும், அவேர்னஸ் ஏற்படுத்தணும். அவேர்னஸ் தான் போதை பழக்க வழக்கங்களை பற்றி, கெட்ட பழக்கங்களை பற்றி நம்ம அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். டீச்சர்ஸ் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறது மட்டும், மார்க் எடுக்கிறது மட்டும் அவங்களுடைய நோக்கம் கிடையாது. நல்ல ஒழுக்கமான ஒரு மனிதனை இந்த சமுதாயத்துக்கு உருவாக்க வேண்டியது டீச்சர்ஸ் ரோல்ஸ் வந்து அதிகம். ஏன்னா வீட்டில் இருக்கிறத விட அவங்க அதிக டைமு ஸ்கூல்லேயே இருக்கிறாங்க. ஸோ அவங்க ரோல் வந்து ரொம்ப முக்கியம். பட் சமுதாயம் நம்ம என்ன, சமுதாயம்னா நாம் எல்லாம் தான். ஸோ சமுதாயம் நடக்கிற எல்லாருமே, எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தப்பு நடக்கும்போது கேட்கணும். ஒரு தப்பு நடக்குதுன்னா எல்லாம் ஒதுங்கி போகிறத விட்டுட்டு இந்த தப்புன்றதை வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணால், நம்ம நிறைய அவேர்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். போதை பழ இன்னும் நமக்கு நிறையா ஃபோக்கஸ்டாக, ஏன்னா இந்த மாதிரி கிட்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது அந்த மெச்சூரிட்டி, இதே ஆல்மோஸ்ட் ஒரு 19-20 வந்து அவங்க டிகிரிக்கு வந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அந்த மென்டல் கெப்பாசிட்டிஸ் வந்துடும். பட் இந்த பீரியடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால நம்மள ஸ்கூலில் அவேர்னஸ் பண்ணுறது, ஆல்ரெடி கவர்மெண்ட் பண்ணிட்டுருக்க தான் இருக்கிறாங்க. நிறையா ப்ரோக்ராமு, அலோசன்ஸ் ப்ரோக்ராமு, ரத்த சோகைக்கு ப்ரோக்ராம்ஸ் நிறையா பண்ணுறாங்க. பட் இது எல்லாம் இப்போ ரீச் ஆகிடுச்சா பசங்களுக்கு, இன்னும் பார்க்க வேண்டியது கடமை. ஏன்னா ப்ரோக்ராம் பேஸ்டாகவும் இல்லாமல் ஸோ ரீச் ஆயிருக்கான்றதையும் பார்த்தா தான் அந்த பாட்டம் லெவலில் எந்த அளவு ரீச் ஆயிருக்குது, அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்குதா. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்களெல்லாம் வந்து சமுதாயத்தை புழங்காமல் இருக்கிறதுக்கு அரசு தகுந்த நடவடிக்கை, ஒரு பொருள் கிடைக்கலனாலே பார்த்தீங்கன்னா திருந்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும்.
1: இப்போ இன்னொன்று பார்த்தோம்னா, நம்ம அந்த காலத்தில் வந்து விளையாட்டு அப்படின்னா கிரவுண்டில் போய் விளையாடுவாங்க, தெருவில் விளையாடுவாங்க, தெருவில் இருக்கக்கூடிய 5-6 பசங்க சேர்ந்துக்கிட்டு ஒரு இடத்துல, பொதுவான இடத்துல போய் விளையாடுவாங்க. இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி தனியாகவே வீட்டுக்குள்ளார இந்த செல்ஃபோனில் வந்து வீடியோ கேம் விளாட்றது, இது அதிலே சேட் பண்ணுறது, இந்த மாதிரியான இதில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இதில் வந்து என்னென்னா சில குறிப்பிட்ட வீடியோ கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளார ஒரு முரட்டுத்தனத்தையே வளர்க்குற மாதிரி இருக்குது. அது வந்து அவங்க ஒரு வல்கராக போகிற மாதிரி, யாரை பார்த்தாலும் அடிக்கணும், உதைக்கணும், வந்து உடனே பழி வாங்கணும், இதெல்லாம் எதுலேருந்து வருதுன்னா அவங்க பார்க்கக்கூடிய அந்த கேம்லேருந்துலாம் வருது. அது அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இப்போ பேரண்ட் இதிலெல்லாம் வந்து என்ன எடுக்கணும், ஏன்னா நாளைக்கு பின்னாடி வந்து ஒரு சமூக விரோதியாக தன்னுடைய குழந்தை மாறிடக்கூடாது. அப்போது சமூகத்துக்குன்னு சில கட்டமைப்புலாம் இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, அதிலெல்லாம் நம்ம குழந்தை கரெக்டாக இருக்கணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும் இல்லையா. இதில் என்ன ரோல் எடுக்கணும், எப்படி செய்யணும்?
0: ஸோ இந்த ரோல் பிளே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சார். பேரண்ட்ஸ் வந்துட்டு ரோல் மாடலாக இருக்கணும். ஸோ இந்த ரோல் மாடல்ன்றது வந்து பேரண்ட்ஸை பார்த்து தான் குழந்தைங்க வளருவாங்க. ஈவன் நீங்கள் நிறையா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா வைஸாக கூட பிரிக்கலாம், நிறையா டென்சிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நிறையா பிரச்சனைகள் நடக்கிற இடத்துல டெய்லி சண்டை அடிதடி இந்த மாதிரி கல்ச்சரில் வளர குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அரகண்ட்டாக வயலண்ட்டாக, ஏன்னா அவங்க பொழுது விடிஞ்சு எழுந்து பார்க்கும்போது சண்டையை தான் பார்த்துட்ருப்பாங்க, பிரச்சனையை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சாதாரணமாக தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த லேர்னிங் எங்கேருந்து நம்ம வந்து கற்றுக்கிறோன்றதை பொறுத்து தான். பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் சரி குழந்தைங்க யார்கிட்ட வந்து கற்றுக்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் தான் கற்றுக்கிறாங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒழுக்கமாகவும் நன்னடத்தையும் கொண்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பசங்க அதை பார்க்கும்போது ஓ இப்படி தான் இருக்கணும் பழகு, அப்பா அம்மானா இப்படி தான் இருக்கணும் பழகு, ரெண்டு பேரும் சண்டையே போட்டுக்கிறது இல்லை. ஸோ அந்த பசங்களுக்கு அந்த அடிக்கிற ஹேபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி எங்கேருந்து லேர்ன் பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து தான் லேர்ன் பண்ணுவாங்க. ஓ அப்போ வந்து அடிக்கலாம் பழகு நம்ம, ஸோ பிரச்சனை இல்லை பழகு. எங்கேருந்து கற்றுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க எங்கே கற்றுப்பாங்கன்னா அப்பா மட்டும்தான் கற்றுப்பாங்க. ஸோ அதோட சமயத்து கேம்ஸ்லாம் கேட்கும்போது கேம்ஸ் கொடுக்கும்போது நான் சொன்னேன்லையே மொபைல் கொடுக்கறது இல்லாமல் மொபைலில் அவங்க என்ன கேம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றதையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும்.
1: மொபைல் கொடுக்கறது சில பேரண்ட்ஸ் வந்து மொபைலே தொடக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு குடும்பப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இல்லை அந்த ஒரு ஒரு அரை மணி நேரம் பாரு, ஒரு கால் மணி நேரம் பாரு, இல்லை உன்னுடைய ஹோம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இதை பாரு, அப்படி அந்த குழந்தையையும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துகிற மாதிரி எப்படியெல்லாம் பேரண்ட் இருக்கலாம்?
0: இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் பேசிஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து மொபைலையோ டேப்போ சிஸ்டம் பேஸ்டோ இல்லாமல் நமக்கு கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸே இல்லை. மெஜாரிட்டி வந்து ஆன்லைன் கோர்சஸ்,
1: ஆன்லைன் கிளாஸஸ்
0: எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க பார்க்குறாங்க. அதனால் டி மொபைலை வந்துட்டு இது ஒரு பெரிய நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைலில் பிடுங்கி நிறையா குழந்தைங்க சூசைட்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பேப்பரில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அதுதான் அடிக்ஷன். ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண யூசேஜஸ் ஒன்று இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது, பட் அடிக்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம அந்த

0: அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு தான் கொண்டு போயிடக்கூடாது, அதை தான் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டா வந்து குழந்தைங்க சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த குழந்தைங்க வந்து நல்ல விஷயங்களை தான் அதில் பார்ப்பாங்கன்ட்டு நாம் நினைக்கக்கூடாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதுக்கும் நம்ம பார்க்கணும். நிறைய செட்டிங்ஸ் இருக்குது கூகுள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, வந்துட்டு செட்டிங்ஸுக்கு என்னென்ன தேவையில்லாத வெப்சைட்டுக்கு போகாத அளவுக்கு நமக்கு வந்து நிறையா வந்து லாக்கிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். பசங்களை வந்து மோர் பசங்களை வந்து ரொம்ப நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளியில் அனுப்பிட்டு கண்டுக்காமல் இருக்கிறது, பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் பார்க்கறது, பையன் என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாம், ஒன்றும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறது, இதெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து இதில் இந்த மண்ணெல்லாம் மாற்றிக்கணும். பேரண்ட்ஸ் வந்து நம்மளை கண்காணிக்கிறாங்கன்றது எண்ணத்தை அந்த குழந்தைகிட்ட நம்ம வளர்த்துட்டோம்னா நிச்சயமாக அந்த தப்புக்கான இது ரொம்ப குறைஞ்சிரும். இந்த டைம் 8 மணி வரைக்கும் அப்போ விளையாட சொன்னார், 8:30 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவார். உன்னை விளையாடக்கூடாதுன்னு சொன்னால் தான் குழந்தைக்கு ப்ரெஷர், நீ 8:30 வரைக்கும் விளையாடிக்கு, 9:00 நீ வீட்டுக்கு வந்துடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பசங்களை ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு நல்ல தலைமுறையை உருவாக்கலாம். ஸோ பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப முக்கியம் நல்ல பசங்களை வளர்க்குறதுக்கு.
1: இப்போ இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த பாடி இமேஜ், இந்த உருவத்தை பற்றின விஷயம் தான், உருவம் இப்படி இருக்கணும் அப்படின்னு, அதில் பற்றி கவலையெல்லாம் கூட இருக்குது. ஏன்னா ரொம்ப குண்டாயிட்டேன் வந்து என்ன, நம்ம சில பேப்பர் நியூஸ்லாம் அது மாதிரி பார்க்குறோம், இந்த யங் ஏஜாக இருக்குது வந்து உடம்ப குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டதையும் சாப்பிட்டு உயிரிழந்த மாணவி ஒரு பொண்ணை வந்து நம்ம வந்து சமீபத்தில் வந்து செய்திகள்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பாடி இமேஜ் பற்றின விஷயங்கள் சம்மந்தமாக என்ன தெரிஞ்சுக்கணும்?
0: நிறையா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா அது ரீல்ஸு இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்மளும் டெவலப் பண்ணணும், நம்மளும் வந்து அதுக்கு அந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. பட் அது ப்ராப்பர் டயட்டு, ப்ராப்பராக வந்து எக்ஸசைஸு இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். எஸ்பெஷலி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இன்னொருத்தவங்கள மாதிரி நம்மளால் உருவாக முடியாது. நம்ம ஸ்ட்ரக்சர் வேறு, நம்ம ஜெனட்டிக்ஸ் வேறு, நம்முடைய உருவ அமைப்பு வேறு. பட் என்ன நம்ம அவாய்ட் பண்ணலான்னா ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் வந்து தேவையில்லாமல் நிறையா சாப்பிட்றது. இன்னைக்கு ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் பீச்சில் கூட நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட் ஸ்ட்ரீட்னு போட்டு என்ன கலக்கிறாங்கன்னே தெரில, அந்த கலக்கலை கலக்கலராக ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் சாப்பிட்றாங்க, என்ன பர்கரு பீஸான்ட்டு. ஸோ நம்ம உடம்புக்கு தேவையானதை மட்டும் நம்ம நல்லதாக எடுத்துக்கணும். அதை செஞ்சாலே குழந்தைங்களுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு அந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் வராது. ஸோ நிறையா குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேக்கப் பண்ணிக்கிறது, நிறையா அந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் பார்க்குறது, இது நிறையா குழந்தைங்க அலர்ஜி ஆகுது. நல்ல உடற்பயிற்சி ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து பெண்கள் குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூலில் வந்து ப்ளே கிரவுண்டே இல்லை. ப்ளே கிரவுண்டே இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கு அவங்களுக்கு ஸ்கோப்பே கிடையாது, விளாட விடுறதே கிடையாது. இன்ஃபெஷலி நம்ம வந்து வீட்டு வாசலில் அப்போ லிமிட்டடான ஏரியா இருந்துச்சுனால ஈஸியாக வெளியில் போய் விளையாட விடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தெஃப்ட், நிறையா பிரச்சனை இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து வெளியில் யாரும் அவாய்ட் பண்ண விடுறதே கிடையாது. விளாட்றதுக்கு பக்கத்து வீட்டு ஏற்ற ஊரில் வந்து அப்பா அம்மாவே யாரும் பேசுறது கிடையாது. ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பே நம்ம நெய்பர் கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி எப்பயுமே ஒரு செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க. நமக்கு வந்து ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே இருந்துக்கணும், ஒரு பவுண்டரிஸ்குள்ளே இருந்துக்கணும், ஒரு கம்ஃபர்டான சுச்சுவேஷனே நம்ம குழந்தைங்க வளர்ந்து நினைக்கிறாங்க. ஸோ அது எங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த ரூமுக்குள்ளே இருந்துட்டால் அவங்க சேஃபு. அப்பா அம்மா வெளியே போகிறப்ப கதவு போட்டு லாக் பண்ணிட்டு வெளியில் போட்டால் குழந்தை சேஃபாக இருக்க அவங்க நினச்சிக்கிறாங்க. பட் எல்லா தப்பும் நடக்கிறதுக்கு அதுதான் பாயிண்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து பேரண்ட்ஸும் ஸ்பெண்ட் பண்ணணும் டைம் குழந்தைங்களுக்கு கூட.
1: சரி சரி. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் விழிப்புணர்வு, அதில் வந்து சமூகம், டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு எப்படின்னா ரோல் எடுக்கணும், குழந்தைங்கள்ட்ட எப்படி வந்து, ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கவே கூடாதுன்னாங்க. அதுக்கு பிறகு இல்லை இல்லை பாலியல் விழிப்புணர்வு அது ஒரு கல்வியாகவே வேணும் அப்படின்லாம் இன்றைய சமூகத்தில் பேசுகிறாங்க. இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்?
0: பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ரெண்டு பெண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைங்களாக இருந்தாலும் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் என்னென்னலாம் வருன்றதை வந்து அவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். அவங்கள தவிர்த்து வேற யாராலையும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தர முடியாது.
1: அம்மாவோட
0: ரோல் வந்து ரொம்ப முக்கியம், அப்பாவோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதுக்கான விழிப்புணர்வை இந்தந்த ஏஜில் இந்தந்த மாற்றங்கள் உனக்கு வருமா, இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் நீ இப்படி தான் ஃபேஸ் பண்ணணும் சொல்லணும். எஸ்பெஷலி டீச்சர்ஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரோம். ஸோ கொண்டு வரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்றது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹார்மோன்கள் என்னென்ன சேஞ்சஸ் டூரிங் த பீரியடில் வரும்ன்றத விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும். ஸோ அந்த சாப்டர் லாஸ்ட்டாக ஒன்று டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். ஸோ நிறையா பசங்கள் டவுட்ஸ் இருக்கும், அந்த கிளாஸ் எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் தான் சொல்லுவாங்கன்னா நீங்களே வீட்டில் போய் படிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. டீச்சர்ஸோட ரோல்ஸ் தான் சொல்லிட்டு எஜுகேஷன் மட்டும் நம்ம கொடுக்கறது முக்கியம் இல்லை. ஸோ மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் அவங்க ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் நம்ம டீச்சர்ஸோட ரோல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் எங்கே அவங்க ஷேர் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் தான் ரொம்ப

0: பிடிக்கும் ஒரு சில டீச்சர்ஸை, பசங்களாம் ரொம்ப கொண்டாடுவாங்க தூக்கி வச்சு. அதுக்காக அந்த டீச்சர்ஸ் தானே அந்த அப்ரோச்சஸ் தான். ஸோ பசங்கள்கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், எப்படி வந்து அவங்கள வந்துட்டு அக்செப்டன்ஸி பண்ணுறோம், அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து நம்ம எப்படி அசிஸ்ட் பண்ணுறோன்றதும் முக்கியமான விஷயம்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் முட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரை வழிநடத்துவது எப்படி குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் எஸ் தேவன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு பவன் சந்தனா, திரு நாகாபரத் தாக்கா ஆகியோருடன் கலந்துரையாடினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், பல்வேறு ஆர்வமிக்க தலைப்புகளுடன் விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து தாங்கள் உரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அவர்களுடைய திறன், லட்சியம், நேர்மறையான மனப்பான்மை ஆகியவை நாட்டின் தனியார் விண்வெளி சூழலை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு தமது வாழ்த்துகளையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் மின் உற்பத்தி துறையில் நிலக்கரி இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், 2024-25 நிதியாண்டில் 62.5 மில்லியன் அளவிற்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த நிதியாண்டில் 45.4 மில்லியன் டன் அளவிற்கு மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அனல்மின் நிலையங்களுக்கான நிலக்கரி இறக்குமதி 27% குறைந்துள்ளதாகவும் திரு சதீஷ் சந்திர தூபே குறிப்பிட்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது தெரிவித்துள்ள மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு, மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகள் சமர்ப்பித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இதுவரை 1,27,00,000 மேற்பட்ட வீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வாகனங்களுக்கான பதிவு கட்டணமும் கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவில் தற்போது 5,000-க்கும் மேற்பட்ட மின்சார வாகனங்கள் இயங்கும் நிலையில் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் மாநில அரசு இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதன் மூலம் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. தேர்வு முறைகேடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.

0: முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியின்போது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் 2032 ஆண்டுக்குள் உலக அளவில் பொம்மை சந்தையில் இந்தியா 5% பங்களிப்பை அடைய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொம்மை தொழிலை உலகளாவிய சந்தைகளுடன் இணைப்பதையும் வர்த்தகம் செய்வதை எளிதாக்குவதையும் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பியூஷ் கோயல், சிறந்த வடிவமைப்புடன் பொம்மைகளை உற்பத்தி செய்யுமாறும் ஏற்றுமதியில் கவனம் செலுத்துமாறும் தொழில்துறையினரை கேட்டுக் கொண்டார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரகப் பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலா தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25 முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என்று கூறியுள்ளது. இதுபோன்ற அறிவிப்புகளை அரசு வெளியிடவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை இன்று வாஷிங்டனில் சந்திக்கிறார். திரு டிரம்ப் 2வது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் இரு தலைவர்களுக்கும் இடையேயான 8வது சந்திப்பு இதுவாகும். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர், மற்ற நாடுகளின் தலைவர்களைவிட அமெரிக்க அதிபரைத்தான் தாம் அதிக முறை சந்தித்துள்ளதாக கூறியுள்ளார். தங்களுடைய சந்திப்பின்போது ஈரான் உள்ளிட்ட அனைத்து விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிற நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அமைதியை நிலைநாட்டுவதும் இந்த சந்திப்பின் நோக்கம் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோரப் பகுதி, ராஜஸ்தான், குஜராத், ஜார்க்கண்ட், கேரளம், மத்திய பிரதேசம், தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் ஜிம்பாப்வேயையும் மகளிர் பிரிவில் மாலத்தீவையும் வென்றனர். ஆடவர் பிரிவில் மானவ் தாக்கர், ஹர்மித் தேசாய், பயஸ் ஜெயின் ஆகியோரும், மகளிர் பிரிவில் சுதீப்தா முகர்ஜி, யஜஸ்வினி கோர்படே, ஸ்வஸ்திகா கோஷ் ஆகியோரும் தத்தமது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் பளுதூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் வல்லூரி அஜயபாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்

பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன் போட்டி கோவையில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூக் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.

0: பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் எப்போது எலும்பியல் மருத்துவரை அணுக வேண்டும் என்பது குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
3: நேர்களுக்கு வணக்கம். இன்று எப்போது எலும்பியல் மருத்துவரை அணுக வேண்டும் என்பதை பத்தி தெரிந்து கொள்வோம். உடல்ல ஏற்படும் வலி, எலும்பு வலிகள் மற்றும் தசை வலிகள், அது ஏற்படும் போது அறிகுறிகள் தெரிந்தால் 2 அல்லது 3 வாரங்களுக்கு மேல தொடர்ந்து ஒரு இடத்துல வலி இருந்துட்டே இருக்கு, மூட்டுல வலிக்குது இல்ல முதுகுல வலிக்குது, அது லேசாக இருந்தா கூட கண்டிப்பாக நம்ம எலும்பியல் மருத்துவரை அணுகணும். கீழே விழுந்துடுறோம், கை கால வீக்கம் ஏற்படுது, இடுப்புல வீக்கம் ஏற்படுது, அடிப்பட்ட இடத்துல வீக்கம் ஏற்படுது, அசைக்க முடியாத நிலை ஏற்பட்டால் எலும்பியல் மருத்துவரை அணுகணும். கை அல்லது கால் உள்ள உணர்வு குறைதல், அதாவது சென்சேஷன் குறையுது, கையில மருத்து பண்ண மாதிரி இருக்கு, கால் மருத்து பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னா உடனடியா மருத்துவர் அணுகணும். திடீர்னு தூங்கி எழுந்தோனே நம்ம விரல்களை நீட்ட முடியாம, சில பேருக்கு சாட்டர்டே நைட் பால்சி அப்படின்னு ஒரு கண்டிஷன் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய ரேடியல் நர்வ் கம்ப்ரஷன், கையில முழங்கைக்கு மேல இரவுல தூங்கும் பொழுது கையை அந்த ஊனிட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் கீழே கையை ஊனிட்டு போகும் ரேடியல் நர்வ் கம்ப்ரஷனால விரல்களையும் ரிஸ்ட் மணிக்கட்டியும் தூக்க முடியாம ஆகிடும். அப்ப கால பார்த்தா விரலும் ரிஸ்ட் ஜாயிண்டும் அசைக்க முடியாது. அது மாதிரி இருந்தாலும் உடனடியா நீங்க எலும்பியல் மருத்துவரை அணுகணும். கழுத்து வலி, முதுகு வலி, யூரின் பெற்றோரோ வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களை கண்டுபிடிச்சா உடனடியாக அதை எலும்பியல் மருத்துவர்கிட்ட அணுகி அவங்கள ஆலோசனை பெற்று அதுக்குண்டான சிகிச்சை எடுத்துக்கணும். வயதானவர்களுக்கு சின்னதாக வழுக்கி விழுந்தா கூட கடுமையான வலி ஏற்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக உடனடியாக டாக்டர்கிட்ட போகணும். அவங்களுக்கு சிறிய அளவிலேயோ அல்லது குறிப்பிடத்தக்க அளவிலேயோ எலும்பு முறிவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே போல டயபெட்டிக் பேஷண்ட், நீரிழிவு நோயாளிகள், பாதத்தில் சின்னதாக புண்ணு இருந்தாலும் காயம் அதிகமாகும் பட்சத்தில் எலும்பியல் மருத்துவரையும் பார்க்கணும். அது ப்ரெஷர் ரிலீவிங் ட்ரீட்மெண்ட், அவங்க அந்த பாதத்துக்கு ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் குறைக்கிற வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க. எம்சிஆர் செப்பல், சாஃப்ட் செப்பலை போடுறத பத்தியும் காயத்தை ட்ரெஸ்ஸிங் பண்றதை பத்தியும் விளக்கம் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அந்த நோயிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கும் மிகவும் முக்கியமாக அமையும். எலும்பு அல்லது மூட்டுல இரவு நேரத்தில் குறையாத வலி, காரணம் இல்லாமலே தானா வீக்கம் வருது, உடல் எடை திடீர்னு இழைச்சு போகுது, இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு காரணம் மருத்துவரை அணுகணும் அறிகுறிகள். இரவு நேரத்தில் வலி வந்தனா டிபி காச நோய் எந்த பாகத்தை வேணா உடம்புல தாக்கலாம், அது எலும்புல கூட வரும். டிபி அறிகுறிகள் தான் இப்ப நம்ம சொன்னதெல்லாம். அடுத்தது எடை குறையும், வீக்கம் அதிகமாகலாம். அந்த இடத்துல நைட் ஸ்வெட்ஸ், இரவு நேரத்துல காய்ச்சல் வந்து வேர்க்கும், டிபி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள அறிகுறிகள். இது மாதிரி இருந்தாலும் நீங்க எலும்பியல் மருத்துவரை அணுகி காச நோய்க்கு உண்டான பரிசோதனைகளை உங்க மருத்துவர் செய்வாரு. முக்கியமா வந்து செய்யக்கூடாத ஒண்ணு என்னன்னா, சின்ன சின்ன வலிக்கெல்லாம் நம்மமா சுயமா செல்ஃப் மெடிக்கேஷன் மருந்து கடையில போய் நம்மளே வலி நிவாரண மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள கூடாது. என்றோ ஒரு முறை ஒரு வாட்டி எடுத்தீங்கன்னா தவறு இல்ல, அது ரெகுலரா இருக்கிற பட்சத்துல செய்யவே கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம வலி வந்து நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம். என்ன வலி எப்படிங்க வரப்பிரசாதம் ஆகும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு பாகத்துல ஒரு கால்ல ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா டாக்டர் கிட்ட போய் கண்டுபிடிக்கிறது முன்னாடியே நம்ம உடல் நமக்கு உணர்த்துது வலி மூலியமா தான். இப்ப வலியே இல்ல, இப்ப இது எப்போ உணர்வோம்னா, ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு கால்ல புண்ணு வரும், அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்களுக்கு வலியே இருக்காது, ஆனா புண்ணு மட்டும் வளர்ந்துட்டே இருக்கும். அந்த புண்ணு வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து அது புற போய் காலை வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமை, விரலையோ பாதத்தையோ காலையோ வெட்ட வேண்டிய நிலைமையில போய் கொடுக்க முடியும். அப்போ வலி இருந்திருந்தா அவங்க ஆரம்பத்திலே அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ வலி வந்து நம்ம வரப்பிரசாதம், அதனால வலி ஏற்படும் பொழுது அதற்குண்டான சிகிச்சையை நம்ம எடுத்துக்கணும். வலியை அலட்சியம் செய்யாதீர்கள், ஆரம்பத்திலேயே எலும்பியல் மருத்துவரை அணுகுங்கள். சரியான நேரத்தில் சிகிச்சை பெற்றால் நல்ல நடையும் நல்ல வாழ்க்கையும் நிச்சயம். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.

நேயர்கள் இதுவரை கேட்டது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:46, 11 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி. வணக்க மக்களே, நான் உங்க ஆர்ஜே ஆஷா. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நிகழ்ச்சியில இன்னைக்கான உங்களுக்கான FB க்வெஸ்சன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026 ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவப்பட்ட திறன்ல இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா, நம்ம FB பேஜ் குள்ள போயிட்டு வணக்கம் மக்களே இந்த போஸ்ட் கீழே உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்க உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து பதிவிடுங்க. மறுபடியும் க்வெஸ்சன் உங்களுக்காக, 2026 ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவப்பட்ட திறன்ல இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஆன்சர்ஸ் அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து யார் யாரெல்லாம் வந்து ஆன்சர்ஸ் தெரியுமோ அவங்கள ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ல போட்டுட்டே இருங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக ரெட்ரோ படத்துல வந்து ஒரு சூப்பரான பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சிய உங்களுக்கான எஃபி கொஸ்டின் மறுபடியும் சொல்றேன். 2026 ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவப்பட்ட திறனில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஆன்சர்ஸ் அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியோட நிறைவாக வந்து ஆன்சர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து கரெக்டா அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகே, நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக தக்லைஃப் படத்துல இருந்து பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கேட்ட எஃபி க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, 2026 ஆண்டுல ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவப்பட்ட திறனில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு, குஜராத் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா வந்து யார் யாரெல்லாம் வந்து நிறைய ஆன்சர்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், புலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், புவனகிரி சுமதி, பெரியவளையத்திலிருந்து ரவிச்சந்திரன், லூயிஸ் செல்வராஜ், அன்பு கெடார்லிருந்து ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டான், சுகன்யா பரத் சென்னையிலிருந்து, பாபு முள்ளக்காடு, செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டம், நெமிலி நந்தகுமார், கொர்க்காத்தூர் ஞானமுருகன், குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், நாமக்கல் செல்வராஜ், அன்பு ராணி சென்னையிலிருந்து, எரவாஞ்சேரி ஷாவுல் ஹமீத், செல்வம் பூமிநாயக்கன் பட்டி, ஜோதி அன்னப்பன் பேட்டை, பட்டாளம் அப்துல் ஜலீல், மதுரை சண்முகசுந்தரம் நிரவி நச்சுப்பிள்ளை, வீராதுரை அரியலூர், சென்னை அந்தோனிராஜ், செஞ்சி சிங்கவரம், கலைவாணி கனிஷ்மா, சேப்பு விஜயராகவன், மேல ஓடுதுறை பிரபு பாண்டியிலிருந்து, அரியலூர் மாவட்டத்தில் ஆண்டிமடத்திலிருந்து சரவணன், கார்த்தி கீதாஞ்சலி, அரியூர் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவல்லல், இவங்க எல்லாரும் வந்து கரெக்டான ஆன்சர் அமைச்சிருக்காங்க. சோ எங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள்.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகளிலிருந்து பூமியை பாதுகாக்கவும் இயற்கை வளங்களை பராமரிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் முன்னிலையில் இன்கிரெடிபிள் இந்தியா பிரச்சாரத்தின் கீழ் இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக உயர்த்த மத்திய சுற்றுலா அமைச்சகமும் ஏர் இந்தியாவும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன. புதுச்சேரியில் இவ்வாண்டு தைப்பட்டத்தில் நாட்டு காய்கறிகளை பயிரிட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 12,500 ரூபாய் அறுவடைக்கு பிந்தைய மானியமும் தரமான விதைகளை வாங்க 50% பின்செய் மானியமும் வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பித்த விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் விவசாயிகளின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இப்பட்டியல் தொடர்பாக ஆட்சேபனை உள்ளவர்கள் ஆகஸ்ட் 3 தேதிக்குள் எழுத்து மூலம் தெரிவிக்கலாம் என்று தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. கிளாஸ்கோ 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான 53 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் இந்திய வீராங்கனை ஜானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 16வது ஜூனியர் ஆடவர் தேசிய ஹாக்கி போட்டி கோவையில் இன்று தொடங்கியது. ஆகஸ்ட் 8 தேதி வரை 12 நாட்கள் நடைபெறும் இந்த தொடரில் நாட்டின் சிறந்த ஜூனியர் அணிகள் சாம்பியன் பட்டத்திற்காக களம் காண்கின்றன. அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு அறிவிப்பின்படி 2026-27 ஆண்டிற்கான இந்திய கால்பந்து லீக் போட்டி அக்டோபர் 16 தேதி தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, அனைவருக்கும் அழகான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே ஜீவிதா.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: ஓகே, இந்த பக்கம் நான் ஆர்ஜே ஜீவிதா இருக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த பக்கம் நம்ம ஆர்ஜே சீனு இருக்காங்க, பட் எங்க இருக்காங்க அப்படிங்கறது எனக்குமே தெரியாது. இப்போ அவங்க எந்த ஏரியால இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசி என்னென்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சீனு
4: வணக்கம். வணக்கம் வணக்கம் மக்களே, இசை மழையில நிலை வச்சு இந்த துடிப்பான காலை பொழுது செம மாசா எனர்ஜியா ஸ்டார்ட் பண்ண காத்திருக்கும் நம்ம எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிப்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரைட் எந்த நேரமும் அதிரடி சரவடியா சுழன்றடிக்கிற 102.8 எஃப்எம் ரெயின்போ நம்ம புதுவையோட கெஸ்ட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நகரத்தோட மிரட்டலான டிராபிக், கிராமத்து மண்ணோட பசுமை, புதுச்சேரியோட அசல் முகம், அப்புறம் அன்றாட லோக்கல் மக்களின் கலகலப்பான பேச்சு, இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஸ்பாட்டுக்கே போய் நேரடியா உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற உங்களுக்கு பிடிச்ச இந்த ஸ்பெஷல் அவுட்டோர் லைவ் ஷோ நம்ம புதுவை நிகழ்ச்சியை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வழக்கம் போல இந்த சுறுசுறுப்பான காலை பொழுதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கம் கையில மைக்கோட முகத்துல எனர்ஜியான புன்னகையோட ஆன் ஃபீல்ட்ல நேரடியா கலந்துரைக்கிருக்கேன் நான் உங்க அன்புக்குரிய ஆர்ஜே சீனும். ஓகே, இன்னைக்கு நம்ம புதுவை வண்டி வந்து பிரேக் போட்டு நின்று இருக்க இடம் இருந்தீங்களா? நம்ம புதுச்சேரி இடம் மிக முக்கியமான அழகான

0: குடியிருப்பு மற்றும் வணிக மையமான அண்ணா நகர்ல இருக்க, அதாவது ஒரு பக்கம் பெரிய பெரிய கடைகள், பேக்கரிகள், மருத்துவமனைகள், இன்னொரு பக்கம் காலையிலேயே பொதுமக்கள் வாக்கிங் போற அழகான திருத்தன், ஸ்கூலுக்கு கிளம்பி போற குட்டீஸ்கள், ஆபீஸ்க்கு பறக்கிற நம்ம உழைக்கும் கேம்பின் சொல்லிட்டு அண்ணா நகர் இன்னைக்கு காலையிலே செம்ம லைவ்லியா எனர்ஜியா இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த அண்ணா நகர் மக்கள் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கும், அவங்களோட காலை நேர வைப்ரேஷன் எப்படி இருக்கு, நேரடியா நம்ம அவங்க கிட்டே கிட்ட தெரிஞ்சுக்கிறோம். ரெடியா இருங்க அண்ணா நகர் மக்களே, உங்க ஆட்சியும் மைக்கோட இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தர் பேசலாம். ஹாய் சார். வணக்கம் சார். வணக்கம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா
1: இன்னைக்கு வந்து இளைஞர் நிறைய பேர் இருக்காங்க, படிச்ச இளைஞர்கள் இருக்கிறாங்க, என்ன சில போலீஸ் அடிமையா இருக்கிற மற்றபடி வந்து இயற்கையா வந்து உழைக்க நல்ல அம்மா அப்பா பிடிச்சு கேட்டுக்கணும், நல்ல படிப்புல முன்னேற்றி வரணும், நல்ல நாலு பேர் மதிக்கிறாங்க நடந்துக்கணும், இதே என்னோட ஆசை.
0: நீங்க சின்ன வயசுல பார்த்தா புதுச்சேரி தான் இந்த பழைய அமைதிக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன மாறும் புதுச்சேரிக்கு நடுவுல நீங்க எதை ரொம்ப மிஸ் பண்றீங்க?
1: பழைய காலத்து நினைவுகளை மிஸ் பண்றேங்க சார். இருந்தாலும் பழைய காலத்துக்கு இருந்த மாதிரி மக்களுக்கு கூடுதல் ஆகி போயிட்டவரு அந்த வேலை மாதிரி இன்னைக்கு வராதுங்க. அது அது நினைச்சாலும் இன்னைக்கு கஷ்டமா இருக்கு தோணுது. அமைச்சு
0: அதாவது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க காலத்துல வந்து இந்த டீ கடை திண்ணையில வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து
1: டிஜிட்டல் மயமாயிருந்தாலும் அது வந்து நல்லது பகிர்ந்தாலும் இருந்ததுங்க. இந்த பிள்ளைங்க ஸ்மார்ட் போன் கையில வந்ததுனால அவங்க அதே கான்செப்ட்லயே இருந்துடுறாங்க. மேற்கு ஒரு தெளிவான விதிகளை முன்னெடுத்து பேச முடியாம சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்க்கை போட்டுறாங்க. இதுதாங்க நடக்குது இப்போதைக்கு.
0: நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்தா ஒரு 60 வயசு கிட்ட இருக்கிறாங்க.
1: ஆமாங்க.
0: 60 வருஷம் வாழ்க்கை பயணத்தை வந்து வெற்றிகரமா வந்து கடந்து வந்திருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த புதுச்சேரியில வாழ்ந்துற இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: இன்னைக்கு இருந்த அனுபவம் வர இன்னைக்கு அது வரைக்கும் இன்னை வரைக்கும் அதை நம்ம கடைபிடிச்சு இருக்கிறோம். மேற்கொண்டு இதே மிக இருக்கிற வரைக்கும் காசு ஓட்டணும் ஆசைப்படணுங்க. இவங்க இதே நல்லது செஞ்ச பிள்ளைங்களுக்கு அட்லீஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படணுங்க எல்லாருக்கும்.
0: அதாவது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நகர் அமைதியான இடம்.
1: ஆமாங்க. ஆமா.
0: அண்ணா நகர் அமைதியான இடம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி
1: வந்து இந்த மரம் செடி கொடி எல்லாமே இருந்தது, ஒரு பக்கம் நிலமாக இருந்தது, எல்லாமே இருந்து அன்னிய சூழ்நிலை இருந்து வேற. இப்ப நவீனமான ஆயிரத்தி எல்லா அப்படங்கள்லாம் அதிகமாகி போச்சு, மக்கள் தொகை பெருக போச்சு, எல்லா போக்குவரத்து வாகனங்கள் எல்லாம் பெருத்து அதிகமாகி போச்சு. அதாவது வந்து ஜன நடமாட்டம் அதிகமாக இருந்தது. அன்னைக்கு அந்த நிலம் இல்லைங்க, பாதி மக்கள் கம்மியா இருந்தது, அமைதியா சூழ்நிலை இருந்தது. இப்ப அது எதிர்பார்க்க முடியாது. இப்ப சூழ்நிலை அவங்க காலையில எழுந்த உடனே கடைக்கு போகணும், நல்ல ஸ்கூல் பிள்ளைங்க அமைச்சு விடணும், அதே கான்செப்ட்ல இருப்பாங்க எல்லாமே. போச்சுங்களா அப்படின்னு கேட்பாங்க பிள்ளைங்களுக்கு இல்லம்மா நமக்கு அந்த காலத்துல வந்து இப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியுது எல்லாம் ஏரோப்ளேன் போக்குவரத்து இருக்குது மூலிகை சைக்கிள் அன்னைக்காவது போனாங்க இன்னைக்கு எல்லாம் வந்து டூ வீலர் ஆரம்பிச்சிருங்க.
0: அதனால வந்து அன்னைக்கு பாட்டு வந்து எல்லா பாட்டுமே வந்து காது இனிமையா இருக்கும்
1: கேட்கவர் எந்த இடத்துல உட்காந்து கேட்டாலும் அந்த பாட்டு உடைய அமைதியான கிடைக்கும் நமக்கு. இப்போதைக்கு அந்த மாதிரி கிடைக்கல. அந்த செயல்பட்டு இந்த ரெசிடென்சிக்கு அது வெளியே இருந்தாலும் வந்து பாட்டு வந்து கம்மியா தெரியும் நமக்கு. அந்த காலத்து பாட்டுமே அந்த காலத்து அமையாது. இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி புதிய நடக்குது. அந்த காலத்து மனுஷருக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டு அமைஞ்சது.
0: சரி, ஓகே. சூப்பர். காலையில வந்து பாத்தீங்கன்னா உங்க எனக்கு
1: அதேதான் நினைவில் நினைச்சு இப்ப நடந்து பார்த்து ஒரு அவர் அந்த ஆச்சரியமாவும் இருக்கிறது, எல்லாம் சந்தோஷமாவும் இருக்கிறது, மன அமைதியாவும் இருக்குது. ரொம்ப நன்றி ஐயா.
0: இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜி சீன் வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில பரபரப்பு

0: சிறப்பான ஒரு இடமாகவும், ஒரு பக்கம் பரபரப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மிகவும் அமைதியா இருக்கிற ஒரு இடமான அண்ணா நகர்ல இருந்தா பேசிட்டு இருக்கேன். காலையிலே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் பரபரப்பை ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கடைகள் இருந்தாலும் நிறைய சூப்பர் மார்க்கெட், அதாவது நிறைய விஷயங்கள் வந்து இந்த அண்ணா நகர்ல வந்து இருக்கு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் ஒரு அமைதியான ஒரு இடமாவே இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம இங்கதான் வந்து நிறைய பேர்கிட்ட பேச போறோம். இசையோடு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: மின் இணைப்பில் லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

ஏன் கோச்சிட்டு போதியா?

0: வாஷிங் மிஷின் ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: FM ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:31, 10 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய அண்ணா நகர் இந்த ஏரியால தான் போயிட்டு இருக்கு. அர்ஜே சீனு அங்க இருக்காங்க. இப்ப யார் கூடலாம் பேச போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சீனு,
2: காலையிலே டிராபிக்ல நமக்கு லேட் ஆனாலும் நம்ம 102.8 எனர்ஜியும் இசை மழையும் எப்பவுமே லேட் ஆகாது. இது உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் 102.8 FM ரெயின்போ. வீட்டு வேலை, காலை குப்பன், குட்டிகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஆபீஸ்க்கு பார்க்க நம்ம பெண்களோட அசல் கெட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியை நம்ம புதுவை, நம்ம அண்ணா நகர்ல காலையில பார்த்தாலே தெரியும். ஒரு கையில டிஃபன் பாக்ஸ், இன்னொரு கையில ஹேண்ட்பேக்கோட ஜெட் வேகத்துல ஆபீஸ்க்கு ரஷ்ஷா நம்ம நெட்டிங், அதாவது ஒர்க்கிங் உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பர் எனர்ஜியா கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டதான் நம்ம இப்ப நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். பேசலாமா?
3: ஹாய்,
2: வணக்கம் சார். பேசுறேன்
3: ராணி
2: சார். ஓகே, அதாவது இப்ப காலையிலே, அதாவது காலையில 6 மணிக்கு வீட்டு வேலை டிஃபன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆபீஸ்க்கு கிளம்பாச்சு. இன்னைக்கு காலையில இந்த வேலை விஷயம் எப்படி இருந்துச்சு?
3: காலையில எப்போதுமே 4 மணிக்கு இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். இயற்கையான காத்த வாங்குறது. ஆமாங்க சார், எப்போதுமே டெய்லியுமே வாங்குவோம் சார். ஆனா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டும்தான் ஒரு 6 மணிக்கு எழுந்திருப்போம். மற்ற வடிகள்லாம் போது 6 நாளுமே 4 மணிக்கு தான் எழுந்துருவோம் சார். ஆமா
2: சார்,
3: நினைச்சு இதெல்லாம் செய்யணும்ன்ற ஒரு திறமையில நம்ம எனக்கு தூக்கம் வரல சார். சம்பாதிக்கணும், நம்ம கடன் அடைக்கணும்ன்ற ஒரு இதுல நம்ம தூக்கலாம் வர அந்த ஒரு தைரியத்துலதான் சார் இது ரெண்டு கழிவு சார். ஒரு விதத்துல அவங்க
2: எல்லாருமே உங்கள மாதிரியே பரபரப்பா வந்து ஒரு வேலை கிளம்பிட்டு எல்லாருமே பரபரப்பா இருக்காங்க.
3: ஆமா சார், காலையில எழுந்தா எல்லாருமே ஒரு 6 மணிக்கெல்லாம் எல்லாம் நானும் எப்போது டெம்போல தான் சார் வருவேன். ஆனா வரப்போல எல்லாருமே எல்லா உமன்ஸ்களையும் என்னோட கொஞ்சம் கூட இருக்கிறவங்க வயசுல இருக்கிறவங்க கூட சார் காலையில அவங்கவுங்க லஞ்சி பேக் கட்டிக்கணும், அவங்கவுங்க இந்த இந்த இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போக மாட்டேங்கப்போ, இந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு எல்லாரும் கேட்டு அவசரப்பட்டு எல்லாரும் வேலைக்கு போட்டோம். எனக்கு நான் நினைக்கிறேன் பரவாயில்ல, நாம மட்டும் தான் வேலைக்கு போறோம் பார்த்தா எவ்வளோ பேர் வேலைக்கு போய் அவங்க குடும்பத்தை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக போறாங்க, சம்பாதிக்கணுன்ற எண்ணத்துல நோக்கத்துல போறாங்க, பிள்ளைங்க படிப்புக்காக போறாங்க. எதேதோ எவ்வளோ
2: காலையில வீட்டு வேலையை முடிக்கிறது கஷ்டமா, இல்லைன்னா வேலைக்கு போய் அங்க இருக்கிற வேலையை முடிக்கிறது?
3: ரெண்டுமே சார், வீட்டு வேலையை முடிச்சணும், ஃபுல்லா முடிச்சிட்டு போன ஈவினிங் வரப்ப நம்ம ஃப்ரீயா உட்காந்து அப்படின்றதுக்காக காலையில எல்லா வேலையும் முடிச்சிருவேன். ஆனா இங்க வந்து ஆபீஸ்க்கு வந்தாலும் ஆபீஸ் வேலை ஒர்க்கம் உடனே முடிச்சுட்டு தான் உக்காரணும். அதுக்கு மேடி வேலை முடிக்கலாம் எனக்கும் கஷ்டமா இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு உக்காந்துதான் மனசு நிம்மதியா இருக்கு. அதனால எனக்கு கஷ்டம் கிடையாது, சந்தோஷம் தான்.
2: காலையில ஆபீஸ் கிளம்புறப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வேலையெல்லாம் எப்படி இருக்க போதோ, அந்த வேலையெல்லாம் எப்படி முடிக்க போறோம்ன்ற அந்த மைண்ட் செட் ஓடுமா? இல்லைன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு நைட்டு போயிட்டு வீட்டுல என்ன டிஃபன் செய்யலாம், ஈவினிங் என்ன டிஃபன் செய்யலாம்ன்ற அந்த எண்ணம் ஓடும்.
3: காலையில வந்தாலே வேலை, ஆபீஸ் வேலை முடிக்கணும், இந்த வேலை இன்னைக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னா மேடம் ஒரு வேலை கொடுத்துட்டாங்க, அந்த வேலையை முடிக்கணும்ன்ற ஒரு சிந்தனை தான் இருக்கும். ஆனா ஈவினிங் ஆவாவா, ஐயோ வீட்டுல போனா நான் நைட்டுக்கு என்ன சாப்பாடு நம்ம நைட்டுக்கு சட்னி அரைக்கலாமா, இல்ல சாம்பார் செய்யலாமா, சப்பாத்தி செய்யலாமா, இல்ல மாவு இருக்குதா, இல்லைங்கல சாப்பாடு நம்ம வச்சுட்டு இருக்குதா, இதை இதான் மைண்ட் ஓடுதா சார் கண்டிப்பா?
2: வேலைக்கு போற அவசரத்துல காலையில வீட்டுல இருக்கிற பெரிய

0: உங்களுக்கு தோணுதுன்னா குழந்தைங்களுக்கு வந்து என்ன நீங்க ஒரு டைலாக் சொல்லிட்டு வருவீங்க?
1: என்ன சொல்றேன், என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போறாங்களே சார், டெய்லியும் டிராபிக் அதிகமா இருக்குது, அதனால என் சின்ன பிள்ளை வந்து சைக்கிள்ல தான் போறாங்க, என் பெரிய பிள்ளை என் வீட்டுக்கார வண்டியில ஏற்றிட்டு போறாங்க, அதனால பத்திரமா போங்க, ஜாக்கிரதையா போங்க, சிந்தனையோட போங்க, ஒரு நிதானமா போங்க, ஏன்னா என்ன மைண்ட்ல வேற எதனா வச்சுன்னா கிராஸ் பண்ண முடியாது, அதனால வந்து ஒரே சிந்தனையா ஒரே இதா போயிட்டு ஜாக்கிரதையா போய் வீட்டுக்கு ஜாக்கிரதையா வாங்க சார்.
0: நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேலைக்கு வந்துடும் உடனே அங்க வந்து உங்க சக ஊழியர்கள் எல்லாம் வந்துருவாங்க, வந்துட்டு உடனே அவங்க கிட்ட நீங்க பேசுற முதல் விஷயம் என்னவா இருக்கும்?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னொன்னு சார், நம்ம எஃப்எம் 102.2 ரெயின்போவில் இன்னமும் புது புது நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி மக்களை இன்னமும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணணும்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. அது வந்து இப்போ எல்லாரும் மக்களுக்கு இன்னமும் நல்லா எல்லாம் நல்லா கருத்து உள்ளதாக தெரிவிக்கணும்னு இன்னமும் நான் நம்பிக்கையோடு இருக்கேன்.
0: கண்டிப்பாக உங்களுக்கான நிறைய விஷயங்கள் வந்து எஃப்எம் ரெயின்போ செஞ்சுட்டு இருக்கு. மகளிர் நேரம் இருக்கு, மகளிர் நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா
1: எஃப்எம் கேட்குறோம் சார், அதில் கொடுக்குற நல்ல நல்ல பயனுள்ளதாக இருக்குது சார்,
0: பயனடைகிறாங்க. இன்னும் நம்முடைய நிகழ்ச்சியில நம்ம நிறைய பேர் பேசலாம். இசையோடு இணைந்திருங்கள். தேசம் ரெயின்போ புதுவை 102.8.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:42 39 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய அண்ணா நகர் இந்த ஏரியால தான் போயிட்டு இருக்கு. அஜய் சீனு அங்க இருக்காங்க, இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
1: ஒர்க் ப்ரெஷரா இருந்தாலும் சரி, ஹோம் ப்ரெஷரா இருந்தாலும் சரி, நம்ம 102.8 போட்டு இருந்தா போதும், ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி பறந்துடும். இது 102.8 எஃப்எம் ரெயின்போ, மக்களின் மனசு, அவங்களோட கனவுகள், அன்றாட வாழ்க்கையின் அழகு. இது நம்ம புதுவை, நம்ம புதுவையோட பெருமை. நம்ம அண்ணா நகர்ல வேலைக்கு போகும் பெண்களோட இந்த மல்டி டாஸ்கிங் அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட பார்க்கும்போது நிஜமாவே பெருமையா இருக்கு. இந்த செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நாம யார்கிட்ட எல்லாம் இப்ப பேச போறோம், யார்கிட்ட நம்ம பேச போறோம் கிட்ட இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஹாய்
2: சார், வணக்கம்.
1: வணக்கம்,
2: என் பேர் அமுதா.
1: அமுதா, என்ன
2: பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்றோம். ஆமா,
1: அதாவது ஆபீஸ் வீட்டுல இந்த டைமுக்கு நடுவுல உங்களுக்குமே அப்பா எனக்கு ஏதாவது ஒரு பர்சனல் டைம் கேட்டா ஒரு 5 நிமிஷம் நல்லா போய் கேட்டா ஃப்ரீயா இருக்குன்ற மாதிரி நினைக்கிறதா இருந்தா
2: உண்டு சார். போலாமா இல்ல வெளியில எங்கேயாவது போயிட்டு உட்கார்ந்து பாக்க போலாமா அப்படின்றதெல்லாம் நாங்க கேட்போம். கேட்டுட்டு இப்ப டைம் இருந்தா கூப்பிட்டு போவோம், டைம் இல்லையா ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா நம்ம உழைக்கிறோம், இந்த டைமுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது பொழுதுபோக்குக்கு பீச்சு போறதோ இல்ல சினிமாக்கு போறதோ அது மாதிரி போக வேண்டியது அப்படின்னா, படிப்பு விஷயத்துல நீங்க வேற என்ன செய்ய போறீங்கன்றத ஒரு கருத்து பிள்ளைங்க கிட்ட
1: கேட்போம்னாங்க.
2: ஆமா சார், ஏன்னா இப்பக்க பிள்ளைங்க எல்லாம் எனி டைமும் கேம் அது வேணும் வச்சுடுங்க. அப்ப ஒரு ஒரு டைமும் நம்ம எங்களை மோட்டிவேஷன் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி நம்ம கேட்கறாங்களே, நம்ம இதுதான் செய்யணும்ன்றது மனசுல தோணும். அதுக்காக நம்ம வார வாரத்துல எனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம அது கருத்து சொல்லலாம்.
1: ஏன்னா
2: வீட்டுல வந்து அதை செய்யணும் அந்த ட்ரெஸ்லயே கொஞ்சம் நம்ம

0: அந்த பாட்டு கேட்கும்போது நமக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஒன்று வரும், அதனால கொஞ்சம் ஃப்ரீயா வர்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஆன்சி வந்துருக்கு நிறைய டென்ஷன்லாம் இருக்கும்.
1: சரி, இந்த லைஃப் அதாவது நகர்ப்புற வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைல உங்களுக்கு வந்து நல்லபடியா அதாவது ஃபேமிலி சப்போர்ட்ன்றது கண்டிப்பா வேணும். உங்க ஃபேமிலி சப்போர்ட் மக்கள் உங்க வீட்டுக்காருக்கோ இல்ல உங்க குடும்பத்துக்கோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க?
0: எனக்கு சப்போர்ட்டா இருக்கவங்க எப்பவுமே சப்போர்ட்டாவே இருக்கணும்.
1: எப்பவுமே சப்போர்ட்டா?
0: ஆமா, அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். நம்ம யாருக்கும் எதுவும் இது பண்ண கூடாது. நம்ம எப்பவுமே அவங்களுக்கு உண்மையா இருந்தா நமக்கு உண்மையா இருந்தா அவங்க எப்பவுமே நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க.
1: சரி, இந்த ஆபீஸ் ஸ்ட்ரெஸ், வீட்டு வேலை, கவலை, இந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் போய் ரிலாக்ஸா ஒரு இடத்துல போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் பார்த்தோம்னா எந்த இடத்த சூஸ்
0: பண்ணுங்க?
1: நான் இடத்த சூஸ் பண்ண சொன்னா நீங்க தூக்கத்தை சூஸ் பண்றீங்க. சரி, ஓகே, நல்லா போய் தூங்கணும்.
0: தூக்கம் போட்டனா ரிலாக்ஸ் ஆயிடலாம்.
1: ஓகே, அதாவது சொந்த காலம் நின்று சம்பாதிக்கிற இந்த நிதி சுதந்திரம் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு பெண்ணா வந்து உங்களுக்கும் இது எந்த அளவுக்கு சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் தருது?
0: கண்டிப்பா சார், இது நம்ம வந்து வீட்டுல இருந்தோட வெளியில வேலைக்கு வரதான் நமக்கு ஒரு சுயமரியாதை. நமக்குன்னு ஒரு மரியாதை வந்து நமக்கு வெளியிலயும் சரி வீட்லயும் சரி எல்லாமே நமக்கு வந்து ஒரு இதுவா இருக்குது. மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்மளாலையும் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியும்ன்ற அந்த ஒரு தைரியம் நமக்கு இருக்குது. நம்ம வெளியில போனாலும் சம்பாதிக்கலாம், நமக்குன்னு ஒரு 10 ரூபா நம்ம கையில இருக்குதுன்ற அந்த ஒரு தைரியம் இருக்குது. அதான்.
1: சரி, ஓகே, இப்ப நீங்க வந்து பாக்குறீங்க நிறைய பேர் காலையில பரபரப்பா, அதுவும் குறிப்பா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் மந்த்ஸ் வந்து அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா ஒரு அதாவது ஜாலியான்றதுல ஒரு எனர்ஜெட்டிக்கா வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்கள பாசத்துலாம் எப்படி உங்களுக்கு அந்த ஒரு மாசான ஒரு பாசிட்டிவான டிக்கு வந்து என்ன கிடைக்கும்?
0: நம்மளை விட அவங்களும் வேலை செய்யறாங்க, அதுக்கு மேல நம்மளும் கொஞ்சம் வேலை செய்யணும் அப்படின்ற அந்த ஊக்கம் கிடைக்குது நமக்கு. அவங்களோட கஷ்டத்துக்கு அவங்க வேலைக்கு வர, நம்மளோட கஷ்டம் நம்ம இன்னும் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதே மாதிரி பெண்ணா பிறந்தா நம்ம வந்து உழைக்கணும், சுயமரியாதை நமக்கு கிடைக்கணும் அப்படியெல்லாம் யோசிக்கணும்.
1: அதாவது நீங்க எப்பவுமே எஃப்எம் ரெயின்போல காலையில பாட்டு கேட்டீங்கன்னு சொன்னீங்க, பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல பேசுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இது எப்படி இருக்கு உங்களுக்கு?
0: ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளவு நாளா நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தோம், இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ரொம்ப சந்தோஷம்.
1: சூப்பர் மேடம், நம்ம நியூஸ்ல பேசுறதுக்கு நன்றி. அண்ணா நகர்ல நின்று காலையில வாக்கிங் வந்த நம்ம ஹெல்த் சாம்பியன், 60 வயசை கடந்து நம்ம மனசுட்ட பெரியவர்கள் மற்றும் வீட்டையும் ஆபீஸையும் தொழில தாங்குற நம்ம ஒர்க்கிங் உமன்ஸ் சாம்பியன் எல்லாருக்கிட்டையும் பேசின இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல் வைப்ல இருந்துச்சு. நம்ம அண்ணா நகர் மக்களோட இந்த எனர்ஜெட்டிக்கான பேச்சும் அவங்களோட அன்பும் தான் 102.8 FM ரெயின்போட ரியல் ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். இன்னைக்கு ஆபீஸ் வீட்டு வேலை அவசரத்துக்கு நடுவிலையும் நம்ம மைக்கு முன்னாடி வந்து கலகலப்பா பேசின அந்த அண்ணா நகர் மக்கள் எல்லோருக்கும் உங்க எஃப்எம் ரெயின்போ சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நாள் முழுக்க இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்க கூடவே இருக்கட்டும். மீண்டும் நாளை காலைக்கு 8 மணிக்கு இன்னும் ஒரு அதிரடியான ஏரியால இருந்து புதிய சுவாரஸ்யமான தகவலோட உங்களை வந்து நாங்கள் மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய ஆட்சியும் எப்பவும் போல. நம்ம அண்ணா நகர் தெருக்கள் மற்றும் புதுச்சேரி ரோடுகள் காலையில டிராபிக் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், அவசரத்துல வண்டியை முந்தாதீங்க, ஹெல்மெட் போட்டு விவேகத்தோட நிதானமா ஓட்டுங்க. உங்க குடும்பம் எப்பவுமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.
2: நன்றி சீனு. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:55 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு தெருவில் சில சிறுவர்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு உயரமான கல்லை நடுத்தெருவில் வச்சு அதை சுற்றி சுற்றி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விளையாட்டோ அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தவங்க விளையாடி முடிச்சு

0: அந்த கல்லை நடுத்தெருவில் அப்படியே விட்டுவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டே வந்தாங்க. பேச்சு சுவாரஸ்யத்தில் நடுத்தெருவில் இருந்த அந்த கல்லை கவனிக்கலை, காலில் இடிச்சுட்டுது லேசாக, ரத்தம் வந்துட்டுது, வலி தாங்கலை. காலில் இடிச்சுக்கிட்ட பொண்ணும் திட்ட ஆரம்பிச்சுட்டுது, வர வர ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, யாருக்கும் பொறுப்பே கிடையாது, பாரு இப்படி நடுத்தெருவில் பொறுப்பு இல்லாமல் இப்படி கல்லை போட்டு வச்சுருக்கிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வாலிபன் அந்த வழியாக வந்தான். அந்த கல்லை பார்த்தான், நின்னான், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான், என்ன பண்ணலாம்னு பார்த்தான். தன்னுடைய வீரத்தையும் பலத்தையும் காட்டணும்னு நினச்சா கொஞ்சம் பின்னாடி போனான். அப்புறம் வேகமாக ஓடி வந்து ஒரு சின்ன ஹை ஜம்ப், அப்படியே துள்ளி குதித்தான். துள்ளி குதித்து தாண்டி அந்த பக்கமாக போய் விழுந்தான். அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். அடுத்தபடியாக ஒரு காதல் ஜோடி அந்த வழியாக வந்தது. நடுத்தெருவில் கல் கண்ணில் பட்டது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவில் கல் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் விலகி மறுபடியும் இந்த பக்கம் வந்து சேர்ந்து போகணும். கொஞ்ச நேரம் நாம் பிரிய வேண்டியிருக்குதே அப்படின்னு வருத்தத்தோடு முணுமுணுத்துக்கிட்டே இந்த பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சேர்ந்து அவங்க பாட்டுக்கு எதிர்காலத்தை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. கடைசியாக அந்த வழியாக பார்வை இல்லாத ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார். அவர் கையில் வழக்கமாக வச்சிருக்கிற அந்த ஊன்றுகோல், கையில் இருக்கிற அந்த ஊன்றுகோலால் தனக்கு முன்னாடி அப்படியும் இப்படியும் அப்படியே தட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே அவர் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் இருக்கிற அந்த கல் தட்டுப்பட்டுது. உடனே நடுத்தெருவில் ஒரு கல் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே குனிஞ்சார், அந்த கல்லை தடவி பார்த்து எடுத்தார், தெரு ஓரமாக கொண்டுட்டு போய் போட்டார். அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் வழியில் நடந்து போனார். இப்போது இதில் பல பேர் வந்தாங்க போனாங்க. இவங்களில் பார்வை உள்ளவங்க யார், பார்வை இல்லாதவங்க யார், இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் பார்க்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கார். ஒரு தெரு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். இருட்டு நேரம், வழியில் ஒரு பெரிய கல் கிடந்தது, கருங்கல். பார்த்தார், கொஞ்ச நேரம் யோசித்தார், போய் தூக்கி பார்த்தா ரொம்ப கனமாக இருந்தது. இன்னொரு ஆள் சேர்ந்தால் தான் தூக்க முடியும். இவர் உடனே ரோட்டோரமாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டார். ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கார், யாராவது வர்றாங்களான்னு. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார், இவருக்கு தெரிஞ்சவர். என்னங்க இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்குறீங்கன்னு கேட்டார் அவர். அதுவும் அந்த கருங்கல் அப்படின்னு சுட்டி காட்டினார். ஓ, அதை தூக்கி ஓரமாக போடணுமா, வாங்க ரெண்டு பேரும் தூக்கலான்னார் வந்தவர். நான் அதுக்காக உட்காந்துருக்கலன்னார் இவர். பின்ன வேறு எதுக்காகன்னார் அவர். ஒரு மனுஷன் கருங்கல்லில் காலை இடிச்சுக்கிட்டான்னா எப்படி துள்ளுவான்னு பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அதுக்காக தான் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னாராம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம்.
7: பாட்ட சொல்லி பாட சொல்லி,
6: பாட சொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
8: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
9: FM Rainbow 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். கிளாஸ்கோ 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா குண்டு எறிதல் F57 பிரிவில் தங்கம் வென்ற ஷர்மிளா தன்கருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் பெண்களுக்கான 58 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற பிந்தியாராணி தேவிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக இயற்கை வள பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு இயற்கையை பாதுகாப்பது

மதிப்பதிலும் மதித்து நடப்பதிலும் தான் மனித குலத்தின் நல்வாழ்வு உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்றை மேற்கோள் காட்டி பகிர்ந்துள்ள பிரதமர், இயற்கையோடு இணைந்து வாழும் நமது பாரம்பரிய அறவழியை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். 2032 உலகளாவிய பொம்மை சந்தையில் இந்தியாவின் பங்கை 5% உயர்த்த பணிக்குழு அமைக்கப்படும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் டாய் செக்டார் பிளே புக் வழிகாட்டி கையேட்டை வெளியிட்ட அவர், உள்நாட்டு உற்பத்தி வடிவமைப்பு மற்றும் ஏற்றுமதியை அதிகரித்து உலக தரம் வாய்ந்த இந்திய பொம்மைகளை உருவாக்க தொழில் முனைவோருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய வெளியுறவு செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி சீன துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுவா சுன்யிங்கை பெய்ஜிங்கில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், எல்லை அமைதி மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. 16வது ஜூனியர் ஆடவர் தேசிய ஹாக்கி போட்டி கோவை மாநகரில் இன்று தொடங்கியது. ஆகஸ்ட் 8 வரை 12 நடைபெறும் இந்த தொடரில் நாட்டின் சிறந்த ஜூனியர் அணிகள் சாம்பியன் பட்டத்திற்கான களம் காண்கின்றன. கிளாஸ்கோ 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான 53 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் இந்திய வீராங்கனை ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுச்சேரி
2: நேர்விருப்பம் நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் பாடல் கேட்க போறீங்க, பூவெல்லாம் கேட்டுப்பாரு. இந்த படத்துல இருந்து யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவை வடவெளில இருந்து லூயிஸ் செல்வராஜ். சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து உங்களோட சாங்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. சோ உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க மறுபடியும் நம்பர் உங்களுக்காக 7598510505.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன், பட்டாளம் ரமேஷ், குள்ளஞ்சாவடி பாலமுருகன், காஞ்சிபுரம் கௌதமன், மேல்பட்டறை ரஜினி சுகுமார், இவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க நேர் விருப்பம் நிகழ்ச்சிய. நிகழ்ச்சியில அடுத்ததா கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன் வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய விருப்ப பாடல் மைனா படத்துல இருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா கடலூர்ல இருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தேவிகாபுரத்திலிருந்து வீரமணி வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க, இவங்களுடைய விருப்ப பாடல் சத்யா படத்திலிருந்து வருது, கேட்டுடுவாங்க.

0: வருட தங்க சாம்ராஜ்யம் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
1: நேர்வர்ப்பு நிகழ்ச்சியில அடுத்ததா மொழி படத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க வைதேகி கோட்டுக்குப்பத்துல இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா கோபுர வாசலிலே இந்த படத்திலிருந்து பாடல விருப்ப பாடலா தெரிவிச்சிருக்காங்க. கடலூர்ல இருந்து சந்திரமோகன் அண்ட் மரக்காணத்திலிருந்து ஜெயந்தி.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
0: நிகழ்ச்சியில அடுத்ததா சின்ன தாயி படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க. இந்த பாடல விருப்ப பாடல வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க திருவண்ணாமலையில இருந்து பர்வீன்.

நிகழ்ச்சியோட நிறைவு தனத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல உங்களோட விருப்ப பாட்டுல கேட்டிருந்தீங்க. சோ நிறைய பேருக்கு வந்து பாட்டு எங்களால கொடுக்க முடியல. அவங்க யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐநார் மீரா, அம்சிதா, அம்சித்ரன் பன்ருட்டில இருந்து, சோனாட்சி சிவகுமார் கூத்தப்பாக்கம் கடலூர்ல இருந்து, குப்பநத்தம் ராமு காஞ்சிபுரம், கோகிலா பிரசனா பெங்களூர்ல இருந்து, ஹேமபிரியா துருவா, ரவிக்குமார், சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால்பண்ணை, ராமு ராம்பாக்கம், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், கள்ளக்குறிச்சி கண்டாச்சிமங்கலத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன் சுப்பிரமணியன், கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி, வாரியங்காவல் கதிரவன் வசந்தி, ஆல்பர்ட் பாத்திமா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, சேப்பு விஜயராகவன் மேலவோடுதுறை, ஆண்டிப்பட்டி ஆராதனா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், திருமிழிசை நாகராஜ், அஸ்வினி ஹஸ்வீதா, தோஹித் அரசன், நிலானி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், ஸ்ரீநிஷா, ஹன்ஷிகா, ராகுல் ஹரிணி, நாகர்கோவில் மந்திரமூர்த்தி செல்வம், பொம்மிநாயக்கன் பட்டி தேனி மாவட்டம், பொன்னியம்மன் மேடு வண்ணகணேசன், சுகன்யா பரத் சென்னை, எடப்பாடி பூலாம்பட்டி தங்கவேல், மெகுல் தனிஷா, மெதுனியா ஹரீஷ், ஸ்னேகா ரோஷினி, சூர்யா சுரேஷ் சென்னையிலிருந்து, தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் சீதாலட்சுமி, சூரியமூர்த்தி கோவூர் சென்னை, பிரீதா பிரதீப், ஸ்ரீதேவி நேதாஜி நகர் கும்பகோணம், சூர்யா சரண்யா சென்னை, காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம், தேவா ஜெயதேவா, ரித்திகா, சாய் சரவின், நாமக்கல் மாவட்டம் பூசாரிபாளையம், ஏரிக்காடு பூபதி, தெற்கிருப்பு மணிகண்டன் அண்ட் லாஸ்டா பிரபு பாண்டிச்சேரியிலிருந்து. சோ நிகழ்ச்சியோட நிறைவாக உங்களுக்காக ஒரு பாடல் வருது கேளுங்க.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். கிளாஸ்கோ 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா குண்டு எறிதல் F57 பிரிவில் தங்கம் வென்ற ஷர்மிளா தன்கருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக இயற்கை வள பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு இயற்கையை பாதுகாப்பதிலும் மதித்து நடப்பதிலும் தான் மனித குலத்தின் நல்வாழ்வு உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்றை மேற்கோள் காட்டி பகிர்ந்துள்ள பிரதமர், இயற்கையோடு இணைந்து வாழும் நமது பாரம்பரிய அற வழியை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் ஆண்களுக்கான 79 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கேலோ இண்டியா வீரர் வல்லூரி அஜய் பாபுவுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2032 உலகளாவிய

பொம்மை சந்தையில் இந்தியாவின் பங்கை 5% உயர்த்த பணிக்குழு அமைக்கப்படும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் டாய் செக்டார் பிளே புக் வழிகாட்டி கையேட்டை வெளியிட்ட அவர், உள்நாட்டு உற்பத்தி வடிவமைப்பு மற்றும் ஏற்றுமதியை அதிகரித்து உலகத்தரம் வாய்ந்த இந்திய பொம்மைகளை உருவாக்க தொழில் முனைவோருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் 5-8 புகழ்பெற்ற பிரிக்ஸ் கலாச்சார மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கலாச்சார அமைச்சர்கள் மற்றும் குழுவினர் பங்கேற்று பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்க உள்ளனர். தொடர்ந்து மாநாட்டின் ஒரு பகுதியாக பழங்குடியினர் அருங்காட்சியகம், சாஞ்சி ஸ்தூபி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்கின்றனர். மாஹேயில் உள்ள ஸ்ரீ நாராயணா கல்வியியல் கல்லூரியில் 2026-28 கல்வியாண்டுக்கான பிஎட் புதிய பிரிவை தொடக்கி வைத்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் குமார், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பதோடு நில்லாமல் சமுதாயத்தின் முன்மாதிரி வழிகாட்டிகளாக உருவெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு அறிவிப்பின்படி 2026-27 இந்திய கால்பந்து லீக் போட்டி அக்டோபர் 16 தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, மீண்டும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 10:03:26 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில எது சம்பந்தமான கேள்விகள் இருக்க போகுது அப்படின்னு யோசனையோட இருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில விண்வெளி சம்பந்தமான சில கேள்விகள் உங்களுக்காக. இன்னைக்கு விண்வெளி சம்பந்தமான ஒரு சில கேள்வி பதில்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டு பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. விண்வெளி சம்பந்தமான சில கேள்விகள்ல உங்களுக்கான முதல் கேள்வி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி உங்களுக்காக, வானியல் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? வானியல் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுதான் உங்களுக்கான முதல் கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு பாடல் உங்களுக்காக மலைக்கோட்டை படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்க, கேட்கலாம்.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:09:23 ஆகுது. இன்னைக்கு விண்வெளி சம்பந்தமான சில கேள்விகளை உங்களுக்காக கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேள்வியும் கேட்டு முடிச்சாச்சு. வானியல் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லையா. நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும், பதில் சொல்ல வந்திருக்கும் முதல் நேயர். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: பலராமன்
1: சார். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. கால் பண்ணதுக்கு
2: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? பூமியின் ஒரே இயற்கை துணைக்கோள் எது? பூமியின் ஒரே இயற்கை துணைக்கோள் எது அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க. கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க

வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:16 38 ஆகுது. இன்னைக்கு விண்வெளி சம்பந்தமான சில கேள்விகளை நீங்க பதில் வந்து தெரிஞ்சுக்க போறீங்க, சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, பூமியின் ஒரே இயற்கை துணைக்கோள் எது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நன்றி.
0: சந்திரன் அப்படிங்கிறது கரெக்டான பதில். பூமியின் ஒரே இயற்கை துணைக்கோள் அப்படிங்கிறது நிலா தான். இது பூமியிலிருந்து சுமார் 384,400 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். உங்களுக்கான அடுத்த கேள்வி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, சந்திராயன் 1 நிலவுக்கு ஏவப்பட்ட ஆண்டு எது? சந்திராயன் 1 நிலவுக்கு ஏவப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. உங்களுடைய பதிலை நீங்க சொல்லணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 and 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு.

0: வருட தங்க சாம்ராஜ்யம் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ல கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. டைம் கிட்ட 10:22:49 ஆகுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து விண்வெளி சம்பந்தமான சில கேள்விகளை உங்களுக்காக கேட்டுட்ருக்கேன் இல்லையா. ஸோ அதில் வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, சந்திராயன் 1 நிலவுக்கு ஏவப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறத ஒரு ஈஸியான கேள்வி கேட்டிருந்தேன். பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம், ராஜகோபால் வெளியூர்லேருந்து பேசுகிறேன் மேடம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிற மேடம்.
1: ஓகே, என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: 2008 மேடம்.
1: 2008 கரெக்டா?
2: கரெக்டாங்கிறது நீங்க தான் டிசைட்
1: பண்ணணும், நான் தான் சொல்லணும். 2008 அப்படிங்கிறது கரெக்டான பதில் சார். நன்றி கால் பண்ணதுக்கு.
2: நன்றி நன்றி
1: நன்றி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சொல்லியாச்சு, 2008, அதாவது அக்டோபர் 22, 2008 சந்திராயன் 1 அப்படிங்கிறது இந்தியாவின் முதல் நிலவு ஆய்வு பயணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அக்டோபர் 22, 2008 அன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து ஏவப்பட்டுச்சு. நிலவுல நீர் மூலக்கூறுகள் இருக்கிறத ஃபர்ஸ்ட் உறுதி செய்தது இதன் மிக முக்கியமான சாதனை அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்களுக்காக கேள்வி காத்துக்கொண்டே இருக்கிறது. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? நிலவு பூமியை ஒரு முறை சுற்றி வர எவ்வளவு நாட்கள் ஆகும்? நிலவு பூமியை சுற்றி வரை, அதாவது ஒரு முறை சுற்றி வர எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க. நம்பர் அதே தான், 2271760 and 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. உங்களுக்காக, உங்களோட பதிலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாடல் கேட்கலாம், பீமா படத்துல இருந்தேன்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:30:31 ஆகுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விண்வெளி சம்பந்தமான சில கேள்விகளை உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கேன். நீங்களும் சூப்பரா கலக்கோ கலக்குன்னு கலக்கிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி வந்து நீங்க கேள்வி கேளுங்க, நாங்க வந்து எப்படியாவது பதில சொல்ல ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, நிலவு பூமியை ஒரு முறை சுற்றி வர எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கேன். பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம், யார் பேசுறீங்க?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன்.
1: உங்களை மாதிரி வணக்கம், உங்களை மாதிரி வணக்கம் சொன்னா நானு. நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? விண்வெளிக்கு சென்ற முதல் உயிரினம் எது? விண்வெளிக்கு சென்ற முதல் உயிரினம் எது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271760 and 2275230.

இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ.

0: கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கேட்டா 10:36:52 ஆகுது. இன்னைக்கு நம்ம ஷோல விண்வெளி சம்பந்தமான சில கேள்விகளை உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியான கேள்வி, நீங்களும் வந்து ரொம்ப ஈஸியா வந்து பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, பதில் சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். சோ நிகழ்ச்சியில கடைசியா நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, விண்வெளிக்கு சென்ற முதல் உயிரினம் எது அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லையா. சோ நிகழ்ச்சியில பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்.
0: நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்.
0: ஓகே, அதே ஹாப்பியோட ஆன்சர் என்னன்னு சொல்றீங்களா?
1: நாயினுடைய பெயர் வந்து லைகா. ஒரு நாய். அது மட்டும் இல்லாம இந்த சோவியத் ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அதுலதான் அதை அனுப்பிச்சு வச்சாங்க. அது ஸ்புட்னிக் 2 அப்படின்ட்டு பேரு. இந்த வந்து இந்த நாய் வந்து ஒரு ஸ்ட்ரே டாக மாஸ்கோல இருந்தது. ஆனா அதனால உயிரோட மறுபடியும் இந்த உலகத்திற்கு வர முடியல. அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். 1957 அப்படிங்கறதுலதான் அந்த நாய் அப்படிங்கறத அமைச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு அற்புதமான இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னா, இந்த நாய் இரண்டு கிடைத்தாலும் அதற்கு பிறகு 2 டாக்ஸ் அமைச்சிருக்காங்க. ஒன்னு பேர் பெல்கா, இன்னொன்னு பேர் வந்து ஸ்ட்ரெல்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது ரெண்டுமே 1960 இந்த பரிசோதனை பண்ணிச்ச. சும்மா கின்னு ரெண்டும் அப்படியே அழகா இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. ஸ்புட்னிக் 5 August 19, 1960 சேஃபா செக்யூர்டா இறங்கினதுனால இது சக்சஸ்ஃபுல்லான மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருமைப்பட்டாங்களா மேம்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். சொல்ல வார்த்தைகளே, இதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு, நன்றி.
1: தேங்க்யூ மேம், இந்த க்வெஸ்சன் சூப்பரா கொண்டு வந்தீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? சனிக்கோளின் வளையங்கள் எதனால் ஆனவை? சனிக்கோளின் வளையங்கள் எதனால் ஆனவை அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில சீக்கிரமா கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271760 and 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8. இது கெட் செட் கோ.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: FM Rainbow புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:45. 10 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு விண்வெளி சம்பந்தமான சில கேள்விகளை உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கேன். இப்ப கடைசி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, சனி வளையங்கள் எதனால் ஆனவை, சனி கோளின் வளையங்கள் எதனால் ஆனவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
3: அறிவிப்பாளர் ஆஷா அவர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: அறிவிப்பாளர் ஜீவிதா, ஓ வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கோ. மாறுபடும் அந்த அம்மாவாசைன்னு சொல்வாங்க இல்லையா, சோ அதெல்லாம் வரும்போது அது மாறுபடும். 27.3
3: அதான் கரெக்டான சார். ஓகே மேடம்,
2: ஓகே சார், நன்றி சார், நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஹேலி வால் நட்சத்திரம், ஹேலி வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும், ஹேலி வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும், இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271760 and 2752230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:54 ஆகுது. கடைசி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஹேலியின் வால் நட்சத்திரம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஐயப்பன்.
0: ஐயப்பன் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். ஓகே, ஆன்சர் என்ன?
1: 76 வருடங்களுக்கு முன்பு.
0: அப்பா, 76 வருடங்களுக்கு ஒரு முறை. சூப்பர்ல?
1: ஆமா, ஆச்சரியமா இருக்கு.
0: ஆச்சரியமா இருக்கு. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. கரெக்டான பதில்.
1: நன்றி
0: நன்றி. 76 அப்படின்னு சொல்லியாச்சு. இது கடைசியா எப்ப தோன்றி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1986 வந்து தெரிஞ்சிருக்கு. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா 2061 தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சூப்பரான விஷயம் இல்லையா? சோ உங்களுக்கான கடைசியான கேள்வி என்ன தெரியுமா? சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது எது? சிவப்பு கோள்

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:55:32 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் விண்வெளி சம்பந்தமான சில கேள்விகள் உங்களுக்காக கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா. கடைசியாக என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. ஸோ நிகழ்ச்சியில் வந்து இந்த சிவப்பு கோள் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான கரெக்டான பதில் வந்து செவ்வாய் அப்படிங்கிறது கரெக்டான பதில். செவ்வாய் கோளோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய இரும்பு ஆக்சைடு காரணமாக அது சிவப்பாக தெரியுது. ஸோ இது வந்து சிவப்பு கோள் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசுகிற நேயர்கள் மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த நன்றிகள். கேட்க போகிற பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது. அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்காக மெலடியான பாடல்களோட மெலடி மேஜிக் நிகழ்ச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் சாதனை படைத்த இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதல் தங்கப்பதக்கம் வென்ற ஷர்மிளா தன்கர், வெள்ளிப்பதக்கம் வென்ற சர்வேஷ் அனில் குஷாரே, வல்லூரி அஜய்பாபு மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்ற ஷில்பா கே ஷைலா ஆகியோருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாராந்திர மங்கள் மிலன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்வு முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இன்றைய கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் ஆகஸ்ட் 5 முதல் 8 வரை புகழ்பெற்ற பிரிக்ஸ் கலாச்சார மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கலாச்சார அமைச்சர்கள் மற்றும் குழுவினர் பங்கேற்று பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்க உள்ளனர். தொடர்ந்து மாநாட்டின் ஒரு பகுதியாக பழங்குடியினர் அருங்காட்சியகம், சாஞ்சி ஸ்தூபி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்கின்றனர். இன்று உலக ஹெப்பாடைட்டிஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. தடுப்புகளை தகர்ப்போம் என்ற மைய கருத்துடன் 2030க்குள் இந்நோயை ஒழிக்கும் நோக்கில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. மாஹே கூட்டுறவு உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் புதியதாக சேர்ந்த மாணவர்களுக்கான ஒடிசி அறிமுக விழா கல்லூரி அரங்கில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இவ்விழாவை மாஹே பிராந்திய ஆட்சியர் திரு அங்கித் குமார் தொடங்கி வைத்து பேசினார். அறிவோடு சேர்ந்து நற்பண்புகளையும் சமூக பொறுப்பையும் வளர்த்துக் கொள்ளும் இளைஞர்களே நாட்டின் உண்மையான செல்வம் என குறிப்பிட்டுள்ளார். 16வது ஜூனியர் ஆடவர் தேசிய

தேசிய ஹாக்கி போட்டி கோவை மாநகரில் இன்று தொடங்கியது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை 12 நாட்கள் நடைபெறும் இந்த தொடரில் நாட்டின் சிறந்த ஜூனியர் அணிகள் சாம்பியன் பட்டத்திற்காக களம் காண்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, டைம் கரெக்டா 11:13:13. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நான் உங்க ஆர்ஜே ஆஷா. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
3: மின்துறை புதுச்சேரி.
1: நிகழ்ச்சியோட தொடக்கமா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இளையராஜா இசையில மனு எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் செம்பருத்தி படத்திலிருந்து.

மெல்லி மேஜிக் நிகழ்ச்சியை தான் இப்ப ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக இளையராஜா இசையில சித்ரா மனு இணைந்து பாடிய பாடல் பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: FM Rainbow 102.8ல மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக இளையராஜா இசையில SP பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் புன்னகை மன்னன் படத்திலிருந்து.

நேயர்களே, இன்று இரவு 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் வானொலி நாடக விழா 2026 ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா தொடரில் அவலா சொன்னால் குற்றவியல் நாடகம் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷெரீப், ஆர் சைலஜா, ஆர் ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஹதீஜா பி. மெல்லி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக உன்னால் முடியும் தம்பி படத்திலிருந்து பாடல்.

மேஜிக் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 11:25 ஆகுது. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக தர்மத்தின் தலைவன் இந்த படத்துல இருந்து பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜெயச்சந்திரன் ஜானகி இணைந்து பாடிய பாடல் கடலோர கவிதைகள் படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

மெல்டி மேஜிக் நிகழ்ச்சியில எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா இளையராஜா சித்ரா இணைந்து பாடிய பாடல் கீதாஞ்சலி படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக அம்மன் கோவில் கிழக்காலை படத்திலிருந்து பாடல் வரது கேட்டுட்டு வாங்க.

நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:30 உழவர் உலகம். காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களுடன் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். நிகழ்ச்சி FM Rainbow 102.8 கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு கைதியின் டைரி படத்துல இருந்து பாடல்.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு கைதியின் டைரி படத்துல இருந்து பாடல். நிகழ்ச்சியோட நிறைவாக அண்ணா நகர் முதல் தெரு படத்துல இருந்து பாடல்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15.89 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19.36 கோடி வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள விமான நிலையத்தில் ஹப் அண்ட் ஸ்போக் சேவை தொடக்க விழாவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு காணொலி வாயிலாக உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்த திட்டம் மூலமாக 2030க்குள் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மரப்பாலம் துணைமின் நிலையத்தில் இருந்து செல்லும் மின் பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் 5 மணி வரை காக்காயந்தோப்பு, பவானி நகர், ராஜீவ்காந்தி நகர், கப்பூர் கார்டன், வீராம்பட்டினம் மற்றும் சின்ன வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. கிளாஸ்கோ 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா குண்டு எறிதல் F57 பிரிவில் இந்திய வீராங்கனை ஷர்மிளா தன்கர் 9.81 மீட்டர் குண்டு எறிந்து வரலாற்று சிறப்புமிக்க தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இதன் மூலம் காமன்வெல்த் பாரா தடகள வரலாற்றில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். கிளாஸ்கோ 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான 53 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் இந்திய வீராங்கனை ஜானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். தைவான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் ஹச்எஸ் பிரணாய், தன்யா ஹேமந்த், அன்மோல் கர்ப் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
2: இசை

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03, 11 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே ஜீவிதா. இன்றைய தினத்தில் நடந்த சில வரலாற்று நிகழ்வுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பாடல் வருது கேட்கலாம், ராமன் தேடிய சிதை படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்றைய தினம் உலக கல்லீரல் அழற்சி தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28 உலக கல்லீரல் அழற்சி தினம் கொண்டாடப்படுது. கல்லீரலை தாக்கக்கூடிய ஹெப்படைட்டிஸ் நோயால ஆண்டிற்கு 500,000 பேர் உயிரிழக்கிறாங்க. இந்த நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதை கட்டுப்படுத்துறதுக்காக ஆண்டுதோறும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. கல்லீரல் அழற்சி நோய்க்கான அறிகுறிகள், தடுப்பு, அதுக்கப்புறம் சிகிச்சை முறைகளை பற்றிய விழிப்புணர்வை உலக மக்கள் கிட்ட ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த தினம் உலக சுகாதார அமைப்பால் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இன்னும் வரலாற்றில் இன்றைய தினத்துல என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கோ. தொடர்ந்து கேளுங்க அதுவும் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேர்களே, இன்றிரவு 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் வானொலி நாடக விழா 2026 ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா தொடரில் அவலா சொன்னால் குற்றவியல் நாடகம், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷெரீப், ஆர் ஷைலஜா, ஆர் ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஹத்திஜாபி. கேட்க தவறாதீர்கள் நேர்களே, இந்நிகழ்ச்சி இன்றிரவு 8:30 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: ஹலோ புதுச்சேரி மக்களே, இபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: FM ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:21:32 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம். ஒவ்வொரு ஆண்டும் உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம் July 28 கடைபிடிக்கப்படுது. பூமியோட வரையறுக்கப்பட்ட இயற்கை வளங்களின் நிலையான பயன்பாட்டை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த நாள் உதவியா இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் 1948 தொடங்கப்பட்டிருக்கு. உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காகவும் அதனால ஏற்படக்கூடிய சவால்களை உலகம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு இல்லையா. சோ அதனால இயற்கையை நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா இயற்கை நம்மளே பாதுகாக்கும் அப்படிங்கிற நோக்கம்.

காலத்துல இந்த தினம் கொண்டாடப்படுது. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. அதப்பம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்று டைம் கரெக்டாக 12:27:38 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் செல் அப்படிங்கிற சொல்ல முதலில் உருவாக்கிய ராபர்ட் ஹூக் 1635 July 28 இங்கிலாந்தில் பிறந்திருக்காரு. இவர் தாவர சிசுக்களின் நுண்ணமைப்பு பற்றிய விரிவான விளக்கங்களை தந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, பல வானியல் கருவிகள், கை கடிகாரங்கள், சுவர் கடிகாரங்கள் அப்படின்னு மேம்படுத்தியிருக்காரு. முதல் முதலாக கோள்களின் இயக்கங்கள் குறித்த கோட்பாடுகளை எந்திரவியல் அடிப்படையில் அணுகி அண்டை ஈர்ப்பு விசையின் இருப்பை கணித்தாரு. அது மட்டும் இல்ல, இவர் முதல் கணித கருவியையும் தொலைநோக்கியையும் வடிவமைச்சிருக்காரு. ஹூக் விதியை வரையறுச்சிருக்காரு. இன்றளவும் மிக சிறந்த எந்திரவியலாளராக

0: 38 நொடிகள் ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் செல் அப்படிங்கிற சொல்ல முதலில் உருவாக்கிய ராபர்ட் ஹூக் 1635 ஜூலை 28 இங்கிலாந்துல பிறந்திருக்காரு. இவர் தாவர சிசுக்களின் நுண்ணமைப்பு பற்றிய விரிவான விளக்கங்களை தந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, பல வானியல் கருவிகள், கை கடிகாரங்கள், சுவர் கடிகாரங்கள் அப்படின்னு மேம்படுத்தியிருக்காரு. முதல் முதலாக கோள்களின் இயக்கங்கள் குறித்த கோட்பாடுகளை எந்திரவியல் அடிப்படையில் அணுகி அண்டை ஈர்ப்பு விசையின் இருப்பை கணித்தாரு. அது மட்டும் இல்ல, இவர் முதல் கணித கருவியையும் தொலைநோக்கியையும் வடிவமைச்சிருக்காரு. ஹூக் விதியை வரையறுச்சிருக்காரு. இன்றளவும் மிக சிறந்த எந்திரவியலாளராக கருதப்படும் ராபர்ட் ஹூக் அவர்களின் பிறந்த தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. அதப்பம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.
1: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி. 1 கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
1: நிறைவு பகுதியில் இருக்கும் கேட்க போற பாடலோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க. 102.8

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிரா மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கூறினார். அவை சுமூகமாக செயல்பட அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீட் தேர்வு தொடர்பாக விவாதிப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக கூறிய திரு ஓம் பிர்லா இதுகுறித்து பிற்பகல் மக்களவையில் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற ஷர்மிளா, சர்வேஷ், அஜயபாபு உள்ளிட்டோருக்கு பாராட்டு தெரிவித்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற அனாகத் சிங்கிற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. சிறு விமான நிலையங்களிலிருந்து வெளிநாடுகளுக்கு பெரிய நகரங்கள் வழியாக பயணியர் விமான சேவை திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் அம்ரிஸ்டரில் இந்த விமான சேவை திட்டத்தின் தொடக்க விழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய

0: அவர், இத்திட்டத்தின் மூலம் 2030 ஆண்டுக்குள் 3000 கோடி டாலர் வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரிஸ்டர் விமான நிலையத்திலிருந்து தற்போது 7 சர்வதேச விமான நிலையங்களுக்கு பயணிகள் விமானங்கள் இயக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் தில்லி வழியாக துபாய், சிங்கப்பூர் உள்ளிட்ட 20 சர்வதேச நகரங்களுடன் விமான சேவை இணைக்கப்படுவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கல்லீரல் நலனை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 2030 ஆண்டுக்குள் ஹெப்படைட்டிஸ் நோயை ஒழிக்க உலக சுகாதார அமைப்பு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை கண்டுபிடித்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் பரூச் ப்ளூம்பர்க் பிறந்த நாளான ஜூலை 28ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஹெப்படைட்டிஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹெப்படைட்டிஸை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஆரம்ப நிலையிலேயே இதனை கண்டறிவதன் மூலம் சிகிச்சை முறைகள் எளிதாக இருக்கும் என்றும், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு இந்நோயை கட்டுப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு J.P. நட்டா குறிப்பிட்டுள்ளார். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பது குறித்தும் பருவநிலை மாறுபாடுகளை களைவது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பசுமையான, ஆரோக்கியமான, நீடித்த இயற்கை சூழலை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மழை வெள்ள நிலைமை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், அம்மாநில அரசுடன் மத்திய அரசு இணைந்து செயல்படுவதாக கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் சிவசாகர், ஜோஹாட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் 5.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 631 கிராமங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூன், உத்தரகாசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 71,000 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் 1,690 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். பருவமழையால் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு வெள்ளம் காரணமாக 800க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தானேயில் மழை காரணமாக ஏற்பட்ட விபத்துகளில் 17க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் விஜயநகரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 13 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராயகடாவிற்கு புனித யாத்திரை சென்ற வேனும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இதேபோல் ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் கார் ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த 5 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அவர்கள் சண்டிகரிலிருந்து திரும்பும்போது இந்த விபத்து நேரிட்டது. ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க

0: அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்புடன் வெள்ளை மாளிகையில் இன்று ஆலோசனை நடத்துவதற்காக அவர் வாஷிங்டன் சென்றடைந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்து ஆலோசனை நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் பாதுகாப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் அமைதியை நிலைநாட்ட இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று நம்புவதாக அந்நாடு கூறியுள்ளது. ரோமில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இருநாட்டு தொழில்நுட்ப பிரதிநிதிகள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக இஸ்ரேல் லெபனான் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் உயிரிழந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவாமி குழு நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த அந்த குழு இது தொடர்பாக ஐநா சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் பாகிஸ்தான் அரசை கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. அப்பகுதியில் இணையதள சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். ரவீந்திர ஜடேஜா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். 2 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் போட்டி ஆகஸ்ட் 15ஆம் தேதி கல்லேயிலும் 2வது போட்டி ஆகஸ்ட் 23ஆம் தேதி கொழும்பிலும் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம். 12:50 20 நொடிகள்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: அந்த மஞ்சள் மூஞ்சிக்கார மூமு அவன் நம்ம கேலி செய்தான், பயமுறுத்தினான். சரியம்மா என்று திடீரென்று தீர்மானமாக சொன்னான் பாவல். நீ வா, இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தலாம். அம்மா என்றும் நீ என்றும் தாயை அழைத்தான். அவனுக்கு வெகு நெருக்கமாய் இருக்கும் பொழுதுதான் தாயை அவன் அவ்வாறு அழைப்பது வழக்கம். அவள் அருகே சென்று அவன் முகத்தை பார்த்தாள். அவர்கள் உன்னை இழிவுபடுத்திவிட்டார்களா என்று அமைதியுடன் கேட்டாள். ஆமாம், அதுதான் சங்கடமாயிருக்கிறது. அவர்கள் என்னையும் கொண்டு சென்றிருந்தால் நல்லது. அவனது கண்களில் கண்ணீர் ததும்பி இருப்பதாக அவளுக்கு புலப்பட்டது. அவனது இதய வேதனையை ஆற்றுவதற்கு முயல்வது போல அவள் பெருமூச்சு விட்டு கொண்டு சொன்னாள், பொறு பொறு, அவர்கள் உன்னையும் கூட கொண்டு போய்விடுவார்கள். நிச்சயம் கொண்டு போவார்கள். அவள் ஒரு கணம் மௌனமானாள். பாஷா, நீ எவ்வளவு உறுதி வாய்ந்தவன் என்று சொன்னாள் அவள். நீ ஒரு வேளையாவது உன் தாயை தேற்றியிருக்கிறாயா? நான் ஏதோ பயங்கரத்தை சொன்னால் நீ அதைவிட பயங்கரத்தை சொல்லி என்னையே பயப்பட வைக்கிறாயே என்று பரிதவித்தாள். அவளை ஏறிட்டு பார்த்தவாறே தாயை நெருங்கினான் அவன். எனக்கு அதெல்லாம் தெரியாதம்மா, நீதான் இதுக்கெல்லாம் உன்னை பழகிக்கொள்ள வேண்டும். அவள் பெருமூச்சு விட்டாள். உணர்ச்சி வசப்பட்டு வெடிக்க தயாராக இருக்கும் குரலை உள்ளடக்கிக் கொண்டு சிறிது நேரம் கழித்து அவள் கூறினாள், அவர்கள் மனிதர்களை சித்திரவதை செய்வார்கள் என்றார் நினைக்கிறாய்? அந்த மனிதர்களின் உடம்பை கிழித்து எலும்புகளை நொறுக்கி அதை பற்றி நினைத்தாலே ஐயோ என் கண்ணே, என்னால் தாங்க முடியவில்லையடா. அவர்கள் ஆன்மாவையே நொறுக்குகிறார்கள். அதுதான்

மிகுந்த வேதனை தருகிறது. அவர்கள் தமது தீய கரங்களால் உன் ஆத்மாவை தொடும்போது? மறுநாள் புக்கின், சமோயிலவ், சோமவ் முதலியவர்களையும் வேறு 5 பேர்களையும் கைது செய்துவிட்டதாக தெரிய வந்தது. அன்றிரவில் ஃபியோதர் மாசின் பாவலின் வீட்டிற்கு வந்தான். அவனது வீட்டிலும் சோதனை நடந்திருக்கிறது. அந்த சோதனையால் தான் ஒரு வீரனாகிவிட்டதாக கருதி மிகவும் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தான். நீ பயந்து விட்டாயா ஃபியோதர் என்று கேட்டாள் தாய். அவன் வெளியேறி போனான். முகம் கடுக்கெடுத்தது. மூக்கு துவாரங்கள் நடுநடுங்கின. அந்த அதிகாரி என்னை அடித்து விடுவான் என்று நான் பயந்தேன். அவன் பூதாகாரமாக இருந்தான். கரிய தாடி, மயிரடந்த கைகள், கண்களே இல்லாது போனவன் மாதிரி கருப்பு மூக்கு கண்ணாடி வேறு மாட்டியிருந்தான். அவன் அங்காரமாக சத்தமிட்டு தரையை காலால் மிதித்தான். உன்னை நான் சிறையில் போடுவேன் என்று கத்தினான். என்னை இதுவரையிலும் யாரும் அடித்ததில்லை. என் தாயும் தந்தையும் கூட அடித்ததில்லை. நான் அவர்களுக்கு ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை. அவன் கண்களை ஒரு கணம் மூடினான். உதடுகளை கடித்து கொண்டான். 2 கைகளாலும் தலைமயிரை பின்புறமாக தள்ளிவிட்டு கொண்டான். பிறகு செக்கச் செவந்த கண்களோடு பாவலை பார்த்து சொன்னான். எவனாவது என்னை அடிக்க துணிந்தால் மூமு, அவ்வளவுதான். நான் ஒரு வாளை போல் அவன் மீது பாய்ந்து சாடுவேன். என் பற்களால் கடித்து குதறுவேன். அவர்கள் வேண்டுமானால் என்னை கொன்று தீர்க்கட்டும். அத்துடன் இந்த உயிர் போகட்டும். நீ ஒரு நோஞ்சான், சண்டைக்கே லாய்க்கில்லை என்றாள் தாய். இருந்தாலும் சண்டை போடத்தான் செய்வேன் என்று அடிமூச்சு குரலில் பதிலளித்தான் ஃபியோதர். ஃபியோதர் போன பிறகு தாய் பாவலை நோக்கி சொன்னாள், எல்லாரையும் விட இவன்தான் முதலில் ஓடப்போகிறான். பாவல் பதில் பேசவில்லை. சில நிமிஷ நேரத்தில் சமையல் அறைக்கு அடுத்துள்ள வாசற்கதவு திறக்கப்பட்டது. ரீபன் உள்ளே வந்தான். வணக்கம் என்று இளஞ்சிரிப்போடு சொன்னான் அவன். நான் பழையபடி வந்துவிட்டேன். நேற்று ராத்திரி அவர்கள் என்னை கொண்டு வந்தார்கள். இன்று நானாக வந்திருக்கிறேன். அவன் பாவலின் கையை பிடித்து குலுக்கினான். பெலகேயாவின் தோளில் கையை போட்டுக் கொண்டான். எனக்கு தேநீர் கிடைக்குமா என்று கேட்டான். அடர்ந்து வளர்ந்த கரிய தாடியும் கருத்த கண்களும் கொண்ட அவனது அகன்ற பழுப்பு முகத்தை கண்களால் மௌனமாய் அளந்து நோக்கினான் பாவல். அவனது அமைதியான பார்வையில் ஏதோ ஓர் அர்த்தம் துணித்தது. தாய் தேநீருக்கு தண்ணீர் போடுவதற்காக அடுக்களைக்கு சென்றாள். ரீபன் உட்கார்ந்து தனது முழங்கைகளை மேஜை மீது ஊன்றி பாவலையே பார்த்தான். சரி என்று ஏதோ ஒரு சம்பாஷணையில் குறுக்கிட்டு பேசும் தோரணையில் பேச ஆரம்பித்தான். உன்னிடம் நான் ஒளிவு மறைவில்லாமல் சொல்ல விரும்புகிறேன். உன் மீது கொஞ்ச காலமாய் எனக்கு ஒரு கண்தான். நானும் உனக்கு பக்கத்து வீட்டில்தான் குடியிருக்கிறேன். உன் வீட்டிற்கு நிறைய பேர் வந்து போவதை பார்த்திருக்கிறேன். ஆனால் குடிப்பதை காணும், கூச்சலையும் காணும். அதுதான் முதல் காரணம். கலாட்டா பண்ணாமல் இருக்கிறவர்களை எல்லோரும் உடனே கவனிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏனடா இப்படி இருக்கிறார்கள் என்று அதிசயப்படுகிறார்கள். நான் ஒதுங்கி வாழ்கிறேனா? அது அவர்கள் கண்களை உறுத்திவிட்டது. அவனது பேச்சு அமைதியாகவும் அழுத்தமாகவும் ஒலித்தது. பேசும்போது அவன் தனது கரிய கரத்தால் தாடியை வருடி விட்டு கொண்டே பாவலின் முகத்தை கூர்ந்து பார்த்தான். ஊரில் உன்னை பற்றி எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள். உதாரணமாக, என் எஜமான் உன்னை ஒரு மத துரோகி என்கிறார். நீதான் தேவாலயத்திற்கே போவதில்லையே? நானும் போகவில்லை. பிறகு அந்த பிரசுரங்கள் வந்து சேர்ந்தன. அதுவும் உன் வேலையா? ஆமாம் என்றான் பாவல். நீ என்ன சொல்கிறாய் என்று சமையல் அறையில் இருந்தவாறு தலையை நீட்டிக்கொண்டு வந்து கேட்டாள் அவனது தாய். அதை நீ மட்டுமே செய்யவில்லை. பாவல் சிரித்தான். ரிப்பினும் சிரித்தான். ரொம்ப சரி என்றான் ரிப்பின். தனது வார்த்தைகளை அவர்கள் மதியாததை கண்டு மனம் புண்பட்ட மாதிரி சிணுங்கிக் கொண்டு உள்ளே போய்விட்டாள் தாய். அந்த பிரசுரங்கள் இருக்கிறதே அருமையான வேலை. மக்களை தூண்டிவிட்டு விட்டன. மொத்தம் 19 இல்லை? ஆமாம் என்றான் பாவல். அப்படியென்றால் நான் அத்தனையையும் படித்துவிட்டேன். அதில் உள்ள சில விஷயங்கள் தெளிவாக இல்லை, சில தேவையில்லாதவை. ஆனால் எவ்வளவோ விஷயங்களை ஒரு மனிதன் சொல்ல வேண்டியிருக்கும் போது இப்படி 1-2 தப்பிப்போவது சகஜம்தான். ரீபன் தனது வெள்ளை பற்கள் வெளியே தெரியும் வண்ணம் புன்னகை செய்தான். பிறகுதான் சோதனை நடந்தது. அதுதான் என்னை மிகவும் கவர்ந்துவிட்டது.

0: நீயும் அந்த ஹஹோலும் நிக்கலாயும் நீங்கள் எல்லாரும் சொல்வதற்கு சரியான வார்த்தை வாய்க்கு வராமல் அவன் பேச்சை நிறுத்திவிட்டு ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். மேஜை மீது கை விரல்களால் தாளம் கொட்டினான். நீங்கள் எல்லோரும் உங்கள் உறுதியை காட்டிவிட்டீர்கள். பெரியவர்களே, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கள். நாங்கள் எங்கள் வழியில் போகிறோம் என்று சொல்வது மாதிரி இருந்தது. அந்த ஹஹோல் ரொம்ப அருமையான ஆசாமி. தொழிற்சாலையிலே அவன் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். அப்போதெல்லாம் நான் எனக்குள் நினைத்து கொள்வேன், இந்த ஆசாமியை எதுவும் அசைக்க முடியாது. சாவு ஒன்றுதான் இவனை சரிக்கட்டும். உருக்கினாலான பிறவி இவன். பாவல், நான் சொல்வது உண்மைதானே? ஆமாம் என்று தலையை ஆட்டிக்கொண்டே சொன்னான் பாவல். நல்லது, என்னை பார், எனக்கு 40 வயதாகிறது. உன்னை விட 2.5 வயது. உன்னை விட 20 மடங்கு அனுபவம் எனக்கு உண்டு. 3 வருஷத்துக்கு மேல் நான் பட்டாளத்தில் வேலை பார்த்தேன். 2 தடவை கல்யாணம் பண்ணினேன். முதல் தாரம் செத்துப்போனால் 2வது பெண்டாட்டியை நானே விரட்டி அடித்து விட்டேன். காகசிஸிலும் இருந்திருக்கிறேன். துகர்பட்சிகளையும் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு வாழ்க்கையை சமாளிக்க தெரியாது. தெரியவே தெரியாது தம்பி. அவனது நேரடியான பேச்சை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தாள் தாய்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: நேர்களே, இன்றிரவு 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் வானொலி நாடக விழா 2026 ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா தொடரில் அவலா சொன்னால் குற்றவியல் நாடகம், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷெரீப், ஆர் சைலஜா, ஆர் ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஹதிஜாபி. கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி இன்றிரவு 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தொடர்வது. பகல் 1 செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். நீட் தேர்வு போராட்டத்தில் மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக காலை 11 மக்களவை கூடியதும் காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற மாற்றுத்திறனாளி வீராங்கனை ஷர்மிளா தன்கருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்தார். நீட் தேர்வு போராட்டங்களில் பங்கேற்றவர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற பீகார் மற்றும் அசாம் அரசுகள் முடிவு செய்துள்ளன. ஜூலை 26 மாலை 6 வரை பதிவு செய்யப்பட்ட FIR மற்றும் அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் உடனடியாக திரும்பப் பெற பீகார் அரசு உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்து வழக்கு நிலவரங்களை விரைவாக மறுபரிசீலனை செய்ய அசாம் அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் நிறுவனர்களான திரு பவன் சந்தனா மற்றும் திரு நாகபாரத் தாக்கா ஆகியோரை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம் மோகன் நாயுடு சந்தித்து பேசினார். ஸ்கைரூட் நிறுவனத்தின் முதல் விண்வெளி பயணம் இந்தியாவின் வர்த்தக ரீதியிலான விண்வெளித்துறை வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் என்றும், துணிச்சலான யோசனைகளுக்கும் தொடர் கண்டுபிடிப்புகளுக்கும் இது சிறந்த சான்று என்றும் அமைச்சர் பாராட்டியுள்ளார். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் ஆகஸ்ட் 5-8 புகழ்பெற்ற பிரிக்ஸ் கலாச்சார மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கலாச்சார அமைச்சர்கள் மற்றும் குழுவினர் பங்கேற்று பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்க உள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றனர். இந்திய ஆடவர் பிரிவில் ஜிம்பாப்வேயுடனும் மகளிர் பிரிவில் மாலத்தீவுடனும் எதிர்கொண்டு வென்றனர். 16வது ஜூனியர் ஆடவர் தேசிய ஹாக்கி போட்டி கோவை மாநகரில் இன்று தொடங்கியது. ஆகஸ்ட் 8 வரை 12 நடைபெறும் இந்த தொடரில் நாட்டின் சிறந்த ஜூனியர் அணிகள் சாம்பியன் பட்டத்திற்கான களம் காண்கின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அடைந்த பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியில நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டமர்வம் அப்படின்ற டாபிக்க பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் நம்ம ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். சோ நம்மளோட இணைஞ்சிருக்காங்க கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். அண்ட் இப்போ பெண்களுக்கான அந்த சட்ட பாதுகாப்பு, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: அதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கான சட்ட பாதுகாப்பு இந்திய சட்டத்துல பல்வேறு வடிவங்கள் இருக்குது. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, சமத்துவ உரிமை அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14 படி என்ன சொல்லுதுன்னா, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஈக்குவல் டு லா, எல்லாருக்கும் வந்து ஒன்றுதான் அது. பாலின பாகுபாடு தடை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டப்படி பிரிவு 15 என்ன சொல்ல வருதுன்னா, பாலின அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது, யாரு இவங்க ஆண் பெண் அந்த மாதிரி ஒரு வேரியேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவா சொல்லுது. குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாக்காது பெண்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாக்க சட்டம் 2005 கொண்டுட்டு வரப்பட்டுச்சு. இது வந்து மிக முக்கியமானது பெண்களுக்கு. பாத்தீங்கன்னா முதலெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பெண்கள் வந்து வெளியில சொல்லாம அவங்களோட பிரச்சனைகளை இது பண்ணாம இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கே தெரியுது, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம வந்து ஒரு காவல்துறையை நாடலாம் இல்ல நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. அதனால பெண்கள் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தை வந்து 2005 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. பணியிடை பாலியல் தொல்லையிலிருந்து பாதுகாக்க, இப்ப நம்ம இது வந்து ஜெனரலா எல்லாம் எப்பவுமே நடக்கிறது, ஒரு ஆபீஸ்ல இருக்கிற பெண்களுக்கு வந்து இடையூறுகளை வந்து தவிர்க்கிறதுக்காகவே வந்து சட்டம் 2013 ஏற்றப்பட்டது. இது வந்து இந்த சட்டத்து மூலயமா நான் பெண்கள் வந்து அவங்களுடைய வேலை செய்யும் அலுவலகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். இது வந்து அலுவலகத்துல மட்டுமே கிடையாது, இது வெளியில எங்க இருந்தாலும் பெண்களுக்கு பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்கள், யார் எந்த ஒரு தொல்லையோ எந்த ஒரு இடைஞ்சல் பண்ணாலோ அவங்களுக்கு இந்த 2013 படி கண்டிப்பா அவங்க வந்து தண்டிக்கப்படுவார்கள்.
0: ஓகே சார். சோ பணியிடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆபீஸ்க்கு போய் ஒர்க் பண்றது அப்படின்றத தாண்டி இப்போ வீட்டு வேலைகள்லாம் பெண்கள் வந்து செய்யறாங்க இல்லையா. சோ இதெல்லாம் கூட நம்ம பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம்ல சார்.
1: நிச்சயமா, நான் சொன்ன மாதிரிதான் சட்டம் அனைவருக்கும் சம்பந்தம். அது ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கூலி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டு வேலை செய்யற பெண்களா இருந்தாலும், பெண்கள் பெண்கள் தான். பெண்களுக்கான சட்டத்தை வந்து இது கடுமையாக வந்து ஒரு தண்டனை கூட சட்டமா கொண்டு வரப்பட்டிருக்குது. அதனால வந்து 2013 படி பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது மிகவும் தண்டிக்கக்கூடிய ஒரு சட்டமா தான் கொண்டு வந்திருக்காங்க.
0: ஓகே சார். சோ இப்ப ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்றோம். ஒரு ஆண் பெண் அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமே சட்டம் அப்படின்றது சமம்னு சொல்லி, இருந்தாலும் குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டங்கள் அப்படின்றது வந்து இயற்றப்பட்டதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் நினைக்கிறீங்க?
1: பெண்களுக்கான சட்டங்கள் அதிகமா வர்றதுக்கு காரணம் வந்து அவங்கதான் வந்து பாதிக்கப்படுறாங்க அதிகமா. ஆண்களை விட பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அவங்க பாதிக்கப்படுறாங்களான்றது அவங்களுக்கே சில நேரம் அது தெரியறது இல்ல. தெரிய வரும்போது வந்து அவங்க அவங்களுடைய நிலைமை யார்ட்டையும் சொல்லாத பட்சத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றது, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு லீகலை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்துல வந்து அவங்க இப்ப வந்துட்டாங்க, இப்ப எல்லாருக்கும் படிச்சிருக்கிறாங்க, இப்ப எல்லாருக்கும் தெரியுது. ஆக்சுவலா அவங்களுக்கே லீகல் வந்து இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன இது பண்ணிக்கலான்ட்டு.
0: ஓகே. சோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன், அதாவது சட்ட பாதுகாப்புல நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ பெண்களுக்கு பிரத்யேகமா அந்த பாதுகாப்பு சட்டங்கள் ஏற்றப்பட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. சோ தொடர்ந்து அதை பத்தி சொல்லுங்க சார்.
3: இப்ப வரதட்சணை தடுப்பு சட்டம் வந்துருச்சு, 1961 வந்துருச்சு. அதாவது டௌரி ஆக்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பெண்களுக்கான வந்து அகேன்ஸ்டா நிறைய இருக்கிறதுனால வந்து அவங்களை பாதுகாக்கவே, பெண்களை பாதுகாக்கவே ஒன்னொன்னா கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஆனா மிகவும் நல்ல விஷயம் தான் இது எல்லாமே, பெண்களை பாதுகாக்கிறதுக்காக. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இலவச சட்ட உதவி கண்டிப்பா உண்டு பெண்களுக்கு.
2: ஓகே, சோ அந்த இலவச சட்ட உதவி அப்படின்றது பெண்களுக்குன்னு மட்டும் இல்ல, ஜெனரலா எல்லாருக்குமே இருக்கா சார்?
3: ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு, சீனியர் சிட்டிசன் இருக்கு. சீனியர் சிட்டிசனுக்கு டிபெண்ட் அப்பான் அந்த கேஸ பொறுத்துதான் சீனியர் சிட்டிசனுக்கு இலவசமா சட்ட பாதுகாப்பு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா வந்து இலவச சட்ட உதவி பெறும் உரிமை பெண்களுக்கு, அதுல வந்து அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா 39A மற்றும் சட்ட சேவைகள் ஆணைகள் சட்டம் 1987 கீழ் பெண்களுக்கு இலவச சட்ட உதவி கண்டிப்பா கிடைக்கும். எல்லா வகையான பெண்களுக்கும், அதாவது சொன்ன மாதிரி ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்ற மாதிரி எல்லா பெண்களுக்குமே, மேலையோ கீழையோ அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, எல்லா பெண்களுக்குமே வந்து நிச்சயமா இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
2: ஓகே சார், சோ இந்த ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட சில பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் கிடைக்குமா, இல்லனா எல்லாவித பிரச்சனைகளுக்குமே நம்ம ஃப்ரீ லீகல் எய்ட் வந்து யூஸ் பண்ண முடியுமா சார்?
3: அதாவது வந்து எல்லாருமே வந்து உண்மையை தான் சொல்லணும்ன்றதுக்கு இல்ல, இல்ல இதுல வந்து தவறான ஒரு வந்து ஒரு செய்தியை வந்து சில பெண்கள் வந்து கூறலாம், அதை முறையிடலாம், அந்த பட்சத்தில் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
2: ஓகே, சோ இந்த இலவச சட்ட உதவி அப்படின்றது எந்த ஒரு கட்டம் வரைக்கும் நமக்கு இலவசமா கிடைக்கும் சார்?
3: நம்ம கேஸ் முடியற வரைக்குமே, நமக்கு கடைசி வரைக்குமே கிட்ட இருந்து நம்ம கேஸ் முடிச்சு கொடுத்துட்டு தான் லீகல் எய்ட் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. இலவச வக்கீல்ன்றது வந்து அதுக்கு தான்.
2: சோ இந்த ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்றது நம்ம எந்த ஒரு கோர்ட்டுக்கு போனாலுமே நமக்கு கிடைக்கும்.
3: ஃப்ரீ லீகல் எய்ட் உண்டு, ஒரு ஒரு இதை பொறுத்து. ஹை கோர்ட்டுக்கு போனாலும் இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் போனாலும் ஃப்ரீ லீகல் எய்ட் இருக்காங்க.
2: ஓகே, சோ ஆல்ரெடி ஜட்ஜ்மென்ட் வந்த ஒரு கேஸ்க்கு இப்ப நான் வந்து மேற்கொண்டு அப்பீல் போறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கட்டத்துல அப்பீல் போறதுக்கு மேல்முறையீடு செய்யறதுக்குமே வந்து என்னால ஃப்ரீ லீகல் எய்ட் வந்து யூஸ் பண்ண முடியுமா?
3: நிச்சயமா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி கேஸோட தன்மையை பொறுத்து இருக்குது எதுலுமே. கேஸ் என்ன தன்மையில இருக்குதோ அந்த தன்மையை பொறுத்து தான் வந்து அரசாங்க வக்கீல் நியமிக்கிறதா இருக்கட்டும், அடுத்து மேல்முறையீடு போறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த கேஸோட தன்மையை பொறுத்து தான் அடுத்தடுத்த இது ப்ராசஸிங் வந்து நடக்கும். முக்கியமானது பாத்தீங்கன்னா பெண்கள்ல வந்து ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பெண்கள், ரொம்ப எளிமையான பெண்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குன்னா இலவச சட்டங்கள் ஈஸியா கிடைச்சிடும்.
2: ஓகே, சோ இந்த ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ பெண்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ இதுல ஏதாவது கிரைடீரியா இருக்கா சார்? இப்ப இவங்க வந்து வருமானம் இருக்கு இவங்களுக்கு, இல்ல இவங்களுக்கு சொத்துக்கள் இருக்கு, சோ இந்த மாதிரியான சில விஷயங்களால ஒருத்தருக்கு கிடைக்காம போறது கூட வாய்ப்புகள் இருக்கா எப்படி சார்?
3: இல்ல அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாருக்குமே ஃப்ரீ லீகல் எய்ட் இருக்குது. இவங்களுக்கு தான் தனி, அவங்களுக்கு தான் தனியின்னு கிடையாது. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, முதியோருக்கு, சிறார்களுக்கு. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா பெண்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல பண்ண மாட்டாங்க. 6 மணிக்கு மேல பெண்களை பண்ண மாட்டாங்க. இன் கேஸ் ஆஃப் முக்கியமான ஏதோ ஒரு கேஸ் ஆஃப் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு வந்து பெண் காவலர் கண்டிப்பா இருக்கணும். இருந்தா தான் அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். இது முக்கியமானது ஒண்ணு.
2: ஓகே சார், இப்போ நம்ம காவல் நிலையத்துக்கு போறோம் அப்படின்னா இப்ப அங்க வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த பேசிக்கான ரைட்ஸ் என்னென்னலாம் இருக்கு, இன்னும் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்வீங்க சார்?
3: இப்ப காவல் நிலையத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருது, அதாவது உங்களை விசாரணைக்காக வர சொல்றாங்க. நீங்க விசாரணைக்காக வந்து வர சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து கொடுத்துருக்கணும், உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். உங்களை வர சொல்றதுக்கு சம்மன் அமைச்சிருக்கணும்.
2: வர சொல்றதுக்கே வந்து நமக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்,
3: சம்மன் அமைச்சிருக்கணும். சம்மன் அமைச்சிருந்தா நீங்க போலாம். இன்கேஸ் ஆஃப் இல்ல, நீங்க வாங்க, ஜென்ரலா தான் நாங்க விசாரிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது, போயிருக்கும் போது என்ன பிரச்சனைக்கு, அதாவது வந்து அவர் எந்த லாங்குவேஜ்ல வேணா இருக்கலாம், அவர் ஹிந்தியா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல எதுக்காக உங்களை கூப்பிட்டு இருக்கோம், எதுக்காக விசாரணை பண்ணோம்ன்ற வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தெளிவா சொல்லணும். இது வந்து பேசிக். கண்டிப்பா அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல காவல்துறையினர் இது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்.
2: ஓகே சார், சோ இன்னுமே இதுல கேக்குறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, டவுட்ஸ் இருக்கு. சோ நேயர்களே, ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம பேசலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட

0: ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள்.
1: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கை ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களே, இன்றிரவு 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் வானொலி நாடக விழா 2026 ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா தொடரில் அவலா சொன்னால் குற்றவியல் நாடகம் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷெரீப், ஆர் ஷைலஜா, ஆர் ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஹத்திஜாபி. கேட்க தவறாதீர்கள் நேர்களே, இந்நிகழ்ச்சி இன்றிரவு 8:30 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல சட்ட பாதுகாப்புல நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ நீங்க காவல்துறையில நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க. சோ இதுல வந்து இப்ப என்ன அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான ரீசனை தெரிஞ்சுக்கக்கூடிய ரைட்ஸ் எனக்கு இருக்கு?
1: கண்டிப்பா இருக்கு.
0: ஓகே, சோ இப்ப இதுக்கான ரீசன் அப்படின்றது சம்பந்தப்பட்ட நபரே டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா, இல்லனா இதுக்கு அவங்க தனியா ஏதாவது அட்வொகேட் பிக்ஸ் பண்ணி
1: அவங்களுக்கு

0: வெளியூர் போயிருக்கலாம், இல்ல வேலை நிமித்தமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில அவளால உடனே வர முடியாது அப்படின்ற பட்சத்துல இப்ப விசாரணைக்கு அப்ப நம்மளால வர முடியல அப்படின்றத நம்மளால டினை பண்ண முடியுமா சார்?
1: நிச்சயமா இருக்கு. அவங்க உங்களுக்கு காவல் நிலையத்திலிருந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களை வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்காக உங்களை வர சொல்றாங்க. விசாரிக்கணும்னு சொல்லும் போது வந்து நீங்கள் வேலை நிமித்தமா வெளியூர்ல இருக்கலாம், இல்ல உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கலாம், ஏதோ ஒரு உங்களுக்கு உங்களுக்கான ஒரு சொந்த பணிகள் ஏதாவது இருக்கும். அப்படி இந்த பட்சத்துல வந்து என்னால இன்னைக்கு வர முடியாதுங்க, நாளைக்கு வரேன், இல்ல நாளானிக்கு வரேன், என்னைக்கு வரன்றத தெளிவா அவங்கள்ட்ட சொல்லிடணும். சொல்லிட்டீங்கன்னா காவல் நிலையத்துல அதை பதிவு பண்ணிப்பாங்க. அந்த அந்த டைம் நீங்க போனா போதும். இப்ப காவல் நிலையத்துல பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் காப்பி இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு நேரத்தில் கிடைக்க போறது இல்ல. கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்றோம்னா நம்ம ஆர்டிஐ மூலமா அதை போட்டு எடுத்துக்கலாம்னு முதலே நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப வந்து ஒரு நபர் கைதாயிருக்காரு, அதாவது வந்து கைதாயிருக்காருன்னா எந்த மாதிரியான கேஸுக்கு அவர் கைதியாயிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சு

0: எஃப்ஐஆர் காப்பி இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு நேரத்தில் கிடைக்க போகிறதில்ல. கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆர்டிஐ மூலயமா அதை போட்டு எடுத்துக்கலான்னு முதலே நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து ஒரு நபர் கைதாயிருக்காரு, அதாவது வந்து கைதாயிருக்காருனா எந்த மாதிரியான கேஸுக்கு அவர் கைதியாயிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த கேஸுக்கு, ஒரு மர்டர் கேஸுக்கோ அந்த மாதிரி இருந்ததா அப்படிலாம் முடியாது. இது ஒரு சின்ன ஒரு கேஸோ, ஒரு பிக் பாக்கெட் கேஸோ, ஒரு சும்மா ஒரு பெட்டி கேஸோ இருந்தது, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்க்க அவங்க உறவினரோ யாரோ வந்தாங்கன்னா அதை யாரும் தடை செய்ய மாட்டாங்க. ஏன்னா கேஸுக்கு தகுந்த மாதிரி, அதாவது கேஸோடைய நிலைப்பாடு இப்படிதான் இருக்குது அப்படின்ற பட்சத்துல வந்து அனுமதிக்க மாட்டாங்க.
1: ஓகே சார், இப்போ ஒரு நபரை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்ப அவரை போய் பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க சரியில்ல அப்படின்னா, இப்ப இதுக்கு வந்து அனுமதி அப்படின்றது எப்படி இருக்கும் சார்?
0: பொதுவா வந்து குற்றவாளிகளை வந்து கைது செய்யும் போது வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்ததுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் பாக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பேசிக்கானதுதான். இதுல வந்து நம்ம அரெஸ்ட் ஆனவனே வெளியே போய் பார்க்கணும், நான் பார்க்கணும், அவங்களை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கொண்டுகிட்டு வர முடியாது. ஏன்னா விசாரணை எல்லாம் இருக்கு, விசாரணை எல்லாம் முடியணும், அவங்க ஆஜர்படுத்தணும் கோர்ட்டுக்கு, அதுக்கப்புறமா தான் வந்து போய் பார்க்க முடியும். இதுல ஒரு கைதி நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் போய் நான் உறவினர் வந்து போய் பார்க்கணும் சொல்றதெல்லாம் வந்து சரியில்லாதது, பார்க்கவும் மாட்டாங்க.
1: ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறப்ப நம்ம போய் பார்க்க முடியாதா சார்?
0: அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி கேஸோட நிலை பொறுத்து தான் இருக்குது. எந்த விதமான கேஸ் அது, என்ன மாதிரி அவர் தவறு செஞ்சிருக்கிறாரு, அந்த மாதிரி தவறுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம போய் இதை அணுக முடியும். நம்ம எல்லா கேஸுக்குமே வந்து போய் வந்து நான் பாக்கணும் அப்படினு சொன்னா 99% வந்து காவல்துறையினர் இத அனுமதிக்க மாட்டாங்க.
1: சோ இப்ப கைது செய்யப்பட்ட ஒரு நபருக்கு அந்த பேசிக் நீட்ஸ் அப்படினு ஒரு கொள்ளி அடிப்படை தேவைகள் அப்படினு சொல்லிட்டு, சோ இப்ப இதெல்லாம் வந்து ஸ்டேஷன்லயே ப்ரொவைட் பண்ணுவாங்களா சார்?
0: அது காவல்துறையினர் கட்டாயமாக அவங்களுக்கான உணவோ, அவங்களுக்கு தண்ணீர், அவங்களுக்கு தேவையானதை வந்து நிறைவேத்திடுவாங்க.
1: ஓகே சார். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன், சோ சட்ட பாதுகாப்புல நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா.
2: இங்க தாதா கிங் கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த லீகல் ப்ரொடெக்ஷன் பத்தி சொல்லுங்க சார்.
1: இப்ப சைல்ட் லீகல் ப்ரொடெக்ஷன் தான் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்ப அதுல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21A என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி கொடுக்க சொல்லி இவங்களுக்கு வந்து இவங்களுக்கும் இலவச சட்ட உதவி உண்டு. இலவச சட்ட ஆலோசனை வந்து முதல்ல சொன்ன மாதிரிதான், அந்த கேஸோட தன்மையை பொறுத்து இவங்களுக்கும் இலவச சட்ட ஆலோசனை உண்டு.
0: ஓகே சார். சோ இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: அதாவது நம்ம இவ்வளவு நேரம் சின்ன சின்ன ஒரு லீகல் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கிறோம். இப்ப நிறைவுல பாத்தீங்கன்னா, சட்டம் என்பது தண்டனை தரும் கருவி மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் உரிமையை காக்கும் கவசம் ஆகும். உரிமையை அறிந்தவன் உயர்ந்து நிற்பான், கடமையை உணர்ந்தவன் சமூகத்தை உயர்த்துவான். நீதியை நம்புவோம், சட்டத்தை மதிப்போம், உரிமையை காப்போம், பிறரின் உரிமையையும் மதிப்போம். சட்டம் கையில் இல்லை, சட்டம் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். உரிமையை அறிந்த குடிமகனே வலிமையான ஜனநாயகத்தின் உண்மையான காவலனாக இருப்பான்.
0: ஓகே, சோ கிட்டத்தட்ட கவிதை மாதிரி ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நம்ம ஷோல நீங்க கலந்துகிட்டு குழந்தைகள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து, மூத்த குடிமக்கள்ல இருந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன், அதுல இருக்கக்கூடிய ரைட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன் பத்தி பல விஷயங்களை

0: ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ மீண்டும் அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.
1: FM Rainbow 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

நேரம் 2:16:13 ஆயிட்டிருக்கு. நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.

பருவம்

ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து.
1: தாத்தா ஜொல்லு தரகடதாம் தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 2:32 42 ஆயிடுச்சிருக்கு. FM ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களுக்கு ஓர் அறிவிப்பு. இன்று இரவு 8:30 மணிக்கு வானொலி நாடக விழா 2026 ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா தொடரில் அவலா சொன்னால் குற்றவியல் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷெரீப், ஆர் சைலஜா, ஆர் ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் சீனிவாசமுருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் சீனிவாசமுருகன் ஆகியோர். அமைப்பின் உதவி சைலஜா பி.

நேரம் 2:42, 28 நொடிகள் ஆகிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து.

0: மூன்று வருட தங்க சாம்ராஜ்யம் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சர்வர் சுந்தர

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளித் தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

நேரம் 2:57 ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற காலங்களின் நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் பூக்காரி திரைப்படத்திலிருந்து.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:04 ஆகிடுச்சு.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்று வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே. முன்னிட்டு ஹெப்படைட்டிஸ்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அந்த நோய்க்கான அறிகுறிகள் என்ன, எப்படி சரி பண்ணலாம், இப்படி எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். இதை குறித்து விளக்கம் அளிக்க வந்திருக்கும் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சேர்ந்த பொது மருத்துவத்துறையை சேர்ந்த உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஹரிபிரசாத் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க டாக்டர்?
1: நல்லா இருக்கேன்.
0: ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா என்ன டாக்டர், பொதுமக்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
1: ஹெப்படைட்டிஸ் அப்படின்னாக்கா நம்மளுடைய கல்லீரலுடைய இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அதாவது கல்லீரலில் வந்து ஏதாவது ஒரு தொற்று நோயினால், கிருமினாலேயோ இல்லைனா கல்லீரலில் ஏதாவது காயம் ஏற்பட்டாலோ, அந்த ரெண்டு ஏதாவது இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு காரணங்களால் என்ன ஆகுனாக்கா அந்த கல்லீரல் வந்து வீக்கமடையும். ஸோ அந்த வீக்கமடைகிறதுக்கு பேர் தான் வந்து நம்ம வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படின்றது சொல்கிறோம் நம்ம. ஸோ பேசிக்கலாக வந்து லிவர் இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது தான் வந்து ஹெப்படைட்டிஸ்.
0: ஓகே டாக்டர். வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே இது ஏன் கடைபிடிக்கப்படுது, அதோட முக்கிய நோக்கம் என்ன டாக்டர்?
1: இந்த வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேன்றது ஆண்டுதோறும் இந்த July 28 வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம். நம்மளுடைய உலக சுகாதார நிறுவனம் WHO-உடைய அறிவுறுத்தின் பேரில் நம்ம வந்து இந்த வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே அப்படின்றத நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்ருக்குறோம். இது ஏன் வருது அப்படின்னாக்கா இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சவர் டாக்டர் பரூக் பிளம்பர்க். இவர் தான் வந்து அந்த ஹெப்படைட்டிஸ் பி அந்த வைரஸை வந்து கண்டுபிடித்தார். அதுக்கான டெஸ்ட்லாம் என்னென்ன பண்ணுறது அப்படின்றதும் கண்டுபிடிச்சாரு. அதுக்கான தடுக்கிறதுக்கான வேக்சின், ஸோ அந்த தடுப்பூசியும் கண்டுபிடிச்சதுனால அவருடைய பிறந்த நாளான முன்னிட்டு தான் நம்ம வந்து இந்த வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே அப்படின்றத இந்த நாளில் நம்ம வந்து கொண்டாடுறோம். இந்த கண்டுபிடிப்புக்காக அவருக்கு வந்து 1967 அவருக்கு வந்து நோபல் பரிசும் கொண்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேர்ல்டு ஹெப்படைட்டிஸுடைய தீம் அதாவது வந்து கருப்பொருள் அப்படின்னாக்கா வந்து நம்மளுடைய ஹெப்படைட்டிஸோட லெட்ஸ் பிரேக் இட் டவுன் அப்படின்றாங்க.

0: ஸோ இதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான தீம், கருப்பொருள். ஸோ வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் உடைய கருப்பொருள் வந்து லெட்ஸ் பிரேக் இட் டவுன். அதாவது அதோடைய பொருள் அப்படின்னா என்னான்னு பார்த்தோம்னாக்கா, ஹெப்படைட்டிஸை நம்ம வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்குது, இல்லை அதுக்கு தடையாக என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து கடந்து வரணும் அப்படின்றது தான் வந்து லெட்ஸ் பிரேக் இட் டவுன். ஸோ அதாவது வந்து நம்மளுக்கு பொதுமக்களுக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் பற்றியும் ஒரு விழிப்புணர்வு வரணும். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவங்கள ஊக்குவிக்கணும், என்கரேஜ் பண்ணணும். அடுத்து வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினுடைய முக்கியத்துவத்தை வந்து பொதுமக்களுக்கு வந்து சென்றடையணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெப்படைட்டிஸ்னால் வரக்கூடிய அந்த நோயை வந்து ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சி அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம கையாண்டோம், இல்லைனா சிகிச்சை முறைகளை முறையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நாம் வந்து இந்த நோயிலேருந்து நம்ம விடுபடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து மக்களுக்கு சென்றடையணும், பொதுவாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே அப்படின்றத வந்து நம்ம கடைபிடிக்கிறோம். அதுக்கான தீமாவும் வந்து லெட்ஸ் பிரேக் இட் டவுன் அப்படின்றது இந்த வருஷத்துக்கான தீமாவும் அவங்க சொல்கிறாங்க.
1: ஓகே டாக்டர், அடுத்து என்னென்னா லிவர் நம்ம உடம்புல என்னென்ன முக்கியமான வேலையெல்லாம் செய்யுது டாக்டர்?
0: நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் லிவர் வந்து ஒரு முக்கியமான ஆர்கன். ஸோ எப்படி வந்து கிட்னி எப்படி முக்கியமாக இருக்குதோ அதே மாதிரியே வந்து லிவரும் வந்து ஒரு முக்கியமான ஆர்கன். ஸோ இந்த லிவருடைய வேலை அப்படி என்னென்னா அப்படின்னு நம்மளோட உடலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், ஸோ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், ஸோ இதை மூணுத்தையும் வந்து உடைத்து அதிலேருந்து நம்மளுக்கு தேவைப்படுற சக்தியை வந்து கொடுக்கறது தான் வந்து இந்த லிவருடைய ஒரு முக்கியமான வேலை.
1: ஓகே,
0: ஸோ ரெண்டாவது வேலை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வந்து ப்ரோட்டீன் சிந்தசைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து புரதச்சத்தை வந்து லிவரே வந்து உருவாக்குறது. அதில் ஒரு முக்கியமான புரதச்சத்து எதுன்னு பார்த்தோம்னாக்கா ஆல்புமின். ஸோ அந்த ஆல்புமினை வந்து சிந்தசைஸ் பண்ணுறது வந்து லிவர். ஸோ லிவர்லேருந்து தான் வந்து அந்த ஆல்புமின்ன்றது உருவாகுது. மூணாவது வந்து இந்த ரத்தம் உறையிறதுக்கான கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸுமே வந்து நம்ம லிவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரத்தம் உறையுது. ஸோ இப்போ ரத்தம் உறையாமல் போகுது அப்படின்னாக்கா லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் தான் அந்த ரத்தம் உறையாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதே வந்து இந்த லிவர்னால தான். அப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பைலை வந்து உருவாக்குறது வந்து இந்த லிவர்லேருந்து தான் வந்து பைல் வந்து உருவாகுது. ஸோ அந்த பைலுடைய வேலை என்னன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம கொழுப்பு சத்தை சாப்பிட்றோம். ஸோ அந்த கொழுப்பு சத்தை வந்து ஈஸியாக ஜீரணிக்கமாக செரிமானம் ஆகிற மாதிரி பார்க்குறது தான் வந்து இந்த பைல். ஸோ அந்த பைலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுமே வந்து இந்த லிவர்லேருந்து தான் வருது. அப்புறம் பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய உடல் எதிர்ப்பு சக்திக்கும் வந்து ஒரு லிவர் வந்து ஒரு முக்கிய காரணமாகவும் அமையுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்குறது பார்த்தோம்னாக்கா ஒரு முக்கியமான ஆர்கனாக வந்து நம்மளுடைய உடலில் இருக்குதுனாக்கா அது வந்து லிவர்னு சொல்லலாம் நம்போம்.
1: ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன்னா ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா எல்லா நேரத்துலையும் வைரஸ் மூலியமாக மட்டும்தான் பரவுமா, இல்லை வேறு காரணங்கள், இல்லை வேறு வழி இருக்கா டாக்டர்?
0: ஹெப்படைட்டிஸ்ன்றது வந்து வெறும் வைரஸ்னால் மட்டும் அப்படின்னு கிடையாது. இதுக்கு வந்து நிறையா காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம் தான் இது வந்து இந்த வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ். ஸோ வைரல் ஹெப்படைட்டிஸில் நிறையா இருக்கலாம், இருக்குது ABCDE வைரஸ், இல்லைனாக்கா இபிவி வைரஸ், சிஎம்இ வைரஸ். ஸோ வந்து வைரல் ஹெப்படைட்டிஸ்ன்றது வைரஸ் நோயினால் வரக்கூடிய லிவர் இன்ஃப்ளமேஷன். ரெண்டாவது காரணம் பார்த்தோம்னாக்கா மது அருந்துதல். ஸோ ஆல்கோஹாலிக் லிவர் டிசீஸ் இல்லைனாக்கா ஆல்கோஹாலிக் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த மது அருந்ததுனால வந்து இந்த லிவர் வந்து வீக்கமடையலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆல்கோஹாலிக் லிவர் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு காரணம்னு பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ். ஸோ நம்மளுடைய உடம்புலே வந்து அந்த லிவருக்கு ஏற்றாப்புல லிவருக்கான செல்ஸ்க்கு எதிர்ப்பாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து அதனால் வந்து லிவர் பாதிப்பு ஏற்படும், அதனால் வந்து லிவர் இன்ஃப்ளமேஷன் ஆகலாம். ஸோ அது வந்து ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நாலாவது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய உட்கொள்ளக்கூடிய மாத்திரைகள். ஸோ நம்ம நிறைய மாத்திரைகள்லாம் சாப்பிடுவோம். ஸோ ப்ரெஷரு, சுகரு, அதுக்கு நிறைய மாத்திரைகள்லாம் சாப்பிடுவோம். ஸோ அதனாலேயும் வந்து லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாத்திரை உட்கொள்றதுனாலையும் இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் வரலாம், அதனாலையும் லிவர் இன்ஃப்ளமேஷன், லிவர் வந்து வீக்கமாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ லிவர் வந்து வீக்கமாகுதுனாக்கா இல்லைனாக்கா ஹெப்படைட்டிஸ் வருதுன்னா அதுக்கு வெறும் வைரல் மட்டும் காசு கிடையாது, இந்த மாதிரி நிறையா காசஸ் இருக்குது. சில ஜெனட்டிக்கலாகவே லிவர் வந்து இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் கண்டிஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வில்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், ஹீமோக்ரோமோட்டோசிஸ், ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சி. ஸோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கலாக வருது. ஸோ சின்ன குழந்தையிலேருந்தோ இல்லை அதுக்கு வந்துலேருந்தோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த லிவர் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து இந்த ஹெப்படைட்டிஸ்ன்றது இந்த லிவர் இன்ஃப்ளமேஷன் ஆகி இந்த லிவர் வந்து வீக்கம் அடைகிறதுனால அதோடைய நான் முன்னாடியே சொன்ன இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பாதிப்பு ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய

0: அறிகுறிகள்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படின்றது நம்ம சொல்லுவோம் நம்ம.
1: ஓகே டாக்டர், இப்போ ஜெனட்டிக்லாம் வரும்னு சொல்கிறீங்களா, எந்த வயசுலேருந்து அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது?
0: அது குழந்தை பிறந்ததுலேருந்தே கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ஒரு அடலசன் ஏஜ் 10 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸில் அப்போ கூட நம்மளுக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: மேபி அது வரைக்கும் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம்,
0: தெரியாமல் கூட இருக்கலாம். ஆமாம்.
1: ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் என்னென்னா, இந்தியாவில் ஹெப்படைட்டிஸ் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, மக்கள் இதை பற்றி விழிப்புணர்வு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸோடு இருக்கணும்?
0: நம்மளுடைய WHO கணக்குப்படி பார்த்தோம்னாக்கா நம்ம உலக அளவில் வந்து 28 கோடி பேர் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சினால் பாதிக்கப்பட்டு உள்ளதாக வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இது வந்து 2024 கணக்குப்படி. ஸோ ஒரு 28 கோடியில் பேர் வந்து ஹெப்படைட்டிஸ் பியினாலும் சினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு 45% குழந்தைகள் தான் வந்து அந்த பூஸ்டர் ஃபஸ்ட் டோஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு 13 லட்சம் பேர் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சினால் வந்து இறப்புக்குள்ளாக இருக்கிறாங்க அப்படின்ற தகவலுமே வந்து சொல்கிறாங்க. இது வந்து உலக அளவில் வேர்ல்டு வைடம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா வந்து இந்தியாவில் வந்து ஒரு 3-4 கோடி மக்கள் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி பாதிப்புனால் இருக்கிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க சென்சஸ்ஸு. ஸோ அதில் வந்து ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட வந்து இறந்து உள்ளதாகும். இது வந்து 2022 கணக்குப்படியும் அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த ஹெப்படைட்டிஸ் சினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னாக்கா வந்து 60 லட்சத்துலேருந்து 1 கோடி 20 லட்சம் பேர் வரைக்கும் வந்து ஹெப்படைட்டிஸ் சினால் வந்து பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்திய லெவலில் பார்த்திங்கனாக்கா நேஷ்னல் வைரல் ஹெப்படைட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்றதையும் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து 2018 வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து கடைப்பிடிக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் மூலயமா வந்து இந்த எப்படி இந்த வைரல் ஹெப்படைட்டிஸை வந்து தடுக்கலாம், இதிலேருந்து மக்கள் எப்படி இது பண்ணுறது, இந்த தடுப்பூசியை பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு எப்படி ஏற்படுத்துறது, ஸோ இதுக்கான அறிகுறி நோய் வந்தால் எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து இந்த நேஷ்னல் வைரல் ஹெப்படைட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்றது மூலயமாவும் நடந்துகிட்ருக்குது. ஸோ இதில் என்னன்னாக்கா வந்து சில பேருக்கு முக்காவாசி பேருக்கு வந்து இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் இருக்குது அப்படின்றதே வந்து தெரியாமல் இருக்குது. ஏன்னா அதுக்கான அறிகுறிகள் வந்து ரொம்ப லேட்டாக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ உடனே வந்து அது வந்து அக்யூட் வைரல் ஹெப்படைட்டிஸ்னு சொல்லலாம், இல்லைனா க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ்னு சொல்லலாம். ஸோ அக்யூட் வைரல் ஹெப்படைட்டிஸில் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து இந்த வைரஸ் பாதிப்பு வருது, ஹெப்படைட்டிஸ் பியோ இல்லை சியோ வருது அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ்ன்றப்போ என்ன ஆகுனாக்கா அதுக்கான பாதிப்பு வந்து அவங்களுக்கு தெரியாமே இருக்கலாம். அதுக்கு கடைசியாக வந்து அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வைரஸ் இருக்குது, உங்களுக்கு இதனால் வந்து உங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இந்திய இதில் வந்து கணக்கெடுக்கப்படி வந்துருக்கும்.
1: அக்யூட் வைரஸும் க்ரானிக் வைரஸும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது டாக்டர்?
0: ஸோ அக்யூட் வைரல் ஹெப்படைட்டிஸ்னால் உங்களுக்கு இந்த வைரல் கிருமி முக்கியமாக இந்த வைரஸ்னால் பார்க்குறோம். இப்போ ஹெப்படைட்டிஸ் ஏபி இல்லை சிடினால் வர்றது வந்து இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து இந்த நோயினால் பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கான அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உடல் சோர்வாக இருக்கும், ஜுரம் இருக்கலாம், மஞ்சகாமலை வரலாம், பசியின்மை, வாந்தி, வயிறு வலி, ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ்ன்றது இந்த ஸ்டேஜ்லேருந்து அவங்க கடந்து போயிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது தான் வந்து இந்த க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ் போகிறது வந்து முக்கியமான வைரஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா வந்து ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ் தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த கணக்கெடுப்புலேயும் பார்த்தோம்னா இந்த பி அண்ட் சி வைரஸை பட்டும் அதுதான் ஒரு முக்கிய இதுவாக இருக்குது. அதுதான் நம்ம வந்து கண்ட்ரோல் கொண்டு வரணுன்றது தான். ஸோ இந்த பி அண்ட் சி தான் வந்து உங்களுக்கு நாளடைவில் அதிகமான பேருக்கு வந்து இந்த பாதிப்பு அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. க்ரானிக்காக போவாங்க. ஸோ 6 மாதத்துக்கு மேலே எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த நோய் கிருமி வந்து அந்த கல்லீரலில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ஃப்ளமேஷன் போயிட்டே இருக்கும். நாளடைவில் என்ன ஆகுனாக்கா அந்த கல்லீரல் வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போகிறது தான் வந்து சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லீரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி போயிட்டே இருக்கும். இந்த கல்லீரல் சுத்தமாக சுருங்கி போயிட்டு அதோடைய வேலையே வந்து சுத்தமாக செயல்படாமல் போகிறது வந்து சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கல்லீரல் வேலை சுத்தமாக செயல்படலை அப்படின்னாக்கா அது வந்து லிவர் ஃபெயிலியர் என்னடும். ஸோ இது ரெண்டு பாதிப்புலேருந்து ஒரு சிலருக்கு வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா அப்படின்றதும் சொல்லுவோம். ஸோ இதுமே இதெல்லாம் வந்து இந்த க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸுடைய இது காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லலாம் நம்ம.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். சின்ன இடைவெளி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோனி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மீண்டும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இன்று வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேவை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பொது மருத்துவத்துறையைச் சேர்ந்த உதயபிராசர் டாக்டர் எஸ் ஹரிபிரசாத் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். டாக்டர், ஹெப்படைட்டிஸில் ஏபிசிடிஇன்னு இத்தனை டைப்ஸ் இருக்கு, இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு டாக்டர்?
3: ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் ஏபிசிடிஇ இது மெயினாக வந்து எப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் எப்படி வந்து நம்மளை வந்து நம்ம உடம்புக்குள்ளே வருது அப்படின்றத பொறுத்து வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து இந்த அசுத்தமான நீர் மற்றும் உணவு மூலிமா, ஃபீகோ ஓரல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது மூலிமா வர்றது வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இ. ஸோ ரெண்டு வைரஸ் வந்து ஃபீகோ ஓரல் டிரான்ஸ்மிஷன், ஸோ அசுத்தமான குடிநீர் இல்லைனாக்கா உணவு மூலிமா வர்றது தான் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இ. இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சின்னு பார்த்தோம்னாக்கா அது வந்து ரத்தம் மூலிமா வர்றது, ஸோ பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ் மூலிமா வர்றது தான் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி. இந்த ஹெப்படைட்டிஸ் டின்றது வந்து ஹெப்படைட்டிஸ் பி வந்து பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த ஹெப்படைட்டிஸ் டின்றது வரும். ஸோ அது வந்து ஒரு டெல்டா வைரஸ்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து பி வைரஸ் இருந்தால் தான் இந்த ஹெப்படைட்டிஸ் டி உடைய இன்ஃபெக்ஷனே வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த கிருமிகள் எப்படி உள்ளே வர்றதுன்ற பொறுத்து தான் வந்து இந்த டிஃப்ரென்சியேஷன். ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ், ஸோ அது இந்த அந்த நம்ம சொன்ன இந்த குறிப்பிட்ட அந்த அஞ்சு வைரஸில் எதுலாம் வந்து க்ரானிக் இன்ஃபெக்ஷன் போகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வந்து பிஎன்சி. ஸோ அந்த ஹெப்படைட்டிஸ் பிஎன்சி தான் வந்து இந்த க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து முக்கியமான காரணங்கள் பார்த்தோம்னா அந்த ஹெப்படைட்டிஸ் பிஎன்சி, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இது வந்து பிஎன்சி மூலிமா வந்து நம்மளுக்கு வரும். இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இன்னு பார்த்தோம்னாக்கா வந்து அது வந்து ஒரு அக்யூட் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு 10 நாள் இல்லை 15 நாளைக்குள்ளே நம்மளுக்கு மேற்கொண்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அறிகுறிகள்லாம் இருந்து தானாகவே சரியாயிடும். ஸோ ஏவும் இ இந்த பிஎன்சி மட்டும்தான் வந்து அக்யூட் வைரல் ஹெப்படைட்டிஸ்ன்ற அந்த ஸ்டேஜை தாண்டி க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படின்றது வரைக்கும் போய் அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ மூணாவதுன்னு பார்த்தோம்னாக்கா இந்த வேக்சின்ஸ். ஸோ வேக்சின்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா ஹெப்படைட்டிஸ் ஏக்கு வேக்சின் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் பிக்கு வேக்சின் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேக்சின் ப்ரிவென்டபிள். ஸோ இந்த வேக்சின் போட்டோம்னா இந்த பாதிப்புலாம் வந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ அந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஏ அண்ட் பி.
2: ஓகே,
3: சிக்கு வந்து வேக்சின் கிடையாது, அதே மாதிரி இக்கும் வந்து வேக்சின் கிடையாது. இன்னொரு இதுன்னு பார்த்தோம்னா இந்த ஹெப்படைட்டிஸ்

0: ஈன்றது வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்தாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு சிவியரான இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: ஓகே டாக்டர், என்னென்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் டாக்டர்?
0: ஸோ இந்த மஞ்சக்காமாலையே தான். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஜுரம் இருக்கலாம், வாந்தி, குமட்டல் இருக்கலாம், ரொம்ப உடல் சோர்வாக இருக்கலாம், பசி எடுக்காது, ஸோ இல்லைனாக்கா வயிறு வலி வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக காமிக்கிறது வந்து இந்த ஈ வைரஸ் வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்ததுன்னா அது மாதிரி வரலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஏபிசிடிஇக்குள்ள வித்தியாசங்கள்னு சொல்லலாம்
1: நம்ம. ஓகே டாக்டர், இதில் ரொம்பவே ஆபத்தானதுன்னா அதை நம்ம எது சொல்லுவோம் டாக்டர்?
0: ரொம்பவே ஆபத்தானதுன்னு பார்த்தோம்னா இந்த பிஎன்சி தான். ஸோ ஏன்னா அது ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ் போகுது, அது மூலிமா வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து சிரோசிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகும், அது வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ்னால் அது இன்ஃப்ளமேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்குது, அந்த கல்லீரல் பாதிப்பு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அது நாளடைவில் போக போக என்ன ஆகுனாக்கா இந்த கல்லீரலுடைய செல்ஸ் எல்லாம் வந்து இறந்து போய் அது வந்து கல்லீரல் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிரோசிஸ் ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து பேஷண்ட் வந்து சிரோசிஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து வயிறில் வந்து நீர் தேங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது வந்து அசைட்டிஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரத்த வாந்தி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மலம் போனால் அதில் ரத்தம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஏற்கனவே சொன்ன அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்லாம் வந்து இந்த லிவர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுறது, அதோடைய நாளடைவில் என்ன ஆகுனா அந்த கல்லீரலுடைய வேலை செய்கிறது வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ அப்போ அதுக்கான பாதிப்புகள்லாம் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ வயிறில் நீர் தேங்கும், கால் வந்து வீக்கமாகும், ஸோ மஞ்சக்காமாலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சிரோசிஸ்க்கு இந்த ஸ்டேஜோடைய பாதிப்புகள்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோன்னா இந்த லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து லிவர் வந்து வேலை செய்யாமையே போயிடும். ஸோ மூணாவது காம்ப்ளிகேஷன், முக்கியமான காம்ப்ளிகேஷன் பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு வந்து கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த இது வரத்துக்குமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப டேஞ்சர்னு பார்த்தோம்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸும் இந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸும் தான். ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சிக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த வேக்சின் போட்டுக்குங்க, நீங்களாவே வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றதுலாம் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்.
1: ஓகே டாக்டர், ஹெப்படைட்டிஸ்ன்றது ஒருத்தவங்கிட்டருந்து வேற ஒருத்தவங்களுக்கு எப்படி பரவும் டாக்டர்?
0: ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இ வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த ஃபீகோ ஓரல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. ஸோ அசுத்தமான குடிநீரோ இல்லை உணவு மூலிமா வந்து பரவும். ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் பின்றது வந்து ரத்தம் மூலிமா பரவுறது தான். ஸோ அந்த ரத்தம் மூலிமா வந்து ஒரு பாதிக்கப்பட்டவருடைய ரத்தத்துலேருந்து நம்மளுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா ஒரு பாதுகாப்பற்ற உடல் உறவு கொள்றதுனாலும் அந்த வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு போட்ட ஊசியை நம்மளுக்கு எடுத்து போடுறப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்பையும் அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஸ்க்ரீன் பண்ணி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால வந்து ஸோ அடிக்கடி இந்த ரத்தம் ஏற்றுறவங்களுக்கு என்ன ஆகுனாக்கா இந்த ஹெப்படைட்டிஸ் சி பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நல்லாவே ஸ்க்ரீன் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து ரத்தம் ஏற்றுறதுலாம் பண்ணுறோம். ஸோ சேஃப் டிரான்ஸ்மிஷன் தான் இப்போலாம் பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடி தான் வந்து அந்த கொஞ்சம் ஒரு இதெல்லாம் வந்து ஒரு 1990 முன்னாடி வந்து அந்த ஸ்க்ரீன் பண்ணுறதெல்லாம் அந்தளவுக்கு இல்லாமல் இருந்தது. இப்போ எல்லாமே வந்து ரொம்ப ஸ்க்ரீன் பண்ணி எல்லா இந்த ரத்தத்தில் வரக்கூடிய தொற்றுகள் இல்லாத பிளட்டாக தான் வந்து இப்போ எல்லாமே நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணுறோம். ஸோ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை ஸ்க்ரீன் பண்ணுறோம், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸை ஸ்க்ரீன் பண்ணுறோம், ஹெச்ஐவி வைரஸை ஸ்க்ரீன் பண்ணி தான் வந்து இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து இதுமாரி பண்ணுறோம் நம்ம. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வரத்துக்கான வழிமுறைகளாக சொல்லலாம்.
1: கை கொடுக்கறதுனாலையோ இல்லை வந்து சாப்பாடு மூலியமாக பரவுமா?
0: இல்லை, அந்த மாதிரி கை கொடுக்கறதுனாலையோ சாப்பாடு மூலியமாக்கா நம்ம ஏஎன்இ வந்து நான் சொன்ன அந்த ஃபிகோ ஓரல் டிரான்ஸ்மிஷன், அசுத்தமான உணவு, தண்ணீர், அது மூலியமாக வர்றது வந்து அந்த ஹெப்படைட்டிஸ் ஏஎன்இ வைரஸ். மற்றபடி இந்த கை கொடுக்கறது, ஹக் பண்ணுறது, பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதுனாலையோ இல்லை வந்து அவங்க சளி இருமுறப்போ நம்மளுக்கு பக்கத்தில் இருந்தால் அதனால் நம்மளுக்கு வரும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து இந்த வைரஸ் வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ பிஎன்சின்றது மெயினாக வந்து ரத்தம் மூலிமா பரவுறது தான் வந்து பிஎன்சி வைரஸ். ஏஎன்இன்றது வந்து அசுத்தமான குடிநீரும் உணவுப் பொருட்கள் மூலிமா வர்றது தான் வந்து இந்த ஏஎன்இ வைரஸ்.
1: ஓகே டாக்டர், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஹெப்படைட்டிஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் டாக்டர்?
0: ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா நம்மளோட அதோடைய சிம்டம்ஸை வச்சு நம்ம வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் வந்து இருக்குல்ல அப்படின்றது சொல்லலாம். ஸோ அந்த நம்ம ஜுரம் வந்து ஒரு 2 மேலே வந்து ஜுரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உடல் சோர்வு ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது, குமட்டல், வாந்தி இருக்குது, பசியின்மை, சுத்தமாக அவங்களுக்கு பசியே எடுக்காது, ஒரு சிலருக்கு வந்து வயிறு வலிக்க ஆரம்பிக்கலாம், அப்புறம் மஞ்சக்காமாலை வரந்து. ஸோ இதெல்லாம் இருந்ததுனாக்கா நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், எந்த சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் கிட்ட உடனே கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் டாக்டர்?
0: நான் சொன்ன

அந்த சிம்டம்ஸ் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து ஜுரம் வந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலே வந்து ஜுரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சோறு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்பவே படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எழுந்து எதுவும் வேலை செய்ய முடியாமல் இருக்குது. இல்லை வந்து வாந்தி குமட்டல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. பசி சுத்தமாகவே எடுக்க மாட்டேங்குது. அதனால் வந்து எடை குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து மஞ்சக்காமலை இருக்குது. ஸோ மஞ்சக்காமலை இருக்குது அப்படின்னாலுமே வந்து நம்ம உடனடியாக போயிட்டு டாக்டர்கிட்ட போகணும். ஸோ மஞ்சக்காமலை இது வந்து சும்மா இந்த இதெல்லாம் சாப்பிட்டாக்கா சரியாயிடும் அப்படின்னு கிடையாது. ஸோ மஞ்சக்காமலை வரதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு முறையான பரிசோதனைகளை மேற்கொண்டு ஸோ அதற்கான வைத்தியத்தை எடுத்துக்கிறது வந்து நல்லது. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா உடனடியாக போயிட்டு

0: இருக்குது அப்படின்னாலுமே வந்து நம்ம உடனடியாக போயிட்டு டாக்டர்கிட்ட போகணும். ஸோ மஞ்சகாமலை இது வந்து சும்மா இந்த இதெல்லாம் சாப்பிட்டாக்கா சரியாயிடும் அப்படின்னு கிடையாது. ஸோ மஞ்சகாமலை வரதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு முறையான பரிசோதனைகளை மேற்கொண்டு ஸோ அதற்கான வைத்தியத்தை எடுத்துக்கிறது வந்து நல்லது. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா உடனடியாக போயிட்டு அவங்க வந்து டாக்டர் பார்க்கணும்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். சின்ன இடையில இருக்குது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் ஒரு காலர் வந்திருக்காங்க டாக்டர், உங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சார், உங்க டவுட்டை வந்து நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம் சார்.
2: கண்டிப்பா டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஒன்னு, இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நோய் கண்டிஷன் மொத்தம் எத்தனை வகைப்படும்? நான் நினைக்கிறேன் ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டிஇ அது மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி வருவதற்கான அந்த ஒரு காரணம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது ஒன்றும். ரெண்டாவது டாக்டர், இந்த ஹெப்படைட்டிஸ் நோய் எந்த வயதினருக்கு குறிப்பிட்ட அதிகமான தாக்குதல் இருக்கு? அது ஹெரிடிட்டரியாம் வர வாய்ப்பு இருக்கா? ஒருத்தருக்கு ஹெப்படைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, அந்த கண்டிஷன் இருக்குங்கிறத என்ன டெஸ்ட் மூலியமாக ஊர்ஜிதப்படுத்தலாம்? எனக்கு அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா டாக்டர்?
3: இந்த ஹெப்படைட்டிஸ்ன்றது ஒரு காமன் டேர்ம் தான். ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ்னால அதுக்கு என்னென்ன காரணங்கள்னு பார்த்தாங்கன்னா, அதில் ஒரு காரணம் தான் வந்து இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் சின்ட்ரோம். ஸோ அந்த வைரஸ் மூலிமா வரது வந்து, அதனால் வர லிவர் இன்ஃப்ளமேஷன் பேர் தான் வந்து வைரல் ஹெப்படைட்டிஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் வந்து வைரல் ஹெப்படைட்டிஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி அண்ட் இ, ஸோ அஞ்சு வகையான வைரஸ்னால வந்து நம்மளுக்கு வந்து இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் வரலாம். ரெண்டாவது வந்து இன்னொன்று வந்து எப்ஸ்டன் பார் வைரஸ்ன்னு சொல்லுவோம், சைட்டோமெகலோ வைரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு வைரஸ்னாலையும் கூட உங்களுக்கு வைரல் ஹெப்படைட்டிஸ் வரலாம். ஸோ இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் வந்து இந்த ஏலேருந்து இ வருது வந்து ஒரு விதமான வைரஸ்னால வர்றது தான் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி அண்ட் இ. ஸோ அந்த எப்படி பரவுது அப்படின்றத தான் உங்களுக்கு நம்ம முன்னாடியே சொன்னோம். ஸோ இந்த ஏ அண்ட் இன்றது வந்து நம்ம வந்து அசுத்தமான குடிநீர், உணவு மூலிமா வர்றது தான் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இ. ஸோ மற்றபடி இந்த ரத்தம் மூலிமாவும் வர்றது தான் வந்து பிஎன்சின்னு சொல்லுவோம். ஸோ ஹெப்படைட்டிஸ் பிஎன்சின்றது வந்து இந்த ரத்தம் மூலிமா பரவுறது. ஸோ ரெண்டாவது வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் தாக்கப்பட்ட அம்மாவிலேருந்து குழந்தைக்கு வரத்துக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அது வந்து மெயினாக வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்க்கு மட்டும்தான் சொல்லுவோம் நாங்கள். ஸோ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்து பாதிக்கப்பட்ட அம்மா கிட்ட வந்து குழந்தைக்கு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டிஇ இருக்கா இல்லையான்றது தான் வந்து நம்ம வந்து அறிகுறிகள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி மேற்கொண்ட அறிகுறிகள், ஜுரம் இருக்கலாம், வாந்தி இருக்கலாம், பசியின்மை, இதெல்லாம் இருந்ததுனாக்கா வந்து நம்ம டாக்டர்கிட்ட உடனே போனீங்கன்னா நாங்கள் டெஸ்ட்லாம் எடுப்போம். ஸோ ஒன்று வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த லிவர் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது, ஸோ அதோடய இந்த பிலிருபின் வேல்யூ என்னான்னு பார்ப்போம். ஏஎஸ்டி, ஏஎல்டி வேல்யூலாம் என்ன இருக்குன்றது பார்ப்போம். ஸோ இந்த வேல்யூஸை வச்சு உங்களுக்கு வந்து லிவர் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ரெண்டாவது வந்து இந்த வைரஸை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டுகளுமே இருக்குது, ஆன்டிபாடி டெஸ்டிங்லாம் சொல்லுவோம். ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏக்கு டெஸ்ட் இருக்குது, பிக்கு டெஸ்ட் இருக்குது, சிக்கு டெஸ்ட் இருக்குது, இக்கு டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ஆன்டிபாடி டெஸ்டிங் மூலிமாவும் வந்து நம்ம வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லலாம்.
1: ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர், ஹெப்படைட்டிஸ் எந்த அறிகுறியும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு வருமா, திடீர்னு வருமா?
3: ஹெப்படைட்டிஸ் எந்த அறிகுறியும் இல்லாமல் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் அதை முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ ஹெப்படைட்டிஸ் வந்து அக்யூட் வைரல் ஹெப்படைட்டிஸ் இல்லைனாக்கா வந்து க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ். ஸோ இந்த க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ்ன்றது வந்து அவங்களுக்கே தெரியாது. ஸோ அக்யூட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ் இல்லாமல் அந்த ஸ்டேஜை தாண்டிட்டாங்கன்னா அந்த க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ் ஸ்டேஜின்னு போகிறப்பன்னாவும் அவங்களுக்கு அதுக்கான அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க வந்து அந்த லாஸ்ட்டாக அந்த சிரோசிஸ் ஸ்டேஜின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த லிவர் வந்து இன்ஃப்ளமேஷன் தொடர்ந்து போயிட்டே வந்து அது சுத்தமாக சுருங்கி போயிட்டு அதுக்கப்புறம்

0: அப்புறம் வரக்கூடிய அந்த வயிறு வீக்கம், கால் வீக்கம், மஞ்சள் காமாலை அதிகமாகிறது. ஸோ அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வைரஸ் இருக்குது அப்படின்றதே அந்த டைமில் தான் அவங்களுக்கே தெரியும். ஸோ எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் கூட ஒரு சிலருக்கு டைரெக்டாகவே வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: ஓகே டாக்டர், இன்னொரு காலர் வராங்க டாக்டர், அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்
2: டாக்டர்.
1: வணக்கம், உங்களுக்கு கேள்வி, உங்களை சந்தேகங்களும் டாக்டர் கிடைக்கல.
0: சொல்லுங்க சொல்லுங்க. வயது 77.
2: தடுப்பூசி போடலான்னு சொன்னீங்க.
0: ஆமாங்க,
2: தடுப்பூசி. இது வந்து எந்த வயசுல போட்டு அவங்க வந்து இப்போ உங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த வசதி இருக்காங்க?
0: வசதி இருக்குங்க. நீங்கள் வந்து இது 77 வயசில் இருக்குனாக்கா நாங்கள் கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ணுவோம். அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த வேக்சின் போட்டுக்கலாம், ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டுக்கலாம் அப்படின்னாக்கா நாங்கள் அது வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து தாராளமாக வந்து போட்டுக்கலாம். நீங்கள்
2: அது அங்கே நீங்களே பண்ணிடுங்களா? ஃப்ரீயாக?
0: ஆ, ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க.
2: ஓகே டாக்டர், தேங்க்யூ.
1: ஓகே டாக்டர், குழந்தைகளுக்கு ஹெப்படைட்டிஸ் வரும்னு சொல்லியிருக்கீங்க டாக்டர். இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ண நம்ம என்னென்ன டெஸ்டெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு காமன் மேனா?
0: ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வேக்சினேஷன் பற்றி ஒரு தகவல் ஒன்று சொல்லிடுறேன் நான். ஸோ இந்த வேக்சினேஷன் வந்து நம்ம வந்து ஹை ரிஸ்க் பாப்புலேஷன்ஸ்க்கு வந்து இந்த வேக்சின்ஸை கொடுக்கலாம். ஸோ இந்த யாருக்கெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் இவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இந்த ஹெப்படைட்டிஸ் பி வரும், சி வரும் அப்படின்றது வந்து ஸோ முக்கால்வாசி வந்து இந்த சுகாதார பணியாளர்கள். ஸோ அவங்க வந்து இந்த டாக்டர்ஸு, நர்சஸ்ஸு, இல்லைனாக்கா அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த ரத்தம் மூலிமா வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ஊசி அவங்களுக்கு கையில் ஏதாவது குத்திடுச்சுனாக்கா அது மூலிமா ஒரு சின்ன சொட்டு ரத்தமே போதும், அவங்களுக்கு வந்து அந்த ஹெப்படைட்டிஸ் பிஎன்சி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சுகாதார பணியாளர்கள் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அந்த வேக்சின் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்றதை வந்து நம்ம கட்டாயப்படுத்தி போட்டுட்டு தான் இருக்கிறோம். ரெண்டாவது வந்து ப்ரெக்னென்சி டைமில், ஸோ அந்த கர்ப்பிணி பெண்கள், ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஸோ அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்ன்றது வந்து அம்மா கிட்ட வந்து குழந்தைக்கு டைரெக்டாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்குமே வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஸோ அந்த டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து அந்த வேக்சினும் கொடுக்குறோம். மூணாவது வந்து இந்த க்ரானிக் டயாலிசிஸ் பேஷண்ட், ஸோ இந்த வந்து கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு அதனால் டயாலிசிஸில் இருக்கிறவங்க, ஸோ அது வந்து பர்சிஸ்டண்ட்டாக அண்டர்கோயிங் டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த வைரஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்களுக்குமே வந்து வைரஸ் வராமல் தடுக்கிறதுக்காக வந்து இந்த வேக்சின் போடுறோம். ரெண்டாவது வந்து ரத்தம் ஏற்றிக்கிட்டது, ஸோ அந்த சின்ன வயசில் இருக்கிற இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸில் வந்து இந்த ஹீமோஃபிலியா அப்படின்லான்றவங்களுக்கு வந்து இந்த ரத்தம் அதிகமாக ஏற்றிக்கிட்டே இருக்கணும், தேலசீமியா ஹீமோஃபிலியா அப்படின்றோம். ஸோ அடிக்கடி ரத்தம் ஏற்றிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுனாக்கா அது மூலிமா வைரஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால நம்ம அவங்களுக்குமே வந்து இந்த வேக்சின் வந்து போடுறோம். இந்த க்ரானிக் லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸுன்னு சொல்லுவோம், ஸோ அவங்களுக்குமே வந்து இவங்களாம் வந்து இந்த ஹைரிஸ்க் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ நான் மேற்கொண்டு சொன்னவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஹைரிஸ்க் கேட்டகரியில் வரவங்கள, ஸோ இவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்றதை வந்து கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ குழந்தைங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் வருமா அப்படின்னாக்கா வந்து குழந்தைங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் வைரஸ் எப்படி வருது அப்படின்னாக்கா ரெண்டு காரணங்களில் வரலாம். ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் அப்படின்றது, ஸோ அது வந்து இந்த அசுத்தமான குடிநீர் உணவு மூலிமா வந்து குழந்தைகளுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா வந்து அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸுமே வந்து அம்மா கிட்டேருந்து குழந்தைங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்ததுனாக்கா நம்ம வந்து குழந்தைகளுக்கும் வைரஸ் ஹெப்படைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்குமே வந்து நம்ம அந்த கரெக்டான வேக்சின்லாம் கொடுத்தோம்னாக்கா அவங்களுடைய அந்த பாதிப்புலேருந்து மேற்கொண்டு அந்த க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ் போகாமல் இருக்கிறதுக்கான பாதிப்புலேருந்து நம்ம வந்து அவங்கள வந்து தடுத்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுமா?
0: கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இப்போ இப்போதைய சூழ்நிலையில். ஸோ நம்ம வந்து இந்த டெஸ்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம டெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தோம்னாக்கா யாராருக்கெல்லாம் மெயினாக வந்து அந்த ஹைரிஸ்க் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வேக்சின் கொடுக்க போகிறோம். என்னென்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா மென் டே சொன்ன மாதிரி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு அப்படின்றதும் சொல்லிவிடுவோம். ஸோ அந்த பிலிரூபின் வேல்யூ, ஏஎஸ்டி, ஏஎல்டி வேல்யூஸ் அதெல்லாம் பண்ணிவிடுவோம் நம்ம. அதுக்கப்புறம்ட்டா என்ன மாதிரியான வைரஸ் தாக்குதல் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த ஆன்டிபாடி டெஸ்ட்டிங்னு சொல்லுவோம். ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏக்கு ஆன்டிபாடி டெஸ்டிங் இருக்குது, பிக்கு தனியாக இருக்குது, சிக்கு தனியாக இருக்குது, இக்கு இருக்குது. அது இல்லாமல் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய பாதிப்பு குவான்டிடேட்டிவ் அசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ ஹெப்படைட்டிஸ் பிக்கும் சிக்கும் வந்து ஹெச்பிவி டிஎன்ஏ ஹெச்சிவி ஆர்என்ஏ அப்படின்றது டெஸ்ட்லாம் இருக்குது. ரெண்டாவது வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணலாம். ஸோ அல்ட்ராசவுண்ட் பண்ணி அதோட அவங்களுடைய லிவர் வீக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அதோட லிவர் வந்து சுருங்கி போயிருக்கா, எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதுமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த லிவர் சுருங்கி போன ஸ்டேஜில் பண்ணுறப்போ இந்த ஃபைப்ரோஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபைப்ரோஸ்கேன்றது நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த லிவர் வந்து சுருக்கம்

0: எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வைரல் ஹெப்படைட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது பார்க்குறது. ஸோ அடுத்து முழுமையாக குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போதைய சூழ்நிலையில் வந்து மாத்திரைகள் நல்லா இருக்கு. ஸோ டைரக்ட்லி ஆக்டிங் ஆன்டிவைரல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை கொடுத்தோம்னாக்கா வந்து 95% பேர் வந்து இந்த வைரஸ்லேருந்து முழுமையாக விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்கா வந்து வேக்சின் ப்ரிவென்டபிள். ஸோ ஹெப்படைட்டிஸ் பி வந்து வேக்சின் போட்டிங்கன்னா அது வராமல் இருக்கிறது பார்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் அப்படி வந்துடுச்சு அப்படின்னாலும் அதுக்கான மருந்துகளும் இருக்குது. ஸோ டினோஃபோவிர், என்டிகாவிர் அப்படின்ற டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாத்திரைகள்லாம் கொடுக்கறதுல என்ன ஆகுனாங்க, இந்த ஹெப்படைட்டிஸ் பி வந்து நம்ம என்னடே சொன்ன இந்த சிரோசிஸ் ஸ்டேஜுக்கோ லிவர் ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கோ இல்லை ஹெப்படைட்டிஸ் கார்சினமா அந்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கிறது, அதை தடுத்து நம்ம அவங்களுடைய லிவர் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெப்படைட்டிஸ் சி வரைக்கும் பொறுத்த வரைக்கும் முழுமையாக குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பியில் வந்து இப்போதைக்கும் இன்னும் நிறையா ட்ரையல்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது, மருந்தெல்லாம் இன்னும் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஹெப்படைட்டிஸ் பிக்கும் இப்போ ஒரு மருந்து ஃபேஸ் 3 ட்ரையலில் இருக்குது. ஸோ அதை கொடுத்தோம்னா முழுமையாகவே அந்த ஹெப்படைட்டிஸ் பியை வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்து வரைக்கும் நம்ம போயிட்டோம். ஸோ முழுமையாக குணமடைகிறதுக்கு ரெண்டு வைரஸுக்குமே வந்து நம்மளுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது.
1: தொடர்ந்து பேசலாம் டாக்டர், ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மேடம் ஹலோ டாக்டர், நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. டாக்டர், ஹெப்படைட்டிஸ் வந்தால் மேரேஜ், ஒர்க், டே டு டே லைஃப் இதெல்லாம் பாதிக்கப்படுமா?
1: இல்லை, அது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க யூஸ்வலாக நார்மலாக இருக்கிறது, நார்மல் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணலாம். ஸோ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அவங்களுக்கு தாக்குதல் இருக்குனாக்கா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி இந்த அவங்களுடைய ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வைத்திய முறைகள்லாம் இருக்குது. ஸோ அதை பின்பற்றி அவங்க எப்பயும் நார்மலாக என்னென்ன பண்ணலாமோ அது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் நம்ம.
0: ஓகே டாக்டர், ஹெப்படைட்டிஸ் தவிர்க்க மக்கள் டே டு டே லைஃப்பில் முன்னெச்சரிக்கையாக நடக்க வேண்டிய இல்லை ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்லாம் என்ன டாக்டர்?
1: ஒன்று வந்து மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை வராமல் எந்த வைரஸாக இருந்தாலும் சரி, ஏ பி சி டி எதாக இருந்தாலுமே சரி, நம்ம முன்னெச்சரிக்கை என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒன்று வந்து அந்த அசுத்தமான குடிநீர் இல்லைன்னா உணவு முறைகள். ஸோ நம்ம வந்து சேஃப் வாட்டர், ஹேண்ட் ஹைஜீன். ஸோ ஹேண்ட் ஹைஜீனும் வந்து முக்கியமானது ஒன்று. ஸோ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது, கழிப்பறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா கை கழுவிட்டு சாப்பிட்றது, சுத்தமான நீரை பயன்படுத்துறது, சுத்தமான உணவு முறைகளை பின்பற்றுதல். ஸோ இது மூலிமா வந்து நம்ம இந்த வைரஸ் வந்து வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு அந்த அறிகுறிகள் ஏதாவது இருந்ததுனாக்கா உடனே போய் மருத்துவரை போய் பார்க்கணும். ஸோ வெறும் மஞ்சக்காமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல், இந்த மஞ்சக்காமலை வரதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு ரீசன் வந்து இந்த வைரல் ஹெப்படைட்டிஸாக இருக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த மஞ்சக்காமலைக்கான காரணம் என்னன்றதை பார்த்து ஒழுங்கான வைத்திய முறைகளை பின்பற்றோம்னாக்கா மேற்கொண்டு இந்த ஹெப்படைட்டிஸ்னால பாதிப்புகள் ஏற்படாமையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம்.
0: ஓகே டாக்டர், இன்கேஸ் ஹெப்படைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட் என்னென்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்டர்?
1: ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா வந்து பேலன்ஸ்ட் டயட் தான். ஸோ முழுமையான ஒரு புரோதச்சத்து உள்ள உணவு, பேலன்ஸ்டாக இருக்கிற கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதை நல்லா எடுத்துக்கிறது, சேஃப் வாட்டரு, இந்த ஃபுட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இது

0: புரோதச்சத்தை வந்து அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக சாப்பிடாம இருக்கிறது, ஹை ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் தடுக்கிறது. ஸோ இதெல்லாம் மூலயமா நம்ம வந்து இந்த உணவு பழக்க வழக்க முறைகளை கடைபிடிச்சோம்னாக்கா நம்ம வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் வராமல் நம்ம பார்த்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு வந்திருக்குன்னா மற்றவங்கள்லாம் எப்படி வந்து அதுக்கு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைலாம் செய்யணும் டாக்டர்?
0: ஸோ ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஏஎன்இ வைரஸ் நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், இந்த ஃபீகோ ஓரல் டிரான்ஸ்மிஷன். ஸோ அது சுத்தமான குடிநீரில் உணவு மூலயமா வருதுன்றது. ஸோ அது வந்து நம்ம இது பண்ணோம்னா இந்த ரெண்டு ஏஎன்இ வைரஸ்லேருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். ஸோ இந்த பி வைரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஃபேமிலியில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து இந்த பி வைரஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னாக்கா, ஸோ மற்றவங்க எல்லோரும் போய் கண்டிப்பாக அந்த ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே போய் கண்டிப்பாக போய் இந்த டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த தடுப்பூசியை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த ஃபாலோ பண்ணால் இந்த குடும்பத்தில் உள்ளவருக்கும் எல்லோரும் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த நோய் தாக்குதல் அடைந்தவங்கள வந்து நம்ம வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவங்கள வந்து நம்ம அவங்களுக்கு தேவையான சிகிச்சை முறைகளை ஒழுங்காக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லாமே பண்ணோம்னாக்கா நம்ம வந்து இந்த குடும்பத்தில் அமைதி நிலவுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் குணமான பிறகும் திரும்ப வரதுக்கான சான்சஸ் இருக்குது?
0: ஹெப்படைட்டிஸ் குணமானதுக்கு பிறகுனாக்கா நம்மளுக்கு வந்து ஒரே பாசிபிலிட்டின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் தான். ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த டைரக்ட்லி ஆக்டிங் ஆன்டிவைரல்ஸ் அப்படின்றது கொடுத்து 95% பேர் வந்து இதெல்லாம் முழுமையான குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க முழுமையாக குணமடைந்த பிறகும் திருப்பி இந்த வைரஸ்னால தாக்குதல் வருது அப்படின்னாக்கா அவங்களுக்கு திருப்பியும் அந்த நோய்க்கான அறிகுறிகள் எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து இது ஹெப்படைட்டிஸ் சி தான் வந்து நம்ம சொன்னோம்னா குணமடைஞ்ச பிறகும் திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏஎன்இ ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து ஏஎன்இமே வந்து திருப்பியும் வரலாம். ஸோ ஏ வந்து மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு கடலோசன் ஏஜ் குரூப்ஸில் வரலாம், பெரியவங்களுக்கும் அது வரலாம். ஸோ திருப்பியும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அந்த ஏரியாவில் போய் ட்ராவல் எண்டமிக் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏஎன்இ இருக்கிற எண்டமிக் ஏரியாஸில் போகிறப்போ அந்த டைமில் கூட நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து குணமடைந்த பிறகும் நம்ம வந்து ஹெப்படைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓகே டாக்டர், இன் கேஸ் வர மாதிரி இருந்தால் அது டியூரேஷன் இவ்வளோ நாள் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
0: இல்லை, அந்த மாதிரி டியூரேஷன் வந்து இன்குபேஷன் பீரியட் மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த நோய் அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புல புகுந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு சிம்டம், ஸோ அந்த இடைப்பட்ட தூரம் வந்து வந்து அந்த இன்குபேஷன் பீரியட் அப்படின்றத சொல்லுவோம் நம்ம. ஸோ அது வேணால் நம்ம வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த 2 வாரத்தில் இந்த 3 வாரத்தில் இந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஒரு 90 நாள் ஆகும் அதுக்கப்புறம் அந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிஎன்சிக்கெலாம் வந்து கொஞ்சம் வந்து அந்த இன்குபேஷன் பீரியட் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். மற்றபடி இந்த ஏஎன்இக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் இன்குபேஷன் பீரியட். ஸோ அந்த இன்குபேஷன் பீரியட்ன்றது வந்து நம்மளோ வைரஸ் வந்து நம்மளை தாக்கிட்டு நம்மளுக்கு வந்து வரக்கூடிய முதல் சிம்டம் அந்த இடைப்பட்ட நேரத்தை அந்த காலத்தை வந்து நம்ம அந்த இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அது வேணால் நம்ம வந்து சொல்லலாமே தவிர இந்த டியூரேஷனில் உங்களுக்கு உடனே வந்துடும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிஎன்சி வைரஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த அறிகுறிகள் எல்லாமே வந்து அந்த க்ரானிக் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவங்களுக்கே தெரியாது இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புல இருக்குதுன்றதே அவங்களுக்கே தெரியாது. ஸோ சாதாரணமாக வேறு எதுக்காவது டெஸ்ட் பண்ண போயிருப்பாங்க, அப்போ போய் பார்த்தோம்னா அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எந்த ஒரு அறிகுறியும் எல்லாமே கூட அவங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து டேட்டு போடுறதுனால பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனால் மக்கள் இதெல்லாம் எப்படி கவனிக்க வேண்டியதாக இருக்குது?
0: இந்த டேட்டூவிங், அக்குபஞ்சர், ஸோ இதில் வந்து இந்த காது குத்துறது கூட, ஸோ அந்த நீடில் வந்து அவங்க வந்து சேஃபாக இருக்கா, ஸ்டெரைல் பண்ணியிருக்காங்களா, சுத்தப்படுத்தின நீடில் போட்டு தான் நம்ம வந்து இதை பண்ணுறாங்களா அப்படின்றதையும் பார்த்துக்கணும் நம்ம. ஏன்னா இந்த டாட்டோவிங், அக்குபஞ்சர், காது குத்துறது இந்த ஊசி மூலிமாவும் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வந்து சேஃபாக இருக்கணும். ரெண்டாவது வந்து ஷேரிங் ஐட்டம்ஸ்னு இருக்குது. ஸோ வந்து இந்த ரேசர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு ஆள் யூஸ் பண்ண ரேசர் அதே ரேசரை எடுத்து நாம் யூஸ் பண்ணுறது, இல்லைனா அவங்க ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்தவராகவே கூட இருக்கும், அவர் யூஸ் பண்ணுற ரேசரை எடுத்து நாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி டூத் ப்ரஷ் வந்து ஷேர் பண்ணக்கூடாது, டூத் ப்ரஷ்னாலே அதுமாரி வரலாம். இந்த நெயில் கிளிப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, நகை வெட்டுறது, அதுவுமே வந்து ஒரு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்தவங்க வந்து அதை யூஸ் பண்ணுறாங்கன்றப்போ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எந்த ஐட்டம்ஸை ஷேர் பண்ணலாம், எந்த ஐட்டம்ஸை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ இந்த அன்ஷேர்டு ஐட்டம்ஸ்னு இருக்குல்ல, இந்த ரேசர், டூத் ப்ரஷர்ஸ், நெயில் கிளிப்பர்ஸ், இதெல்லாம் மூலமா கூட நம்ம வந்து இந்த இது பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ க்ளீன் பண்ணுறதா இருந்தால் ஒரு டாட்டூ குத்த போகிறாங்க இல்லை காது குத்துறாங்க நீங்கள் மாதிரி சொல்கிறீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம என்ன மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும்.
0: ஒருத்தருக்கு யூஸ் பண்ண நீடிலே வந்து திருப்பி யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ மோஸ்ட்டாக இப்போ நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஊசி மூலிமா பரவது வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வரும் அப்படின்றது சொன்னேன். இப்போ முக்காசி இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ஒரே சிலிண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே வந்து டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து இந்த டேட்டோவிங் பண்ணுறது, இந்த காது குத்துறது, இந்த அக்குபஞ்சர் யூஸ் பண்ணுறப்போ அதே

0: அவங்க டிஸ்போசபிள் நீடில்ஸ் ஒரு ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ண நீடிலே வந்து திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து இது பண்ணணும். இல்லை அந்த நீடில் வந்து சுத்தமானதாக இருக்குதா அப்படின்றதையும், நம்ம அந்த கிருமி இல்லாமல் இருக்குதா, ஸ்டெரைல் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றதையும் நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கணும் நம்ம.
1: ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் என்ன? ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும்?
0: ஸோ இந்த ஆல்கஹால் அண்ட் வைரல் ஹெப்படைட்டிஸ் இது ரெண்டுமே வந்து ஒரு இருமுனை வாள்கள் மாதிரி தான். ஸோ வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்கிறவங்க ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க அப்படின்றாக்கா, ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் பி வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸில் போயிட்டு அந்த சிரோசிஸ் ஸ்டேஜ் வரைக்கும் போகும். அந்த நாள் வந்து என்ன ஆகுனாக்கா, நீங்கள் ஆல்கஹால் எடுக்கிறப்போ இது ரெண்டுமே வந்து தீவிரமடையும். ஸோ அந்த சிரோசிஸ் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஆல்கஹால் எடுக்காமல் இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த சிரோசிஸ் ஸ்டேஜ் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இல்லை 6 வருஷம் ஆகுது அப்படின்னாக்கா, ஆனால் அவங்க அதே பேஷண்ட் வந்து ஆல்கஹாலும் எடுத்துக்கிறாரு, அவருக்கு ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினும் இருக்குது அப்படின்னாக்கா, அவருக்கு வந்து ஒரு 2 வருஷத்துலேயே அந்த சிரோசிஸ் ஸ்டேஜ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறது வந்து நோயுடைய தீவிரம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த அளவுக்கு தான் நான் கொஞ்சமாக குடிச்சிக்கிறேன் அந்தளவுக்கு குடிச்சிக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் இருக்குது, பி வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை சி வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஆல்கஹாலை முற்றிலும் தவிர்க்கிறது தான் வந்து நம்மளுடைய இந்த தீவிரத்தன்மையை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள்
1: இருக்குது.
0: ரெண்டாவது, இந்த ஆல்கஹாலே வந்து உங்களுக்கு வந்து ஹெப்படைட்டிஸும் காஸ் பண்ணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெப்படைட்டிஸ்க்கு நிறையா காரணங்கள் இருக்குது, அதில் இன்னொரு காரணம் வந்து ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் ஹெப்படைட்டிஸும் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான அறிகுறிகள்லாம் தெரியுது, நம்ம சாப்பிட்டதுனால வருது அப்படின்னாக்கா, அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது சுத்தமாக எடுத்துக்காமல் இருக்கிறது தான் வந்து நீண்ட காலமாக அவங்கள வந்து அவங்களுடைய லிவரை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கான வழிமுறைகளாக இருக்கும்.
1: தொடர்ந்து பேசலாம் டாக்டர், கமர்ஷியல் பிரேக்.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.

0: மீண்டும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. ஹெப்படைட்டிஸ் கான்ட் வெயிட் என்ற கருத்தை மக்களுக்கு நீங்கள் எளிமையாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க டாக்டர்? அதோட நீங்கள் சொல்ல விரும்புகிற மக்கள் எந்த அளவுக்கு அவேர்னஸாக இதில் இருக்கணும்னு நினைக்கிற விஷயம்லாம் என்ன டாக்டர்?
1: ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் கான்ட் வெயிட் அப்படின்றது வந்து என்னன்னாக்கா, இந்த கான்செப்ட் என்னன்னாக்கா, நம்ம வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் வந்துடுச்சு, நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அறிகுறிகள் இல்லாமல் கூட அவங்களுக்கு வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து அப்போ இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தள்ளி போடக்கூடாது. ஸோ உங்களுக்கு உடனே அறிகுறிகள் தெரியுதா, ஸோ உடனே போய் நீங்கள் வந்து டாக்டர் பாருங்கள், அதுக்கான டெஸ்ட்டை எடுங்க. இல்லை நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரிஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த ப்ரெக்னென்ட் மதர், இல்லைனாக்கா சுகாதார பணியாளர்கள், இல்லைனாக்கா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பிளட் எடுத்துக்கிறவங்க, இல்லைனாக்கா அந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் பேஷண்ட்ஸ், க்ரானிக் லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸ், இவங்களாம் வந்து உடனடியாக போயிட்டு மருத்துவரை அணுகி அவங்கள பரிசோதனை மேற்கொண்டு அதுக்கான ஹெப்படைட்டிஸ் வேக்சினை வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து நோய் இருந்து அதுக்கான சிகிச்சை முறைகள் இப்போ எல்லாமே நல்ல, நான் ஏற்கனவே சொன்ன பிஎன் சி வந்து, சி வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும், 95% வரைக்கும் உங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. பிஎம்ஏ வந்து நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போகாமல் தடுக்கிறதுக்கான அதுக்கும் மருந்துகளுமே இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு இருந்ததுன்னா, இந்த கொடுக்குற மாத்திரையை வந்து ரெகுலராக காமிச்சு கண்டிப்பாக கரெக்டாக போட்டுட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த பாதிப்புகள்லேருந்து தடுக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ்ன்றது ஒரு சைலண்ட் டிசீஸ் மாதிரி தான், உங்களுக்கு வந்து அந்த அறிகுறிகள் இந்த க்ரானிக் ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. எப்போ அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் சிரோசிஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த அறிகுறிகளே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் அது வந்து சைலண்டாக அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து உங்களுக்கு உடம்புல போய் அந்த கல்லீரலில் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அதனால் கல்லீரலுடைய செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டே போய் கடைசியில் கல்லீரல் சுருங்கி போய் அந்த சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சைலண்ட் டிசீஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து விழிப்புணர்வாக இருக்கணும், நம்ம வந்து கரெக்டாக வந்து பரிசோதனை மேற்கொண்டுக்கணும். இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரிஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஹெப்படைஸ் பி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான தடுப்பூசியை வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும்.
0: ஓகே.
1: ஸோ நம்மளுடைய விழிப்புணர்வு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் டேயோடைய ஒரு முக்கியமான ஒரு இது. ரெண்டாவது வந்து வேக்சின்ஸ். ஸோ ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். ஸோ குழந்தைக்கு கண்டிப்பாக இருக்கு வேக்சின்ஸ். இப்போ வந்து இந்த இம்யூனைசேஷன் ஷெடியூல்லே வந்து நம்ம வந்து குழந்தைக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சினும் கொடுக்குறாங்க, பி வேக்சினும் கொடுக்குறாங்க. ஸோ குழந்தை

0: ஒரு 24 மணி நேரத்துலையும் ஜீரோ டோஸ்ன்னு கொடுக்குறாங்க. அப்புறம் 6வது வாரம், 10வது வாரம், 14வது வாரத்தில் வந்து நம்ம இம்யூனைசேஷன் ஷெடியூலே வந்து வந்துடுச்சு. ஸோ அந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினை கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு போட்டுக்கணும். ஸோ அது கண்டிப்பாக போடுறோமா அப்படின்றதையும் நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும். ரெண்டாவது வந்து பரிசோதனை. ஸோ நாம்ளாவே வந்து போயிட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த ஹைரிஸ்க் கேட்டகரியில் இருந்தால் நாம்ளாவே போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை சாதாரணமாக நம்மளுக்கு சந்தேகம் இருக்குன்னா கூட நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான செய்தியாக நான் சொல்கிறது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கிறீங்க, நோய் வந்தால் அதுக்கான மருந்து மாத்திரைகளை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, வேக்சின்ஸை வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க.
1: ஓகே டாக்டர், இன்றைக்கி ஷோவில் ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னு சொல்லலாம். ஹெப்படைட்டிஸை பற்றி மக்களுக்கும் நிறைய வகையில் புரிஞ்சிருக்கும். எஃப்எம் ரெயின்போ சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் டாக்டர்.
0: ரொம்ப நன்றி.

0: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னரி லெமன்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் சரியாக 4 மணி. கட் கேமரா ரோலிங்கின் நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவவல்லவிலாஸ் ஜுவல்லரி.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி, ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி. ஒரு நிமிடம் 13 நொடிகள் ஆயாச்சு. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா மற்றும்
4: ஆர்ஜே புவனேஷ்.
1: ஓகே, புவனேஷும் நம்ம கூட ரெடியா இருக்காரு. இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் ஷோக்காக நேர்களாகிய நீங்களும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரவா எந்தவா ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க. சோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நாளும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வரிசையில இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நடிகைகள் இருந்தாலும் இதுல ஊர்வசிக்கு அப்படின்னு ஒரு தனி இடமே இருக்கு இல்லையா? சினி ஃபீல்ட்ல அவங்களுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்குதான். அவங்களுடைய ஆக்டிங்கும் அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் எப்பவுமே.
4: கண்டிப்பா.
1: சோ இப்ப முதல் டைலாகா நான் வந்து ஊர்வசி மேமுடைய ஒரு டைலாக் தான் பிளே பண்ண போறேன். சோ நேர்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்பர் சொல்லிடலாமா?
4: சொல்லலாமே.
1: ஓகே, 2271760 அண்ட் 2275230 இந்த நம்பர்ல பங்கேற்று நாங்க பிளே பண்ண போற அந்த டைலாக நீங்க எங்களுக்கு பேசி காட்ட போறீங்க. எஃப்எம் பிரெயின் போல உங்களுக்கான முதல் டைலாக்.
5: ஒரே திருஷ்டி, இந்த பொண்ணு உங்க பொண்ணா, இவ்ளோ சின்ன பொண்ணா, இவ்ளோ பெரிய பையனா, எனக்கு வேற 4 பிள்ளைகளை பத்துக்கிட்டு இன்னும் சின்ன பொண்ணா இருக்கேன்ட்டு. ஏய், நீ வந்து இனிமே எனக்கு தம்பி, நீ வந்து தங்கச்சி, நீங்க ரெண்டு பேரும் இனிமே எனக்கு தம்பி தங்கச்சி, இதுங்க ரெண்டு தான் என் குழந்தைங்க, இல்லன்னா திருஷ்டி.
1: ஓகே, டயலாக கேட்டாச்சா?
4: கேட்டாச்சு. என்ன லெந்தியான டயலாக் மாதிரி?
1: ஆமா, லெந்தியான டயலாக். அது எங்க நான் கட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து புவனேஷ் நான் பிளான் பண்ணேன். ஆனா இவ்வளோ ஒரு நல்ல டயலாக ஏங்க நம்ம கட் பண்ணணும்? அதெல்லாம் அடிச்சு தூள் பண்ணிடுவாங்க நம்ம நேயர்கள் அப்படின்ற நம்பிக்கையினால நான் வந்து ஃபுல் டயலாக்மே எடுத்துட்டு வந்துட்டேன். ஊர்வசி மேம் பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு 13 வயசுலயே வந்து திரைத்துறையில வந்து என்டர் ஆயிட்டாங்க. சோ முந்தானை முடிச்சு அந்த படத்துல என்ட்ரானாங்க இல்லையா? சோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ப வந்து ரொம்ப வந்து சைல்டிஷா தான் பிஹேவியர்லாம் இருக்குமா. சோ இது எப்படி தெரியும் அப்படின்னு நீ கேக்கணும்ல?
4: கண்டிப்பா கேப்பேன். அவங்களோட வரலாற்றை வந்து மொத்தமா எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
1: இல்ல அப்படி கிடையாது, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் டயலாக், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தாங்க எனக்குமே தெரியும், பெருசா ஒண்ணும் தெரியாது. அதாவது பாக்யராஜ் சாருடைய டைரக்ஷன்ல வந்த படம் தான் முந்தானை முடிச்சு இல்லைங்களா? சோ அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ரோல் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் படம்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா இன்னைக்கும் ஊர்வசி மேம் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து இதுக்கு காரணம் நான் கிடையாது, நிச்சயமா வந்து என்னுடைய குருவான பாக்யராஜ் சார் தான் வந்து அவங்களுக்கு தான் எல்லா கிரெடிட்ஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளவு நல்லா பண்ணிருப்பாங்க. ஷூட்டிங் டைம் தவிர்த்து இந்த சின்ன பசங்களோட தான் அவங்களுடைய முழு நேர விளையாட்டா இருக்குமா. எப்பவுமே அந்த பசங்களோட தான் விளையாடிக்கிட்டு இருப்பாங்களாம். அதாவது ரெடி ஆயிடுச்சு, ஷூட்டிங் ரெடி, வாங்க டேக்குக்கு போலாம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் வந்து அது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஊர்வசி மேம் வந்து ரெடியா இருப்பாங்களாம். சோ அதுவும் கூட பாக்யராஜ் சார் என்ன ஸ்லாங் எப்படி சொல்றாரோ அதே ஸ்லாங்ல வந்து அவங்க நடிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ நம்ம நேயர்கள் வந்து எப்படி நம்ம கிட்ட

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: 9:40 ஆயாச்சு. கட் கேமரா ரோலிங். இந்த ஷோல நான் ஒரு டைலாக வந்து பிளே பண்ணியாச்சு ஆல்ரெடி. சோ ஒரு நேயர் லைன்ல இருக்காரு, அவர் டைலாக சரியா பேசிடுறாரா என்னன்னு கேட்டுலாமா புவனேஷ்?
1: கண்டிப்பா கேட்டுலாம்.
0: ஓகே, வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: ஓகே ஐயப்பன் சார்,
2: எனக்காக ஒரு வாட்டி பிளே பண்ணுங்க டைலாக்.
0: டைலாக் ஒருத்தர் போட்டாதான் நான் பேசுவேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு. ஓகே போட்டுலாமா?
2: நீங்க ஒரு வாட்டி பேசி காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: இதெல்லாம் போங்க, வெட்ட வெளிச்சமா எவ்வளவு சவுண்ட் வச்சு நாங்க பிளே பண்ணிருக்கோம்.
2: மொபைல்ல கேக்கும் போது ரொம்ப லோவா கேக்குது.
0: ஓகே, ஒரு விஷயம் மேம், டயலாக வேண்டாம், நான் ஒரே ஒருத்தர தான் அதாவது சொல்லி காட்டுவேன், நீங்க தான் வந்து அடுத்து பேசணும் சரிங்களா?
2: ஓகே
0: ஓகே, அப்படியே நில்லுங்கடா. ஒரே திருஷ்டி, இந்த பொண்ணு உங்க பொண்ணா, இவ்ளோ சின்ன பொண்ணா, இவ்ளோ பெரிய பையனா, எனக்கு வேற நாலு பிள்ளைய பெத்துக்கிட்டு இன்னும் சின்ன பொண்ணா இருக்கிறேன்னு. டே, நீ வந்து இனிமே எனக்கு தம்பி, நீ வந்து தங்கச்சி, நீங்க ரெண்டு பேரும் தம்பி தங்கச்சிங்க, இது ரெண்டு பேரும் தான் எனக்கு குழந்தைங்க இல்லையா? திருஷ்டி ஆயிடும், பைத்தியம். ஓகேவா? சொல்லுங்க.
2: தங்கச்சி, நீ தம்பி, இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க.
0: இல்ல, பாதி கடல் தான் ஐயப்பன் சார், பாதி கடலை தாண்டிட்டீங்க, மீதி கடலை தாண்டாம தொங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: சரி, நான் வேற டைலாக் பேசுறேன்.
0: சரி சொல்லுங்க.
2: ஊருக்குள்ள 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கவெல்லாம் சந்தோஷமா இருக்கான், ஆனா ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இருக்குது.
0: ஐயோ, அந்த ஒன்று ஒரே ஒரு ஃப்ரெண்ட் யாருங்க அது?
1: மனசுல இருந்து வருது.
0: நண்பேண்டாவா? இவ்ளோ தர்த்தியும் சொல்லி உங்க ஃப்ரெண்ட கால வாரி விட்டுட்டு கடைசியா நைஸா ஐஸ் வைக்கிறதுக்கு நண்பேண்டான்னு சொல்லிட்டீங்க, அந்த ஒத்த ஃப்ரெண்ட் யாரு?
2: எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்.
0: எல்லாரும் ஃப்ரெண்ட் தான் ரைட், ஆனா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒத்த ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, ஐயோ அப்படின்னு.
2: அது படத்துல வர்ற டைலாக்.
0: டைலாக் தான் சொன்னீங்க. ஓகே, நம்பிட்டோம். ஐயப்பன் சார் வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி.
0: ஓகே, சோ ஐயப்பன் சார் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி போயாச்சு. ஓகே சொல்லுங்க புவனேஷ், அவர் மாதிரியே நீங்க இந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டேன் நான் படுற பாடு இருக்கே ஐயோன்னு சொன்ன மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய லைஃப்ல இருந்திருக்காங்களா?
1: ஆக்சுவலி மத்தவங்களுக்கு நான் தான் இருந்திருக்கேன்னு சொல்லணும், எனக்கு இருந்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
0: சரி,
1: இருந்தாலும் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு நான் தான் அப்படி ஒரு பர்சனா இருக்கேன்.
0: ஓகே, இப்ப வரைக்குமா?
1: எஸ், டெய்லி சொல்லிடுவான் கண்டிப்பா அந்த டைலாக.
0: அச்சோ, அடிக்கடி மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க போல இருக்கே.
1: அவன் தான் முழிக்கிறான்,
0: அவர் முழிக்கிறாரு.
1: எஸ்.
0: ஓகே ஓகே, பாவம், காப்பாத்தி விடுங்க. ஏதோ உங்க ஃப்ரெண்டா இருக்காரு, அவர் அப்படி எல்லாம் படுத்து தொலைக்க கூடாது இல்லையா?
1: அப்படிதான் தோணுது, காலைல எழுந்திருக்கும் போது அவனுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க கூடாதுன்னு, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது, என்ன பண்றது?
0: ஓகே, சோ காலர் வராங்க, பேசிடலாமா?
1: ஓகே.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். கட் கேமரா ரோலிங் ஷோல இருக்கீங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் முதலாவதுல இருந்து தங்கபாண்டி.
0: ஓகே தங்கபாண்டி சார், டயலாக் பேச ரெடியா இருக்கீங்களா?
3: ஒரு தடவை போட்டு காட்டுங்க, ஒண்ணுமே புரியல.
0: மீண்டும் மீண்டுமா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, போட்டுலாம்.
3: ஓகே ஓகே மேம்.
4: ஒரே திருஷ்டி, இந்த பொண்ணு உங்க பொண்ணா, இவ்ளோ சின்ன பொண்ணா, இவ்ளோ பெரிய பையனா, எனக்கு வேற நாலு பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு இன்னும் சின்ன பொண்ணா இருக்கேன். நீ வந்து இனிமே எனக்கு தம்பி, நீ வந்து தங்கச்சி, நீங்க ரெண்டு பேரும் இனிமே எனக்கு தம்பி தங்கச்சி, இதுங்க ரெண்டு தான் என் குழந்தைங்க இல்லன்னா திருஷ்டி.
0: டைலாக் கேட்டீங்களா?
3: ஒண்ணுமே புரியல மேடம், வேணா நான் எனக்கு தெரிஞ்ச டைலாக் ஒன்னு சொல்லட்டுங்களா?
0: ஓகே, நான் இன்னொரு தடவை என்ன பிளே பண்ணிடுறேன் கேளுங்க சரிங்களா?
3: அது இறையுது மேடம், ஒரு மாதிரி இறைச்சலா கிணத்துக்குள்ள வந்து பேசுற மாதிரி இருக்கு, ஒரு தெளிவா தெளிவா கிடைக்கல.
0: ஓகே இப்ப கேளுங்க.

0: ஓகே கேட்டாச்சா?
1: சாரி மேடம், நீங்க வேணா வெளியில சார பூனே சார வெளியில எஃப்எம் போட்டு கேட்க சொல்லுங்களா, அவருக்கு தெரியும்.
0: ஓகே சரி பரவாயில்ல, நீங்க உங்க ஓன் டயலாக் சொல்லுங்க கேக்கலாம்.
1: ஓகே மேடம் சொல்லுங்க. கட் கேமரா ரோலிங்.
2: ஓ சொன்னா ஓகே ரோலிங்.
1: சரி மேடம், மாலை வணக்கம் ரெண்டு பேருக்கும். உச்சகமான மாலை வணக்கம். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? நிலையத்தில் அனைவரும் நலமா? இதெல்லாம் விசாரிக்காம எடுத்த உடனே கட்டமாக போயிட்டீங்க.
0: இவ்ளோ நேரம் பேசிட்டு ஓகே, இப்ப சொல்லுங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்க நிலையத்துல எல்லாருமே சூப்பர்வா இருக்கோம். நாங்க கட் கேமரா ரோலிங் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ரெடிங்களா? போயிடலாமா டைலாக்?
1: இப்ப கேளுங்க மேடம்.
0: ஓகே கட் கேமரா ரோலிங் சொல்லுங்க.
1: போன் எடுத்தாலே நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ எம்எல்ஏ அவன் பொண்ணுக்கு கல்யாணம்மா, அவனாலே நடத்த முடியும். என்ன குடும்பம் நடத்த சொல்றாங்க? இது கூட பரவாயில்லப்பா, டைவர்ஸ் கேட்டுலாம் வருதுப்பா. நான் வைக்கல இல்ல கோத்தா, ரொம்ப குஷ்டமாப்பா.
0: எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாப்பா, சாரி குஷ்டமாப்பா. ஓகேங்க சார், நன்றி நன்றி சார்.
1: இனிமே மேடம் இன்னும் கொஞ்சம் இருக்குது.
0: இன்னும் ஸ்டாக் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஆமா, போன் ஒயர் பிஞ்சி ஒரு வாரம் ஆகுது. இதெல்லாம் அரசியல் சாதாரணமாப்பா.
0: ஓகே ரியல் லைஃப் மாதிரி இது நடந்துருக்கா?
1: இந்த பொழப்புக்கு போய் பிச்சை எடுக்கலாம், போய் ஏடு, நான் வேணாங்கறேன். இவ்வளோ டயலாக் இருக்குது, நீங்க இடையில இடையில கட் பண்ணி கட் பண்ணி விடுறீங்க.
0: ஓகே ஓகே முடிஞ்சிச்சா? நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரி.
3: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேருவீதி புதுச்சேரி.
3: நான்கு மணி 21 நிமிடம் 3 நொடிகள் ஆயாச்சு. இந்த ஷோ கட் கேமரா
4: ரோலிங்.
3: ஓகே, சோ நேயர்களே, டயலாக வந்து நாங்க வந்து கொடுத்தாச்சு. நேயர்கள் வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ இன்னும் நேயர்கள் முயற்சி செய்யணும், நம்ம கிட்ட வந்து அந்த டயலாக வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணணும்.
4: 2271760 மற்றும் 2275230 என்ற எண் இருக்கு.
3: ஓகே, சோ நம்ம கிட்ட பேச ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் சார், வணக்கம் மேம், இருவருக்கும் கள்ளக்குறிச்சியில இருந்தீங்க மேம்.
3: ஓகே, ஹேமா மேம், ரெடியா இருக்கீங்களா டயலாக் பேச?
5: கொண்டு வந்திருக்கீங்க எவ்வளவு திஷ்டி ரெயின்போ எஃப்எம்க்கு, அவ்வளவு சுத்தி போட்டுடலாம்.
3: ஓகே ஹேமா மேம், ஓகே கட் கேமரா
4: ரோலிங்.
5: என்ன பண்றது, இவ்வளவு திஷ்டி இருக்குது. நாலு பிள்ளைங்களை பெத்துட்டேன்னு எல்லாம் இந்த வயசுல சின்ன வயசா தெரியுது. நாலு பிள்ளைங்களுக்கு அம்மானா எல்லாம் ஒரே திஷ்டி, ஊர்க்கண்ணே எவ்வளவுதான் இருக்குது. நீ வந்து இனிமே எனக்கு தம்பி, நீ வந்து எனக்கு தங்கச்சி, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் எனக்கு பிள்ளைங்க. திருஷ்டி சுத்த சுத்த சுத்தி அந்த கடல்ல போட்டுடலாம்.
3: திருஷ்டி சுத்துறது நல்ல விஷயம். இந்த கூட சொன்னீங்கல்ல அந்த நாலு பிள்ளைய பெத்துட்டு, இதெல்லாம் வந்து உங்க சொந்த டயலாக் தானே?
5: நடக்கிற
3: கதை தான் இது.
5: என்னடா
3: இது, நம்மளையும் அம்மாவையும் பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே,
5: அக்கா தங்கச்சின்னு சொல்றாங்களே. பையனோட சொல்லும் போது நம்ம என்ன எங்காதான் இருக்கோம் அப்படின்னு சந்தோஷம்.
3: பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி இந்த காலரை தூக்கி விட்டுக்கிற கதை இல்லையா? சூப்பர் சூப்பர் மேம்,
4: அப்படி போகலாம் அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம்க்கு.
3: ஊர்வசி மேம் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா புவி, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா முந்தானை முடிச்சு இந்த படத்தையும் பேசிக்கிட்டு இருந்தோம். சோ இவ்ளோ பேசிட்டு அந்த படத்துல இருந்து ஒரு டயலாக் வந்து
4: கண்டிப்பா
3: நம்மளுடைய லிசனர்ஸ்க்காக வந்து ப்ளே பண்ணாம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா?
4: போட்டே ஆகணும்ல.
3: கண்டிப்பா அவங்களுக்காக போட்டுடலாமா?
4: கண்டிப்பா போடலாம், நானும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
3: ஓகே.

0: சொல்லுங்க, ஸ்கூல்ல இந்த மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட என்னைக்காவது இந்த, அதுவும் குறிப்பா இந்த மேக்ஸ் டீச்சர்ஸ் சயின்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் நமக்குனே வருவாங்கன்ற மாதிரி, ஆக்சுவலி அவங்க நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்மளுடைய ஸ்கூல் டேஸ்ல எங்க இருந்துதான் வந்து சேர்றாங்கன்னு தெரியல, நமக்குனே வருவாங்க. ஆனா இப்ப நம்ம சொல்றோம் நமக்குனே இந்த டீச்சர்ஸ் எல்லாம் எங்க இருந்துதான் வந்து சேர்ந்தாங்கன்னே தெரியலையே. 4, 4, 8 ஆன்சர் சொல்லியாச்சு, அதுக்கப்புறமும் 5, 3 என்னன்னு நம்ம கிட்டே கேட்கலாமா?
1: கண்டிப்பா இது நடந்தே தீரும். அதுவும் இல்லாம காமனா ஒரு டைலாக் வந்துடும், என்னோட லைஃப்ல நான் பார்த்தாலே ஒஸ்ட் கிளாஸ் இந்த கிளாஸ்.
0: ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதை விட ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் நீ தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ பெஸ்ட் ஸ்டூடெண்டா யார் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டுலாமா?
1: ஓகே,
0: இந்த ஷோ கட் கேமரா
1: ரோலிங்.

0: கேமரா ரோலிங் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் சிவவலி விலாஸ் ஜுவல்லரி.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி

0: கேமரா ரோலிங் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரி.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: 4:30 ஆயாச்சு. கட் கேமரா
1: ரோலிங் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு.
0: ஓகே, சோ நிறைய டயலாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நேயர்கள் ரொம்பவே சூப்பரா நம்மளுக்கு சொல்லி அதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அடுத்ததா யார் எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க
1: யாரு எங்க இருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: நான் ஜான்சி ராணி, கெனடி நகர்ல இருந்து பேசுறேன்.
0: ஓகே ஜான்சி மேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: சின்ன பொண்ணா இருக்கிறீங்க, உங்களுக்கு 4 பசங்களா? நம்பவே முடியல. எல்லாரும் அப்படியே நின்னுங்க, திருஷ்டி சுத்திடலாம். இந்த பேரு இனிமேல் நீ என் தம்பி, நீ என் தங்கச்சி, நீங்க ரெண்டு பேர் தான் என் பாருங்க. சரியா அப்படி இருக்கலாம். ஏய் சரியா பைத்தியம், கவனம் போ.
0: என்னங்கடா வர வர மரியாதை குறையுது. சூப்பர் சூப்பர் மேம், கேக்கல கேக்கலன்னு சொல்லிட்டு செமையா செகண்ட் டயலாக் வந்து அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க ஜான்சி மேம். ஓகே ஓகே,
2: அந்த படம் பார்த்திருக்கேன், எனக்கு அந்த டயலாக்
0: பிடிச்சது. பிடிச்ச டயலாக் உங்களுக்கு மட்டுமா, பல பேருக்கு பிடிச்ச டயலாக் ஆச்சே. வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு.
2: நன்றி,
0: நன்றி. சோ நேயர்களே, நீங்களும் முயற்சி செய்யலாம் எங்களோட கலகலப்பா
1: 2271760 மற்றும் 2275230 என்ற எண்ணில் கால் பண்ணி நீங்க பேசுங்க, டயலாக டெலிவரி பண்ணுங்க.
0: ஓகே, பாடல் வருது கேக்கலாம்.

கண்ணா அண்டர் கட்டல தந்தர் தொந்தர் அண்டர் வந்தர் ஜூண்டு கண்ணா அந்தர் சூண்டு கண்ணா வந்தர் டோண்டு கண்ணா இப்பது ஜோடு அந்தர் சூண்டு கண்ணா வந்தர் டோண்டு கண்ணா இப்பது ஜோடு அந்தர் சூண்டு கண்ணா வந்தர் டோண்டு கண்ணா இப்பது ஜோடா.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
2: கேமரா ரோலிங்ல டைம் சரியா 4:38:21 ஆயாச்சு. இந்த ஷோக்காக நான் உங்க ஆர்ஜே பூஜா,
3: ஆர்ஜே புவனேஷ்.
2: ஓகே புவனேஷ், நம்ம இந்த முந்தானி முடிச்சு இந்த படம் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஊர்வசி மேம் பத்தி நிறைய தகவல்களை சொல்லிட்டு இருந்தேன். சோ அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய சின்ன பசங்களோட அந்த படத்துல வந்து ஆக்ட் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? அதுல பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும்.
3: ஓகே,
2: சோ அந்த ஆத்துல பாத்தீங்க அப்படின்னா இவங்க அடிக்கடி டியூப போட்டு போட்டு இந்த பசங்களோட சேர்ந்து
3: விளையாடிட்டு இருப்பாங்க.
2: ஷூட்டிங் இருக்கிற டைம்ல மட்டும் தான் வருவாங்களாம். டேக்னு சொன்னா மட்டும்தான் வந்து எல்லாரும் சேர்ந்து ஆஜராயிருப்பாங்க போல. மத்த நேரத்துல ஃபுல்லா வந்து இந்த சிப்பி பொறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த டியூப போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு உள்ள போகிறது முழுகிறது இந்த வேலையை வந்து பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. சோ ரொம்ப நேரமா வந்து சொல்லிருக்காங்க பாக்யராஜ் சார் வந்து இதை செய்யாதீங்க வேணா அப்படின்னு சொல்லி. சோ ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பான சார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டியூப கட்டி விட்டுட்டு இருக்காரு.
3: ஓ,
2: அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எல்லாம் குடிச்சு திணறி கிணறி ஊரட்சி மேம் வெளியில வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் அப்பா இனிமே இந்த வேலையை செய்யக்கூடாதுடா, எப்பா போதும் அப்படின்ற மாதிரி அந்த வேலையை நிறுத்தினாங்களாம். ஒரே வந்து அட்ராசிட்டி பண்ணிருக்காங்க அந்த படம் ஃபுல்லாவுமே. இவங்க அதான் அவங்க சொல்றாங்க, அவங்களுமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட குழந்தைதான், அந்த குழந்தை ஏஜ் தான் இல்லைங்களா? ஓகே, நிறைய காலர்ஸ் வராங்க, சோ நம்ம பேசிடலாமா அவங்களோட? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் இருவருக்கும்.
2: வணக்கம்,
4: நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியிலிருந்து
2: சந்திரசேகர் சார். நலமா இருக்கும் சந்திரசேகர் சார், எப்படி இருக்கீங்க?
4: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.

0: போடுங்க.
1: வருது சரி, அஞ்சு மூணு எவ்வளவுப்பா? அஞ்சு மூணு அஞ்சு மூணு எட்டேதாண்டா, எட்டேதாண்டா, எட்டே தாண்டாவா? என்னங்கடா வர வர மரியாதை குறையுது. ஓகே, டைலாக் நானே பேசிட்டேனா, இப்ப நீங்க ரெடியா இருக்கீங்களா? பேசிடலாமா? ஓகே, கட் கேமரா
2: ரோலே.
0: என்னடா தவக்கல பக்கத்துல இருக்க பையன், என்ன சார் அப்படின்னு சொல்லுடா. நாலு பிளஸ் நாலு எவ்வளவு? எட்டா? நானா நானா எட்டு. சரி, அஞ்சு மூணு எவ்வளவு சொல்லு? அஞ்சு மூணு அஞ்சு மூணு எட்டே தாண்டா, எட்டு தான் சார், எட்டே தாண்டா. என்ன எட்டே தாண்டாவா? என்ன வர வர மரியாதை குறையுது?
1: ஓகே சந்திரசேகர் சார், எப்படி நீங்க உங்களுடைய சைல்ட்ஹுட்ல எப்படி இந்த மேக்ஸ் எல்லாம் வந்து அப்படின்னு நான் வந்து குடுத்தா போதுங்க,
2: அசால்ட்டா போட்டுறேன்,
1: அசால்ட்டா இல்ல
2: சே வேணாமா அப்படினு சொல்றேன்.
1: இந்த தவக்கிலக்கு பக்கத்துல இருக்க பையன் மாதிரி தானங்களா நீங்க?
0: இல்ல, மேக்ஸ் அப்படினா எனக்கு பிடிக்கும். இந்த சப்ஜெக்ட் பிளஸ் மைனஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாம் போடுவேன். அதனால எனக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டா தான் இருக்கும். டீச்சர்ஸ்லாமும் கூடுதலாக ஒரு மற்றவங்க நோட்டு கரெக்ட் பண்ணி கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் தான், சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்ஸ்.
1: ஓகே, அதனால வந்து பிரச்சனை கிடையாது. மேக்ஸ் எல்லாம் கொடுத்தா நாங்க அசால்ட்டா வந்து அடிச்சு தூக்கிடுவோம்ன்றீங்களா?
0: அதேதான், எக்ஸாக்ட்லி. ஏன்னா ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் மேக்ஸ் அப்படிங்கறதுனால அத சும்மா பூந்து விளையாடி ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும் விளையாடுச்சு.
1: ஓகே ஓகேங்க சார், ஓகே, நல்லா டைலாக் பேசுனீங்க, வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
0: தேங்க்யூ சோ மச், இருவருக்கும் நன்றி.
1: நன்றி நன்றி.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்தோலி செய்தாலும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது, இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
2: கட் கேமரா
3: சாப்பிடல.
4: இப்ப நீங்க எவ்வளவு சூப்பரா பேசுறீங்க தெரியுமா, அந்த மென்மையே போயிடுச்சு, நல்லா அழகா இருக்கும் சொல்றீங்க, அப்படியே சூப்பரா இருக்கு. இப்ப உங்க குரலாதுன்றதே மேடம்,
2: நான் தாங்க உண்மையாவே, நான் தாங்க பிராமிஜா, நான் தாங்க.
4: அந்த படத்தை அப்படியே காட்டிட்டீங்க எங்களுக்கு.
2: ஓகே ஓகே, சரிங்க மேம், ரெடிங்களா?
4: ரெடி மேம்.
2: ஓகே, கட் கேமரா
5: ரோலிங்.

0: அந்த தவக்கலைக்கு பக்கத்துல இருக்கிற பையன் எஞ்சிருப்பா. நாலு நாலு எத்தனை? நாலு நாலு நாலு நாலு எட்டு. சரி, அஞ்சு மூணு எத்தனை? அஞ்சு மூணு அஞ்சு மூணு. ஐயோ, எட்டே தாண்டா, எட்டே தாண்டா. என்ன வர வர என்னடா மரியாதை வர வர தெரியுது.
1: ஓகே, சோ இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டீச்சர் ஏதாவது கேள்வி கேட்டு வந்து
0: உங்களுக்கு? இல்ல மேம், இதே ஒரு இடத்துல ஒரு இது ஒரு பட்டிமன்றத்துல ஒரு இதுல ஏதோ பாத்திருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் அது மாதிரி தான் ஏஞ்சி விரல்லாம் என்ன கூடாது, கைய வந்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு வாங்கலாம். பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டேன்னு சரினு சொல்லிட்டு அவன் ரெண்டு பாக்கெட்டுக்குள்ளே கைய விரல வச்சிடறான். அஞ்சு அஞ்சு விரலையும் உள்ள வச்சுட்டேன்னு, சரி அஞ்சு அஞ்சு எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க ஒரு ஆசிரியர். அப்ப அந்த அந்த விரல வந்து கைய உள்ளே வச்சுட்டு வென்றாம்பளை கேட்டு, ஒண்ணு ரெண்டு ஒன்னு மூணு நாலு என்னக்குள்ள பதினொன்னு சார். அவன் வந்து இன்னொன்னு
2: கேட்டீங்களா?
1: சொல்லுங்க பாப்போம். கட் கேமரா
3: ரோலிங்.
0: நாம என்ன வேலையா செய்ய போறோம்? வேடிக்கை தானே பார்க்க போறோம்.
1: அவ்வளவுதான். அப்புறம் இவ்வளவு பேசிட்டு ஒண்ணும் புரியல, புரியலன்னு சும்மா சொல்ல வேண்டியது, எங்களை வச்சு செய்ய வேண்டியது.
0: கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன் மேம், தப்பு கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் மன்னிச்சு தவறுதலை ஏத்துக்குங்க.
1: மன்னிக்க வேண்டுகிறேன், நாங்களும் மன்னிச்சிருவோங்க, நீங்க பேசுங்க.
0: ஐயோ, இவன் தான், இவன் பெரியவன், இவன் சின்னவன். என்ன என்ன பார்த்து நாலு பிள்ளைக்கு அம்மானே சொல்ல வச்சுறாங்க. அவ்வளவு சின்ன வயசா இருக்கு எனக்கு. நீ இனிமே வந்து என் தம்பி, நீ என் தங்கச்சி, நீங்க ரெண்டு பேரும் என் பசங்க.
1: இன்னொரு காலர் வராங்க, உங்களோட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
0: நாங்க
1: வெளியில
0: வெளிய சொல்ல மாட்டாங்க.

0: ஓகே. ஆனா 10 பேரும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறப்போ ஒத்துமையா அத்தனை பேரும் போறப்போ கொஞ்சம்
1: ஒன்னா ஃபங்க்ஷன்லாம் அதிகம் எடுக்க மாட்டாங்க மேடம்.
0: சரி சரி,
1: அவங்க தனித்தனியா தான் போவாங்க, அதிகம் போக மாட்டாங்க.
0: சரி, நீங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமா போயிருக்கீங்களா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து?
1: நாங்க போயிருக்கோம், நாங்க பெரியவங்களுக்கு நாங்க போயிருக்கோம்.
0: ஓகே ஓகே. சோ எப்படி இருக்கு அந்த ஃபீல் உங்களுக்கு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போறப்ப?
1: எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போறப்ப உண்மை நாங்க உண்மை ஒரு திருவிழாக்கு போற மாதிரி இருக்கும்.
0: ஓகே ஓகேங்க சார், தேங்க்யூ தேங்க்யூ சார், டைலாக சூப்பரா பேசுனீங்க, நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி சார்.
0: புவனேஷ், கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷோ உடைய எண்டுக்கு வந்தாச்சு. ஆனா ஸ்டார்ட் பண்ணதும் தெரியல, ஷோ வந்து
2: நம்ம தெரியல. டைலாக் வந்து அவங்களோட சொந்த டைலாக் எல்லாம் எடுத்து போடுறாங்க, கடிஜாக்கு போடுறாங்க.
0: பல அம்மாக்கள் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் என் லைஃப்லயும் நடந்திருக்குங்க. ஆனா வந்து என்னுடைய அம்மா கூட போறப்ப வந்து என்ன வந்து சிஸ்டர்ஸ் சொல்றப்ப வந்து எனக்கு கொஞ்சம் சோகமா இருக்கும். அது என் பையன் கூட போறப்ப நீங்களும் உங்க பையனை வந்து பிரதர் சிஸ்டரா அப்படின்னு கேக்குறப்ப எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கும், அவ்வளவு சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வந்து சந்தோஷத்தையும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்கள் மட்டுமல்லாம கேட்டு ரசித்த அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக
2: நன்றி மற்றும் வாழ்த்துக்கள்.
0: ஓகே, நிறைவா பாடல் கொடுத்துடலாமா?
2: கொடுத்துடலாம்.

நேர்களே முதன்மை அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சி இன்றிரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா தொடரில் அவலா சொன்னால் குற்றவியல் நாடகம் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷெரீப், ஆர் சைலஜா, ஆர் ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஹத்திஜா பி.

நேரம் 5:48 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி. இன்னைக்கு அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியில எந்த ஆர்ஜே எந்த பீச்ல இருந்து கலக்க போறாருன்னு தெரியல. நானும் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 5:07 எட்டு நொடிகள் ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த பீச்ல இருந்து கலக்க போறாரு, நானும் ஈகரா வெயிட் பண்றேன், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே அனுப்பிச்சு இருக்கேன். இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடி ஃபேவரட் ஸ்பாட்டான பாண்டியில என்ன போகும்போது இங்க பாத்தீங்கன்னா ரோடு வந்து வரும்போது ரொம்ப டிராபிக்கா இருக்கும், அதனால கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். இப்ப வந்து நான் மிஸ் பண்ண விரும்பல. இப்ப நம்ம கூட ஒருத்தவங்க வெயிட் பண்ணி பேசுறதா பேசிடலாம். வணக்கம்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: சாரிகா.
1: சாரிகாவா? பேர் நல்லா இருக்கு, யாரும் வச்சாங்க?
2: வழக்கமா பேரண்ட்ஸ் தான் வைப்பாங்க.
1: எங்களுக்கு மட்டும் பேரண்ட்ஸ் தான் வைப்பாங்க, சொல்லுங்க.
2: நீங்க தானே அப்புறம் யார் வச்சாங்கன்னு கேக்குறீங்க?
1: ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நான் யோசிச்சு வச்சாங்களா, அதுதான் கேட்டேன்.
2: அதாவது நான் எல்லாருக்கிட்டையும் யாரும் ஏன் நான் யார்கிட்டயும் போய் சாரி கேட்க கூடாது சொல்லிட்டு எல்லாரும் என்ன சாரிக்கா சாரிக்கான்னு சொல்ற மாதிரி.
1: உங்க அக்கான் கூப்பிடணுமா?
2: வயசானாலும் அக்கான் கூப்பிடணும்.
1: நீங்க கடைசி வரைக்கும் உங்க அக்கான் தான் கூப்பிடுவோம், சொல்லுங்க. இப்ப நீங்க எங்க வரீங்க மேம்?
2: நான் பெங்களூர் கிட்ட, பெங்களூர்ல இருந்து வரோம்.
1: வேற விஷயமா வந்திருக்கீங்களா இல்ல இப்படி பீச்சுக்காக வந்திருக்கீங்களா?
2: இல்ல இல்ல, இங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு அப்படியே பீச் எல்லாம் பாண்டியில
1: பாண்டி சுத்தி பாத்துட்டு போறோம்,
2: சுத்தி பாத்துட்டு போலான்னு வந்திருக்கோம்.
1: நீங்க எப்ப வந்தீங்க? ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளைமேட் நல்லா இருக்கு பாக்குறது, ரொம்ப மேகமூட்டமா காணப்படுது. எப்படி என்ஜாய் பண்றீங்களா?
2: வந்த உடனே ஃபுல்லாவே அனல் காத்து வீசிச்சு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, அந்த சூரியனுக்கு வந்து நாங்க வாடுறது கஷ்டமா இருக்கு, அதனால அவரே கொஞ்சம் கருணை காட்டிட்டு.
1: இப்ப இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து இப்ப இந்த ஆடி மாசத்துல நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு, நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இங்க
2: நிறைய ரோடு ஃபுல்லா டிராபிக்கா இருக்கு. பாண்டிச்சேரி மார்க்கெட்ல நிறைய கோவில் இருக்கு, எங்க பார்த்தாலும் திருவிழா ஸ்டார்ட் ஆகுது, பாட்டு போட்டு விட்டுறாங்க, ஆட்டோ போறது ஆரன் அடிக்கிறது கூட தெரியல அப்படி இருக்கு.
1: இப்ப உங்க பெங்களூர்ல எல்லாம் இந்த மாதிரி இந்த ஆடி மாசம் எல்லாம் கொண்டாடுவீங்களா?
2: நாங்க இருக்கிற ஏரியாவில ஒரு குட்டி கோவில் இருக்கு, அது இவ்வளவு கிராண்டா எல்லாம் கொண்டாட மாட்டோம், சிம்பிளா இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் அவங்கதான்.
1: இப்ப பீச்சுக்கு வந்திருக்கீங்க, பீச்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது சொல்லுவீங்க?
2: பீச்ல வந்து பிடிச்ச விஷயம், நாங்க பீச்சுக்கு அதிகமா போக மாட்டோம், இப்போ 2-3 டைம் வருது, இங்க பாண்டிக்கு தான் வந்திருக்கிறோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே உட்காந்துட்டு ஷேர் பண்ணுவோம் எல்லாமே, என்னடியாச்சு, எப்போ ஒரு 6 ஒரு டைம் வந்து ஷேர் பண்ணுவோம்.
1: இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ ஷோ வந்து அலையோடு விளையாடு ஃபன் பண்ணணும். நீங்க வந்து ரொம்ப வந்து டல்லா இருக்கீங்க, எப்படி வந்ததுல இருந்து ரொம்ப டிராவல் பண்ண டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்டு நாங்க உங்களுக்கு ஓகேங்களா?
2: ஓகே ஓகே, கேள்வி
1: உங்களுக்கு முதல் கேள்விதான் மேம். இப்ப வந்து ஆடி மாசம் சொல்லிட்டோம், ஆடி மாசம்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம்
2: வரும்? கும்பசோறு.
1: சோறு. சரி, பீச்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
2: பீச்னாலுமே அதான் ஷேர் பண்றதுதான்.

0: சாப்பாடு
1: சாப்பாடு இல்ல. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எதுவுமே மனசுல எதுவும் இல்லாம அவ அவளை பத்தி சொல்லுவா. நான்
0: வீட்டு கதையை பத்தி பேசுறது இவ்வளவு டீசெண்டா சொல்றீங்க.
1: அவகிட்ட மட்டும் தானே ஷேர் பண்ண முடியும், பக்கத்து வீட்ல எல்லாம் சொன்னா சண்டை வாங்கி வச்சிருவாங்க. அவகிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றோம்.
0: அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த ஆடி மாசத்துல வந்து என்ன ஸ்பெஷல் பாட்டு இருக்கும்ல, நிறைய பாட்டு இருக்கு ஆடி மாசத்துல வச்சு, ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஆடி மாசத்துல ஒரு ஸ்பெஷல் பாட்டு என்ன சொல்லுவீங்க? பக்தி பாடல் கூட சொல்லலாம்.
1: புதுக்கோட்டை புவனேஸ்வர் ஜெகதீஷ்
0: கையில ரெண்டு வேப்பிலையும் கொடுத்தா போதும்.
1: என்ன கஷ்டம்னா, நம்ம வந்துட்டு
0: நல்லதுக்கள் வேண்டாம்
1: இல்ல, நம்ம டிரெஸ் பண்றோம், நம்ம மேக்கப் பண்ணோம், நம்ம உடம்ப நம்ம மட்டும் பாத்துக்கணும், அந்த மாதிரி நம்மள மட்டும் தான் திங்க் பண்ணி
0: ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்.
1: அதான் நீங்க
0: அனிமல்ஸ் பொதுவாக பேசாது, ஒருவேளை பேச்சு வந்துச்சுன்னா எந்த அனிமல் கிட்ட நீங்க பேசுவீங்க, என்ன பேசுவீங்க?
1: டாக் தான்.
0: என்ன பேசுவீங்க?
1: இப்ப ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்றத டாக் கிட்ட ஷேர் பண்ண போறேன்.
0: நிறைய பண்ணீங்களோ?
1: பண்ணிருக்கிறேன் அந்த மாதிரி.
0: சரி, இப்ப அடுத்த கடைசி ஒரு கேள்வி கேட்டுறேன். சாரிக்கா மேடம், அதை மட்டும் கேட்டுறேன் ஓகேங்களா?
1: இப்ப நீங்க என்ன வந்து சாரிக்கான்னு சொன்னீங்களா இல்ல சாரி அக்கான்னு சொன்னீங்களா?
0: நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. பிட்டது எவ்வளவுதான், கடைசியா ஒரே கேள்வி. இது வந்து ஒரு கற்பனையான ஒரு கேள்வி. அதாவது ஆத்துல வந்து இப்ப வெள்ளம் அதிகமா போயிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம் பார்த்து ஃபேமிலியா குளிக்க போயிருக்கீங்க ஆத்துல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்க மாமியார் குளிக்கிறாங்க, அந்த பக்கம் உங்க மாமனார் குளிக்கிறாரு, இந்த பக்கம் வந்து உங்க நாத்தனார் போஞ்சனா எல்லா நாரும் குளிக்கிறாங்க ஓகேங்களா. திடீர்னு பார்த்தா வெள்ளம் அதிகமாயிடுச்சு, ஆனா உங்க கையில இருக்கிறது ஒரு பழப்பான ஒரு வேட்டி மட்டும்தான், பழைய வேட்டி 1950 வாங்கின வேட்டி ஓகேங்களா. அதை வச்சு நீங்க வந்து ஓட்டல தான் காப்பாத்த முடியும். யாரை காப்பாத்தீங்க?
1: நான் என்ன மட்டும் காப்பாத்தின்னு ஓடி
0: வந்துருவேன். ராசா எப்படி இதெல்லாம்,
1: மாமியாரு மாமனாரு நாத்தனாரு குழந்தனாரு இந்த நாருங்களே வேணாம்.
0: நிறைய அனுபவப்பட்டிருக்காங்க போல. ஏன் அப்படி?
1: அப்படி இல்ல,
0: அதாவது சொல்ல முடியலன்னு.
1: ஆமா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மள நம்ம சேவ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான்.
0: அப்படிங்கிற வேட்டி ஆத்திலே போட்டு ஆத்தோட போகுன்றீங்களா? அதையும்.
1: ஆமா ஆமா,
0: நல்ல மனசு சாரிக்கா மேடம், வேற லெவல். நீங்க கடைசியா ஒரு டயலாக் மட்டும் கொடுத்துருவேன், அது மட்டும் நீங்க பேசிட்டு போயிடுங்க சாரிக்கா மேடம் ஓகேவா?
1: ட்ரை பண்றேன்.
0: இதுதானே டயலாக், சிம்பிள் டயலாக் தான். பாலு பட்டாசு பாலு, இந்த பாலு பேச மாட்டேன், பட்டாசு தான் பேசுவேன். மத்திய சின்னதான் எனக்கு கோட்டை, ஆனா எதிரி எந்த சின்னல இருந்தாலும் விட மாட்டேன்.
1: ஐயோ, இதே மாடுலேஷன்ல பேசுறேன்.
0: நீங்க வந்து உங்க மாமியார் மாதிரி கூட பேசுறேன், தப்பு கிடையாது.
1: அவங்கள மாதிரி எனக்கு வராது. பாலு பட்டாசு
0: பாலு பட்டாசு பாலு
1: பாலு பட்டாசு பாலு, இந்த பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். மத்திய
0: சென்னைதான் எனக்கு கோட்டை,
1: மத்திய சென்னைதான் எனக்கு கோட்டை, ஆனா எதிரி எந்த சென்னையா இருந்தாலும் விட
0: மாட்டேன். சாப்பிடணுமா?
1: ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கும், போய் ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது குடிக்கணும்.
0: நல்லா குடிக்கும், ஒரு டம்ளர் வாங்கி வைங்க ஓகேங்களா?
1: ஓகே ஓகே,
0: தேங்க்யூ மேடம்.
1: தேங்க்யூ
0: மக்களே, இன்னும் நிறைய பேர் நம்ம கூட ஃபன் பண்ண காத்துட்டு இருக்காங்க. ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 5:19:33 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடி நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில உங்க பச்சிளம் குழந்தை ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா பாண்டி மெரினா வந்து கலக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொரு நேரத்தை போவோம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நாங்க உங்க ஆஜன் பேசுறோம். மக்களே, இப்ப நம்ம கூட பேசுற ஒரு பள்ளி மாணவி காத்திருக்கேன். பேசுற வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க சொல்லுங்க.
2: மீனா.

0: நீங்க எங்க வரீங்க?
1: நான் வந்து அருணாச்சலத்துல இருந்து வரேன்.
0: சொல்லுங்க, இப்ப ஸ்கூல் முடிஞ்சு நேரா வந்துட்டீங்களா இங்க?
1: ஆமா.
0: எப்படி அடிக்கடி பீச் வருவீங்களா?
1: இல்ல, எப்பனாதான் வருவோம். இன்னைக்கு அப்படியே யூனிஃபார்மோட கூட்டி வந்துட்டாங்க.
0: சரி, ஃபேமிலியா வந்திருக்கீங்க. வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறீங்க?
1: அப்படியே ஓரமா போய் உட்காந்துட்டு பானி பூரி சாப்பிடணும்.
0: வந்ததுல சாப்பாடு சாப்பாடு தான் முக்கியமா உங்களுக்கு?
1: அப்புறம் ஸ்கூல்ல இருந்து டயர்டா இருக்காதா?
0: இருக்காதுதான், உள்ள தூங்கிட்டு வரீங்க, கஷ்டமா இருக்கும்.
1: எக்ஸாம் வச்சு கொலை பண்றாங்க.
0: என்ன படிக்கிறீங்க?
1: 12th படிக்கிறேன்.
0: ரொம்ப டஃப்பான ஒரு கிளாஸ் தான். 12th வந்து எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும்?
1: பிரெஞ்சும் இங்கிலீஷும் தான்.
0: பிரெஞ்ச்?
1: ஆமா.
0: பிரெஞ்சு பேசுவீங்களா? பேசுவீங்களான்னு
1: கேட்டேன். ஓரளவு
0: இல்ல, எனக்கு அதிகமா பேசுறதுதான் கேட்டேன். உங்க பேசுவீங்களா? அப்புறம் அந்த ஓரளவுக்கு அப்படியே வச்சீங்க. இப்ப வந்து முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க?
1: முடிச்சுட்டு வீட்ல இருப்பேன், 6 மாசம் வீட்ல லீவ்ல.
0: 6 மாசத்துக்கு அப்புறமா?
1: அப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்.
0: 6 மாசம் யோசிக்க மாட்டீங்க?
1: அப்ப பாத்துக்கலாம்.
0: 6 மாசம் வீட்ல சும்மா தான், 6 மாசத்துக்கு அப்புறம் யோசிக்க போறீங்க?
1: ஆமா.
0: பரவாயில்லம்மா, என்ன மாதிரி இருக்கீங்க, ரொம்ப என்ன சொல்றது, சுறுசுறுப்பா இருக்கீங்க. வேற என்ன சொல்ல விரும்பல, இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ இந்த ஷோ வந்து அலையோடு விளையாடும், ஃபன் பண்ணணும். நீங்க வீட்ல எப்படி ஜாலியா இருப்பீங்களா? எப்படி ரொம்ப அமைதியான டைப்பா?
1: நான் ரொம்ப நல்ல புள்ளங்க.
0: நான் வந்து நல்ல புள்ள கேட்டப்ப கேக்க, அமைதியான டைப்பா இல்ல ஃபன் டைப்பா?
1: நல்ல புள்ளனாலே அமைதியா தான் இருப்பாங்க.
0: அப்படின்றீங்களா?
1: ஆமா.
0: ஓகே, விடுங்க, நான் ஏதோ சொல்ல வந்துட்டேன், விட்டுருங்க. உங்களுக்காக சில கேள்விகள் இருக்காது, மட்டும் கேட்டு நாங்க ஓடிடுறோம். ஓகேங்களா?
1: ஓகே.
0: எப்படின்னா, இப்ப பீச்சுக்கு வந்துருக்கீங்க, பாண்டியில எவ்வளவு பீச்சஸ் இருக்கு, இந்த பீச்சுக்கு மெகா பீச்சுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன?
1: அது தெரியல, என்ன கூட்டினு வந்துட்டாங்க, அதான் சொல்றேனே, என்ன போய் கூட்டினு வந்துட்டாங்க. நானும் எங்க போறேன்னு தெரியாம அந்த பீச்சுக்கு வந்துட்டேன்.
0: பாத்தீங்களா, பச்சை மண்ணுக்கு ஒண்ணும் தெரியல. விடுங்க, உங்களுக்கு முதல் கறி கேட்டலாமா? இப்ப வந்து எல்லா கிட்டே ஆடி மாசம் ஸ்பெஷல் ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க ஊர்லயும் திருவிழா நடக்குதுங்களா?
1: ஆமா ஆமா,
0: ஊர்ல நடக்குதுங்களா?
1: நடக்குது.
0: ஆடி மாசத்துல உங்களுக்கு ஆடி மாசம் அப்படி சொன்னோம்னு ஞாபகம் வரும்?
1: ஆடி மாசம் சொன்னா எதுவுமே ஞாபகம் வரலையே.
0: புக்ல இருந்து ஏதாவது ஞாபகம் வருதுங்களா?
1: சில லைன் வரும், ஆடி மாசத்துல காத்து அடிக்குமாமே.
0: ஆடி மாசம் திருவிழா, அதை பத்தி கேக்குறேன் நானா?
1: திருவிழா எப்பவுமே, ஓ இது ஆடி மாசமா?
0: ஓ, இப்பதான் பிள்ளைக்கு சூழ்நிலை வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது
1: ஜூலை மந்த்னா ஊர்ல திருவிழா, அவ்வளவுதான் தெரியுது. ஆடி மாசம் அதெல்லாம் எனக்கு தெரியும்.
0: திருவிழா உங்களுக்கு ஞாபகம் வரும்?
1: திருவிழா என்ன ஞாபகம் வரும்னா, லீவ் போட்டுருவேன் கண்டிப்பா. லீவ் போட்டு ரொம்ப ஒரு நாள் போறதுக்காக அவ்வளவு செலவு பண்ணி ஒரு ட்ரெஸ் வாங்கிருப்பேன். அத போட்டு நல்லா எவ்வளவு ஊர் சுத்த முடியுமோ சுத்திட்டு, நிறைய பேர் நிறைய ஸ்வீட் செய்வாங்க, எல்லாரும் வீட்டுல போய் டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவேன்.
0: நீ லீவ் எல்லாம் போடாதமா, நீ கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பிடு, ஓகேவா? அதுதான் நல்லது. அடுத்த கிளிப்பிலுமா?
1: ஓகே.
0: இப்ப உங்களுக்கு பிடிச்ச அனிமல் எது?
1: எனக்கு பிடிச்ச அனிமல்னா
0: தமிழ
1: எல்லாரையும்
0: என்ன ஒரு கேள்வி, அப்படியே சாப்பிடுறியா, கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சாப்பிடு சொல்ல வரியா?
1: ஆமா.
0: இல்லதுமா, அப்படிதான் இருக்கணும். சரி, அடுத்த ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. ஆடி மாசத்துல வந்து நிறைய பாடல்கள் பாடல்கள் இருக்கு, பக்தி பாடல்கள், சினிமா பாடல்கள், எவ்வளவு பாடல்கள் இருக்கு ஆடி மாசத்தை வச்சு? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பாட்டு, சாமி பாட்டு எவ்வளவு பாட்டு இருக்கு?
1: தெரியாது.
0: எல்லாத்தா மாரியாத்தா
1: பாட்டு தெரியும்.
0: நான் பாட்டுதான் கேட்டேன்,
1: ஆடி மாசத்துக்கு இந்த பாட்டு தான் தெரியாது.
0: ரொம்ப டென்ஷன் பண்றீங்க மச்சான். அடுத்த கேள்வி போயிடலாமா? அடுத்த கேள்விதான், ஒரு கற்பனை. இப்ப ஆத்துல வந்து வெள்ளம் வந்துட்டு இருக்கு, ஆத்துல ரிவர் சொல்லுமா, ரிவர்ல பிளட் வந்துட்டு இருக்குமா?
1: வெள்ளம்
0: சாப்பிடறதுலே குறியா இருக்காங்க போலது. அந்த வெள்ளம் இல்ல, வெள்ளம், ஓகேவா?
1: தெரியுதுங்க,
0: ஆத்துல வெள்ளம் வந்துட்டே இருக்கு. அந்த டைம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபேமிலியா போயிருக்கீங்க குளிக்கிறதுக்கு ஆத்துக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்க அக்கா, உங்க தம்பி, உங்க அண்ணன், சித்தப்பா, சித்திகள், இப்படி நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாட்டி, தாத்தா எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஆத்துல வெள்ளம் அதிகமாயிடுச்சு. உங்க கையில இருக்கிறது ஒரு பாழாப்போன ஒரு வேட்டி, 1947 முன்னாடி வாங்கின வேட்டி, அதை வச்சு ஒருத்தான் காப்பாத்த முடியும். யார காப்பாத்துவீங்க?
1: ஒருத்தான்
0: காப்பாத்த முடியுமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க.
1: நான் வந்து ஏன் இப்படிலாம் கேள்வி கேக்குறீங்க?
0: அப்படிதான் கேட்க சொல்லி சொல்லியிருக்காங்க.

0: கேட்டு நான் ஆன்சர் பண்ணி எங்க வீட்டுல எனக்கு வந்து சாப்பாடு போடக்கூடாது.
1: ஏதோ எங்களால முடிஞ்ச சமூக சேவை, நீங்க சொல்லிடுங்கம்மா.
0: நான் வந்து எங்க
1: ரொம்ப யோசிக்க கூடாதா?
0: அப்பா அம்மாவை காப்பாத்துவேன்.
1: இல்ல, ஒரு வேட்டி ஒரு துண்டு, ஐயோ ஒரு வேட்டி அவர்தான் காப்பாற்ற முடியும்.
0: அதான் அம்மா காப்பாத்தினா அப்பாவோட கையை புடிச்சு போறாங்க, ரெண்டு பேரும் வர போறாங்க.
1: அப்பா வந்து அவங்க அம்மா கையை புடிச்சுப்பாரு.
0: எனக்கு புரியலையா?
1: தெலுங்குல சொல்றேன், பட்டாசு பாலு பேசுங்க.
0: பட்டாசு பாலு,
1: இந்த பாலு பேசுமா?
0: இந்த பாலு பேசுமா?
1: நீங்க தான் பேசுங்க,
0: நீங்க தான் பேசுமா?
1: டயலாக் பேசுமா?
0: பட்டாசு தான் பேசும்.
1: பட்டாசு பேசுவோம், முன்னாடி பேசுங்க. பாலு பட்டாசு பாலு, இந்த பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். மதிய சின்ன தான் எனக்கு கோட்டை, ஆனா எதிரி எந்த சின்ன தானே விட மாட்டேன்.
0: நினைச்சேன்.
1: மக்களை இன்னும் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க.

கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 5:32 47 ஆகிட்டு இருக்கு. FM Rainbow 102.8 அயோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நம்மளுடைய பச்சிளம் குழந்தை ஆனந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா போயிட்டு பாண்டி மீறினால செம ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரையும் போட்டு கலாச்சிக்கிட்டு அவரும் நம்ம கலாய் வாங்கிட்டு ஃபன்னா போயிட்டு இருக்கு.
1: Welcome back to the show from Rainbow-வின் அலையோடு விளையாடு. நான் உங்க ஆச்சானு பேசிருக்கேன். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டான பாண்டி மீறினா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பேசுற ஒரு குடும்பத்து இல்லத்தரசி காத்துருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: பேசுங்க மேம்.
2: துர்கா.
1: துர்கா, எங்க இருந்து வரீங்க மேம்?
2: முத்தியால்பேட்.
1: முத்தியால்பேட்ல இருந்து வரீங்க. முத்தியால்பேட் பக்கத்துல ஒரு பீச் இருக்கு, ராக் பீச் எல்லாம் இருக்கு. இந்த என்ன பேசிட்டு இருக்கீங்க?
2: சும்மா விளையாடுறதுக்காக வந்திருக்கோம்.
1: சும்மா விளையாடுறது வந்தீங்களா?
2: ஆமா,
1: சொல்ல வந்தாங்க. நம்ம மாசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா இப்ப என்ன பண்ணிட்டு
2: இருக்கீங்க?
1: எப்படி இருக்கு உங்க ஜாப் எல்லாம்?
2: என்ன
1: தோணும்
2: அந்த வேலையை நான் செய்யற வேலை எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்து ஒரு நாள் செய்யுங்கன்னு சொல்லணும் தோணும்.
1: உங்க மாமியாரே
2: சொல்லிட்டாங்கன்னா அதான் தோணும், சொல்ல முடியாதுல்ல.
1: வெளியில வச்சுக்கிறேன்றீங்களா?
2: மனசுலயே வச்சுக்கிட்டு வீட்டுல வர ஹஸ்பண்ட் கிட்ட
1: இருந்தாலும் புஷனை போட்டு அடிக்க வேண்டியது. சரி மேம், இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ இருக்கிற ஷோ வந்து ஆலையோடு விளையாடு ஃபன் பண்ணணும். இப்ப வந்து பீச்சுக்கு வந்திருக்கீங்க. இப்போ காலையில இருந்து செம வெயிலா இருந்தது, இப்போ ஒரு மாதிரி மேகமூட்டமா காணப்படுது. எப்படி என்ஜாய் பண்றீங்க?
2: அதான் வந்திருக்கோம், இதுக்கு அப்புறம் தான் போய் என்ஜாய்மெண்ட்லாம்.
1: இப்போ பாண்டி மீனா வந்தாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணும்?
2: அந்த பீச்ல போய் ரிலாக்ஸேஷனா உட்காரணும்னு தோணும். ஏன்னா வீட்டுல அவ்வளவு வேலை செஞ்சுட்டு அது ஒரு 5 நிமிஷம் தான் எங்களுக்கு கிடைக்கிற டைம். அங்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஃபுல்லா அந்த காத்துல வாங்கும் போதுதான் ரிலாக்ஸேஷன் ஆகும்.
1: இப்போ இந்த பீச்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, போட்டிங் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டால் இருக்கு, சாப்பிடறதுக்கு நிறைய ஐட்டம் இருக்கு, உள்ள விளையாட்டுகள் அதிகமா இருக்கு. பெரிய பீச் இது வர. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த பீச்சுக்கு வந்ததுக்கு நிறைய ஐட்டம் இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணும்?
2: பசங்க தான் விளையாடுவாங்கண்ணா, அவ்வளோ அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை.
1: உங்களை பார்த்து நாடகத்துல என்ன போயிட்டு பாப் பண்றீங்களா?
2: அப்படிலாம் இல்ல, அவங்களுக்காக தான் பீச்சுக்கு வர்றது. நான் கொஞ்ச நேரம் அப்படியே நானும் ஃப்ரீயா இருப்பேன். எப்படி இருந்தாலும் அவங்கள பாத்துக்கிட்டேதான் நாங்க பீச் என்ஜாய் பண்ணி ஆகணும். எப்படி இருந்தாலும் அதுலயும் ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க் இருக்கதா செய்யுது.
1: பீச்சுக்கு வந்து நம்மள வீட்டு வேலை விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா?
2: ஆமா, இங்க இருந்து அவங்களை எட்டுனு போனோம், அவங்கள பத்திரமா பாத்துக்கணும், அவங்கள பீச் உள்ள போவாம பாத்துக்கோ. அப்புறம் உள்ள போனாங்கன்னா ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, அப்புறம் ரெஸ்ட் ரூம் கேட்டு போனோம், எல்லாமே இருக்குல்ல அதுல. அதுலயே ஹவுஸ் ஒய்ஃப் தானே.

0: உள்ள வீட்டு உள்ளே அடப்பா இருந்து அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு வெளியில வந்து செய்யறது வேற இல்ல.
1: இப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க, சரி பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு மேம், நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க பார்க்க போறோம. ஆரம்பிக்கலாமா?
0: சரி.
1: முதல் கேள்வி இதுதான், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அனிமல் இது?
0: ரொம்ப பிடிச்ச அனிமல்னா டாக் பிடிக்கும்.
1: நாய் பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க. ஒருவேளை நாய்க்கு வந்து பேசுற ஒரு தன்மை கிடைச்சிச்சு, நாய் பேச ஆரம்பிச்சிருச்சு, நாய் கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன கேப்பீங்க?
0: நாய் பேச ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் அதுக்கிட்ட என்ன கேப்பேன்?
1: நான் ரோட்ல போறவங்க எல்லாம் கடிக்குதுன்னு கேப்பீங்களா?
0: ஏன் இவ்வளவு பாசமா இருக்கேன்னு கேப்பேன். ஏன்னா டாக் ரொம்ப
1: பாசமா இருக்கும்.
0: ஆமா,
1: வீட்டுல கட்டின புஷா இருக்காங்க, அவங்க மதிக்க மாட்டீங்க, நாய் தான் உங்களுக்கு முக்கியன்றீங்க.
0: நீங்க அந்த க்வெஸ்சன் கேக்கல, நீங்க என்ன கேட்டீங்க? பெட்ல எது பிடிக்குன்னு கேட்டீங்க.
1: நாய் கிட்ட என்ன கேப்பீங்க? இந்த ஆடி மாசம் பொங்கல் வைக்கும் போது, இந்த பொங்கல் பொங்கி வரும்போது ஒரு சவுண்டு கொடுப்பீங்களா? ஐயோ ஐயோ லுலுலாயின்னு அந்த சவுண்டு கொஞ்சம் எங்களை கொடுக்க முடியுமா? நாங்க கேக்குறோம், கொடுங்க. எனக்கு லுலுலாயின் தான் வருது, அந்த சவுண்டு வேற எதுவும் வரமாட்டுதா?
0: எனக்கு அது வராதுங்க. மத்தங்களா ஓடும்போது அப்படியே வாயில
1: அந்த நாக்கை வந்து நடனம் ஆட வைக்கணும் நீங்க மூணு பக்கமும், ஓகேங்களா? முடியுமா? ஐயோ
0: அவ்வளவுதாங்க,
1: அவ்வளவுதான் வருமா? ஆனா பொங்கல் வைக்கும் போது மட்டும் ஒரு கிலோமீட்டர் சவுண்ட் குடுக்குறீங்க எப்படி?
0: அது வந்து பத்து பேருக்கு கத்தும் போது அதுல
1: கும்பல கும்பல கத்துறீங்க.
0: கத்திக்கலாம்.
1: அதுதான் சொல்ல வந்தேன், தெரிஞ்சவங்க தெரியுங்க எல்லாமே ஐயோ ஐயோ கத்துறீங்க, அதான் அதானே?
0: ஆமாங்க.
1: பரவாயில்ல, கண்டுபிடிச்சவங்க நீங்களுக்கு.
0: சொல்லுங்க,
1: உங்களுக்கு நாத்தனார் கோயிலாம் எல்லாம் இருக்காங்களா?
0: எல்லாரும் இருக்காங்க.
1: அப்ப கண்டிப்பா இந்த கேள்வி கேட்டே ஆகணும் நினைக்கிறேன். திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் கும்பலா வந்து ஒரு ஆத்துக்கு போறீங்க, குளிக்கிறதுக்காக போறீங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து துண்டு எதுவுமே எடுத்துட்டு போல, ஓகேங்களா? ஒரு ஆதி காலத்து ஒரு பழைய வேட்டி மட்டும் இருக்கு, ஓகேங்களா? எல்லாம் போறீங்க, துண்ட மறந்துட்டீங்க எல்லாருமே, எல்லாருமே குளிக்கிறீங்க. இந்த பக்கம் உங்க மாமியார், மாமனார், கோவிந்தனார், நாத்தனார், வேற எல்லாம் எல்லா நாரும் குளிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா திடீர்னு வெள்ளம் அதிகமாயிடுச்சுங்களா? காப்பாத்தணும், எல்லாரையும் காப்பாத்தணும், அட்லீஸ்ட் ஒருத்தங்களை காப்பாத்தணும், எல்லாரையும் காப்பாத்தணும்னா கூட. ஆனா கையில எதுவுமே கிடையாது, எப்படி நீங்க கூட்டு தூக்குவீங்க அவங்கள? பாத்தீங்கன்னா ஒரு பழைய 1947 முன்னாடி ஒரு பழைய வேட்டி இருக்கு, அதை வச்சு ஒருத்தவங்கதான் காப்பாத்த முடியும். நீங்க யார காப்பாத்துங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பக்கம் மாமியார், மாமனார், நாத்தனார், எல்லா நாரும் இருக்காங்க, யார காப்பாத்துங்க? இந்த பக்கம் உங்க வீட்டுக்காரும் குடிச்சிட்டு இருக்க, பாவம் தெரியாம குடிச்சிட்டு இருக்காரு, அவரும் யார காப்பாத்துங்க?
0: அவரு மட்டும்தான் காப்பாத்து, மத்த எல்லாரும் அடிச்சுட்டு போங்கன்னு.
1: அவரு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட குடிச்சிருக்காரு,
0: அவரு அந்த 1 கிலோமீட்டர் தாண்டி போய் கூட அவரை காப்பாத்துவேன், இவங்கலாம் விட்டுருவேன்.
1: ஒருவேளை உங்க வீட்டுக்காரர் வந்து தண்ணியில இறங்கவே இல்ல, யாரும் காப்பாத்துவீங்க?
0: அவரு அப்படியே வாசல் தாங்கதான் பெருங்க, அவர் கைப்பிடிச்சு அவரை வாங்க போலான்னு இன்னும் போயிடுவேன்.
1: அவரை பாசமா வளர்த்த மாமியார் மாமனா
0: பாசமா அவங்க என்ன வளர்க்கலையே, வீட்டுக்காரர் தானே, அதனால அவர் மட்டும் சேஃப்டி பண்ணி கூட்டிட்டு போயிடுவேன்.
1: இப்ப டேம நீங்களே திறந்து விட்டு தள்ளி விட்டுருக்கு போலாச்சு. மக்களே பாத்துங்க, நாம தள்ளி விடுறோம், இவங்க தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு. கடைசியா மேம் ஒரு குட்டி டைலாக், அதை மட்டும் நீங்க பேசிட்டு நீங்க போய் வழக்கம் போல மணல்ல விளையாடி கொண்டு இருங்க, ஓகேங்களா? சிம்பிள் டைலாக், சிம்பிள் சிம்பிள். பாலு பட்டாசு பால்,
0: பாலு பட்டாசு பால்.
1: அதேதான் ரெண்டு லைன் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க, பால் பட்டாசு பால். இந்த பால் பேச மாட்டேன், பட்டாசு தான் பேசுறேன். நிறைய விஷயங்கள் சொன்னா பேசுவீங்க, ஆனா சோகமாவே இருக்கீங்க. நீங்க இப்ப மணல வீடு கட்டி விளையாடுங்க, ஓகேங்களா? சரிங்க, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. மக்களை இன்னும் காத்துட்டு இருக்காங்க.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: பாட்டு பாடவா?
4: வேணாம் வேணாம்.
3: பாட்டு கேட்கவா?
1: இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
4: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
1: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
4: மனம் விரும்புதே.

0: நேரம் 5:48:18 ஆகிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆனந்த் ஆர்ஜி ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா பாண்டி மீனால ரொம்பவே ஃபன் ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவங்க கூட பார்க்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நான் உங்க ஆஜி ஆனந்த் பேசுகிறேன். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து பாண்டி மெரினா பீச்சும் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பேசுறாங்க, அதிசயமா ஒரு ஆண் இணைஞ்சிருக்க பேசலாம். பேசுவோம், முதன் முறையா ஒரு ஆண் கூட பேசுறோம் சார். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் பிரகாஷ்.
1: சொல்லுங்க, எங்க இருக்கீங்க சார்?
2: மூலகுளத்துல இருந்து வரேன்.
1: சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நண்டு புடிப்பாங்க, அப்புறம் மண்ணு, நாங்க போய் மண்ணு உட்காந்துப்போம். அப்புறம் மெரினா பீச்ல வந்து இருக்கிற அந்த நிறைய லைஃப் கவுண்டர்ஸ், அதெல்லாம் நல்ல ஃபன் ஆக்டிவிட்டிஸ்,
1: நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இங்க இருக்கு.
2: செம்மையா
1: எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா?
2: கண்டிப்பா, அதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்க.
1: எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. சாப்பாடு இருக்கு, இந்த பக்கம் ஃபுட் கோர்ட் இருக்கு, இந்த பக்கம் வந்து போட்டிங் அதுன்னு இருக்கு, இந்த பக்கம் நிறைய. அந்த பாண்டிச்சேரி வந்து அவ்வளவு வந்து மணல் பீச் கிடையாது, இங்க பெரிய பீச் இது, ஓகேங்களா? இந்த மூணு எது பிடிக்கும் உங்களுக்கு?
2: எனக்கு மெயினா வந்து எனக்கு பிடிச்சது மணல்,
1: நீங்க எப்படி வீட்டுல ரொம்ப அமைதியான டைப்பா இல்ல எப்படி ஃபன் பண்ணுவீங்களா?
2: என்ன வச்சு ஃபன் பண்ணுவாங்க?
1: பரவாயில்ல, என்ன மாதிரி இருக்கிறப்ப நிறைய ஒத்துமை உங்களுக்கு எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ சொல்லிட்டேன், உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. கேள்விகள் கேட்போம், நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஏதாவது தருவோம்.
2: நம்ம மிரட்டினா வந்து ஒண்ணு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் புளியை வச்சு நினைச்சு மிரட்டி பாக்கலாம்.
1: ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கு, அதாவது என்னாலதான் மிரட்ட முடியல உண்மை.

0: புளிய கூட்டு வந்து மிரட்டுறீங்க வைஃப?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நிறைய வீட்டுக்கு புளி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் புளிய வளர்க்கணும், ஓகேங்களா? அடுத்ததா முக்கிய கேள்வி, இப்ப ஆடி மாசம் ஆரம்பிச்சாங்க சார். ஆடி மாசம் சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம்?
1: ஆடி மாசம்னாவே அம்மா அம்மா வீட்டுக்கு பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருந்தேன், வைஃப் அனுப்பிச்சு வச்சிருந்தேன்.
0: ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு, ஏன் சார் இப்படி?
1: கொஞ்சாச்சும் பீஸா இருக்கலாம், நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்.
0: ஆடி மாசம் எல்லா மாசமும் நீங்க கூட்டு போயிடுறீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: பரவாயில்ல, என் மனசு அவரும் சொல்லிட்டாரு. ஆமா சார், எல்லா மாசமும் ஆடி மாசமா தான் நல்லா இருக்கும்ல.
1: கண்டிப்பா
0: வீட்டுல எந்த பிரச்சனையும் சைலண்டா இருக்கலாம்.
1: சைலண்டா இருக்கலாம்,
0: வந்துட்டாதான் ஒரே பிரச்சனையா அது.
1: அதேதான்
0: வேற இந்த ஆடி மாசம் நிறைய பாடல் எல்லாம் நிறைய தான், அம்மன் பாடல்கள் இல்ல ஆடி மாசம் வச்சு நிறைய சினிமா பாடல் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு தெரியுமா?
1: ஆடி மாசத்தை வச்சு பாட்டுங்களா? இது
0: ஆடி மாசம்னாலே பூ ஊத்தும் போது ஒரு பாட்டு பாடுவாங்க.
1: அம்மன் பாட்டு தான் மெயின், அம்மன் பாட்டு.
0: அது இல்லாம சினிமாவில நிறைய பாட்டு இருக்கு,
1: எல்லாரும் பாட்டு தான் அதை எடுத்தது.
0: சினிமா பாடல் எதுவும் தெரியாதா?
1: சினிமா பாட்டு அம்மன் மாசத்து
0: ஆடி மாசத்துல.
1: ஐயோ கட்டு ஞாபகம் மாட்டேங்குது.
0: ஏதாவது ஒரு மாசத்துல பாட்டு தெரியுமா? மாசி மாசம் வைகாசி மாசம்
1: மே மாசத்துல ஒரு பாட்டு இருக்கு, ரீமாசன் நடிச்ச பாட்டு.
0: அதான பார்த்தேன், நீங்க வந்து ஆடி மாசம் சொல்லும் போதே கொஞ்சம் உஷாரான நானு. விடுங்க, அடுத்த கேள்வி என்னன்னா, பேச்சுலர் லைஃப் மேரேஜ் லைஃப் எது ரொம்ப பெஸ்ட் நினைக்கிறீங்க?
1: நம்ம துறையும் பேச்சுலர் லைஃப் பெஸ்ட், தி பெஸ்ட்.
0: இப்ப உங்களுக்கு திரும்ப ஆயிடுச்சு இல்ல?
1: ஆயிடுச்சு ஆயிடுச்சு.
0: ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் நானு, திரும்ப பேச்சுலரா மாறுங்கன்றேன்.
1: கண்டிப்பா மாறிடுவேன், வேற நோ ஆப்ஷன், கண்டிப்பா பேச்சுலரா மாறிடுவேன்.
0: பாத்தீங்களா மக்களே, மனதளவுல பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். எப்ப எப்பன்னு காத்துட்டு இருக்காரு, பட் அடுத்த ஜென்மம் பாத்துல, ஓகேங்களா?
1: என் ஒய்ஃப் கேக்குற மாதிரி மட்டும் டெலிகேஸ் பண்ணிடாதீங்க.
0: இந்த ஜென்மத்துல நீங்க புலிதான், புலி கூட தான் வாழ்ந்த வேற வழி கிடையாது. என்னன்னே தெரியல, வறண்டு போன ஆத்துல அன்னைக்கு குளிக்க போயிருக்கீங்க. எல்லாருமே குளிக்கிறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, உங்க ஃபேமிலி அந்த பக்கம் வந்து உங்க வைஃபோட எல்லாருமே குளிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஆத்துல வெள்ளம் வந்துருச்சு, உங்க கையில இருக்கிற ஒரு பாழா போன ஒரு வேட்டி, அந்த வேட்டியை வச்சு ஒருத்தனால காப்பாத்த முடியும், யார காப்பாத்துவீங்க?
1: அந்த வேட்டி என் வைஃப்கிட்ட கொடுத்துட்டு நான் ஆத்தோட போயிருவேன்.
0: அப்பா எப்படி இதெல்லாம்? ஏன்
1: இல்ல, என் வைஃப் யாரையாவது காப்பாத்துவாங்கல புடிச்சு. மத்தபடி நம்ம அவங்கள காப்பாத்தினாலும் பிரச்சனை, எங்க அப்பா அம்மா காப்பாத்தாலும் பிரச்சனை.
0: எதுக்கு காப்பாத்திட்டு நானே உந்து புத்திக்கிறேன்?
1: நான் குதிச்சிருவேன், நீங்க வச்சுட்டு யாரையாவது காப்பாத்தீங்கன்ற வேண்டியதான்.
0: பாத்தீங்களா மக்களே, பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஓகே சார், செமையா ஃபன் பண்ணீங்க, இதுமே ஜாலியா ஃபன் பண்ணிட்டே இருங்க, ஓகேங்களா? தேங்க்யூ
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: மக்களை இன்னும் நிறைய பேர் நம்ம கூட ஃபன் பண்ண காத்துட்டு இருக்காங்க. சொல்றது கேளுங்க, ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 5:59 நிமிடம் 34 எஃப்எம் ரெயின்போ புதுவை 108.8 இது அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆர்ஜே ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா பாண்டி மெரினால ரொம்பவே ஜாலியா கொண்டு போயிட்டு இருக்காரு, கலகல கலன்னு கொண்டு போயிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவரோட இணைவோம்.
1: கலகலன்னு கொண்டு போயிட்டு இருக்காரு, வேற யாரும் நாதான் மக்களே. ஆர்ஜே ஆனந்த் பேசுங்க மக்களே. இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடு ஷோ பாண்டி மெரினா பீச்ல போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பேசுறாங்க குடும்பத்து அரசர் பேச காத்திருக்க பேச. வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: நீங்க பேர் சொல்லுங்க. ஏழுமலை
2: பண்ணணும்
1: தெரிஞ்சு போச்சு. இப்ப பீச்சுக்கு வந்திருக்கீங்க, பீச்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து வாக்கிங் போறது மட்டும்?

0: வாக்கிங் போவேன், ஜாலியா புள்ளிங் கூட இருக்கும் ஜாலியா பேசினேன். இது மணல் காத்துல உட்காந்துட்டு அப்படி நிலவ பாத்துட்டு ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? அப்படியே கடல் ஓரத்துல உட்காந்து பீச்ல அப்படியே மணல் காத்துல உட்காந்துனே ஜாலியா பாத்தீங்கன்னா
1: நினைக்கிறேன். நிலா வருவாங்க, முதல் கேள்வி கேட்டுட்டா. உங்களுக்கு பிடிச்ச விலங்கு இது?
0: சிங்கம்.
1: சிங்கம், உங்களை பத்தி நீங்களே சொல்லிட்டீங்க. சிங்கத்துக்கிட்ட, சிங்கத்துக்கு ஒருவேளை பேச்சு வந்துருச்சுன்னா சிங்கத்துக்கிட்ட என்ன கேப்பீங்க?
0: சிங்கத்துக்கிட்ட நம்ம பார்த்தா நம்மள கடிக்க தொட்டு வருதுன்னு சொல்லிட்டு தொத்தி அட்ட தொத்தி விடுவோம்.
1: அந்த சிங்கம் கடிக்காத சிங்கம், அது வந்து வெஜிடேரியன் சிங்கம், அது கடிக்காதுன்னு நினைக்கிறேன். சிங்கத்துக்கிட்ட என்ன எதனா கேள்வி கேட்பீங்களா? சிங்கமே சிங்கமே நீ ஏன் காட்டுக்கு ராஜாவா இருக்க?
0: சிங்கமே சிங்கமே நீ ஏன் காட்டுக்கு ராஜாவா இருக்கிற?
1: எங்க வீட்டுக்கு வந்துரு, எங்க வைஃப மிரட்ட முடியல.
0: ஆமா,
1: நீ வந்து கொஞ்சம் மிரட்டிட்டு போன்றீங்களா?
0: அம்மாவா வந்து மிரட்டிட்டு போ, அதே அம்மா உங்க திமிரு குட்டி இருக்கிட்ட.
1: ஆஹா, வாயில உண்மை வந்துருச்சா?
0: அதே அம்மா திமுறா இருக்கிறாங்க, அவங்களை நீ வந்து மிரட்டினாதான் அவங்களுக்கு பயப்படுவாங்க. எனக்கு பயப்பட மாட்டாங்கப்பா.
1: இதுக்காக சிங்கத்துக்கு வாய் சொல்ல நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாமா சார்? ஆடி மாசம் அப்படின்னா உங்க மனசுல என்ன வரும்?
0: ஆடி மாசம் வந்துட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீராம்பட்டினம் போவேன். வீராம்பட்டினம் போய் அங்க போய் சிங்கேந்தமான் கோயிலுக்கு போயிட்டு பீச் ஓரத்துல சுத்திட்டு அங்க ஆடலும் பாடலும் பாட்டு கச்சேரி ஆடலும் பாடலும் நடக்கும்.
1: அங்க போயும் பீச்சு தான் போவீங்களா?
0: அங்க போயும் பீச்சுக்கு தான் போவோம். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அங்க
1: தெய்வீகம் பிளஸ் என்ஜாய்மெண்ட்.
0: ஆமா, என்ஜாய்மெண்ட் போயிட்டு ஜாலியா பாத்துட்டு விடிய காலமா 5 மணிக்கா அப்படியே கிளம்பி
1: வீட்டுக்கு போனா பிரச்சனை தானே? விடிய காலமே போயிடலான்றீங்க?
0: விடிய காலமா வீட்டுக்கு போயிடுவேன், வீட்டுக்கு போக மாட்டேன்.
1: ஆடி மாசத்துல இந்த கூழ் ஊத்துவாங்க, நிறைய சாப்பாடு செய்வாங்க, காலையில இருந்து நைட் தூங்க வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். உங்களுக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்? பொங்கல் வைப்பாங்க, கொழுக்கட்டை செய்வாங்க.
0: அந்த வெள்ளிக்கிழமை அம்மாவுக்கு வீதி உலா வரும்போது கொழுக்கட்டை வைப்பாங்க, சுண்டலு அதெல்லாம் பாக்கும்போது புள்ளிங்க கூட கரகாட்டம் அப்படியே ஜாலியா பாத்தீங்களே.
1: ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் மூடதா இருக்குன்னு நினைக்கிற
0: மக்கள்.
1: அடுத்த கேள்வி, நீங்க வந்து ஒரு இல்லத்த அரசன்.
0: ஆமா,
1: இல்ல ஒருவேளை உங்களுக்கு வந்து நான் ஒரு பேச்சுலரா திரும்ப மாறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், மாறுவீங்களா?
0: பேச்சுலயா?
1: பேச்சுலரா திரும்ப வரீங்க?
0: ஆமா,
1: திரும்ப 18 வயசுக்கு திரும்ப வரீங்க, பேச்சுலரா இருக்க போறீங்க, கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்க போறீங்க. உங்களுக்கு ஓகேவா?
0: கல்யாணம் பண்ணாதே இருக்க முடியாத.
1: திருமணம் ஆயிட்டு ரொம்ப ஃபீல் பண்றீங்க, என் கண்ணு இருக்கே கதறீங்கன்னு தெரியுது.
0: ஆமா,
1: அதுக்காக நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு பேச்சுலர் லைஃப் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்,
0: சரி
1: வருவீங்களா?
0: ஆ, வருவோம்.
1: ஏன்
0: ஜாலியா
1: வீட்ல இருந்து வாங்க முடியலன்றீங்களா?
0: அதான்,
1: சரி பரவாயில்ல, ரொம்ப இந்த மாதிரி மனசு விட்டு பேசுறீங்க. கடைசியா ஒரு கேள்வி சார், ஒரு கற்பனை. இந்த கற்பனை எப்படின்னா, நீங்க வந்து ஃபேமிலியே குளிக்க போறீங்க ஆத்துக்கு. ஒண்ணுல நம்ம சங்கராபரணி கூட வச்சுங்க.
0: சரி, சங்கராபரணி
1: கும்பலா போறீங்க, ஆத்துல தண்ணியே இருக்காது, ஆனா திடீர்னு அன்னைக்கு பார்த்து தண்ணி இருக்குது, குளிக்க போறீங்க எல்லாரும் கும்பலா. இந்த பக்கம் உங்க வைஃபோட ரிலேஷன் எல்லாம் இருக்காங்க, இந்த பக்கம் உங்க ரிலேஷன் எல்லாமே இருக்காங்க. திடீர்னு ஆத்துல வெள்ளம் வந்துருச்சு, ஆனா உங்க கையில இருக்கிறது ஒரே ஒரு கயிறு.
0: ஆமா,
1: அருந்து போன பாழா போன ஒரு கயிறு. இந்த கயிறை வச்சு ஒருத்தவங்களை காப்பாற்ற முடியும், யார காப்பாத்துங்க?
0: ஒருத்தங்களை காப்பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நான் காப்பாத்திக்க முடியும்?
1: இந்த இதுதான் எதிர்பார்த்தேன். நமக்கு நம்ம தான் முக்கியம்.
0: அப்படியே மக்களுக்கு நம்ம நல்லா அடிச்சுன்னு போயிட்டு,
1: மக்கள் கிடையாது உங்க சொந்தக்காரர்,
0: சொந்தக்காரங்க அடிச்சுன்னு போறாங்க. நான் போயிட்டாவது அவங்களுக்கு கூட்டுன்னு வந்து அவங்களுக்கு மறுபடியும் மக்களை கூட்டு வந்து கூட அவங்க காப்பாத்துட்டான்.
1: அதுக்குள்ள அவங்க அங்க பீச்சில் இருப்பாங்க, இருப்பாங்க. பரவாயில்ல, அப்ப உங்களை காப்பாத்து பண்றீங்க.
0: ஆமா,
1: அந்த கயிறு அருந்தே போனாலும் நான் என்னதான் காப்பாத்துறீங்க?
0: தங்க உயரம் நாம நல்லா இருந்தா தானே மத்தவங்களை போய் தாக்கம் பண்ண முடியும். நாமளே அவங்க கூட அடிச்சுட்டு போயிட்டா என்ன செய்ய முடியும்?
1: உங்க மனப்பற்றி எனக்கு புரிஞ்சு போச்சு. சூப்பரா பேசுங்க சார், பண்ணா பேசுங்க, ஜாலியா பேசுங்க. திரும்ப உங்களோட வாக்கிங் கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ,
0: தேங்க்யூ.
1: மக்களே, இன்னைக்கு அலையோடு விளையாடு விஷயம் பாண்டி மெரினா பீச் தான் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு தருறதுக்கு வந்துட்டோம் சொல்லலாம். ஏன்னா இது வந்து இல்ல ஜாலியா ஃபன் பண்றாங்க, ஜாலியா பேசுறாங்க, நிறைய பேர் வந்து அவங்க மனசுல இருக்கிற மன குமரங்களை கொட்டி கொட்டி சீத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி அடுத்த வாரம் உங்க மனசுல இருக்கிற மன குமரங்களை நீங்க கொட்டணும்னா உடனே கிளம்புவாங்க பாண்டி மெரினா பீச்சுக்கு. நான் வந்துருவேன் சொல்லிட்டு இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன், கடையை மூடுறேன், அடுத்த வாரம் கடையை திறக்கிறேன் சொல்லிட்டு நான் தான் உங்க ஆஜே ஆனந்த் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு

0: விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிக்காலத்தில் 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை தொடர்பான பல்வேறு திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான 2 முக்கிய கொள்கை சீர்திருத்தங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வெளியிட்டார்.

0: உள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலுக்கு மேலும் தாமதமின்றி துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் கோரியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தால் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தற்போது இதுகுறித்து கடுமையான சட்டம் தேவையென பிரதமரே முடிவு செய்திருப்பதாக மத்திய பணியாளர் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மசோதாவை விவாதங்களுக்கு கொண்டு வந்து பேசுகையில் கூறினார். இந்திய இளைஞர்களின் நலன்களை பாதுகாக்கவும் இளைஞர்களின் எதிர்காலம் எவராலும் பாதிக்கப்படுவதை முற்றிலுமாக தடுக்கவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வினாத்தால் கசிவு போன்ற முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் புதிய மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விவாதங்கள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: பொது தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்றைய சூழலுக்கு அவசியம் தேவை என்று பிஜேபி மக்களவை உறுப்பினர் திருமதி பன்சோரி ஸ்வராஜ் விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில் கூறினார். புதிய மசோதா வெறும் கண் துடைப்பு மட்டுமே என்றும் கல்வித்துறையில் அரசுக்கு தீவிர அக்கறை இல்லை என்றும் காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகோய் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமைக்கு அவுட் சோர்சிங் என்னும் அயலாக்க முறையில் அதிகாரிகளை நியமிப்பது குறித்து சமாஜ்வாதி உறுப்பினர் திரு அகிலேஷ் யாதவ் கவலை வெளியிட்டார். ஏஐடிசி உறுப்பினர் திரு அபிஷேக் மசோதாவை வரவேற்று பேசுகையில் நேர்மையான தேர்வுகளை எதிர்பார்க்கும் உரிமை ஒவ்வொரு மாணவருக்கும் இருப்பதால் வினாத்தால் கசிவை தடுக்க கடுமையான சட்டம் அவசியம் என்றார். விவாதங்கள் தொடர்கின்றன.
0: நீட் விவகாரம் தொடர்பான மாணவர் போராட்டத்தில் போலீஸ் நடவடிக்கைகள் குறித்த விவாதம் கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் பிற்பகல் 2 மணிக்கு அவை மீண்டும் கூடிய சமயத்திலும் அமளி நீடித்ததால் அவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர்களில் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் குற்ற பின்னணி இல்லாதவர்களை விடுவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர் போராட்டம் குறித்த டிஜிட்டல் மற்றும் எலக்ட்ரானிக் ஆதாரங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் போலீசாருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுவது குறித்த நியாயமான சுதந்திரமான விசாரணைக்கு தேவை இருப்பதாகவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. மாணவர்கள் மீது அபரிமித பல பிரயோகத்தை போலீசார் பயன்படுத்தியதாக கூறப்படுவது குறித்த விசாரணைகளின் போது உச்சநீதிமன்றம் இன்று இந்த இடைக்கால உத்தரவுகளை வெளியிட்டது. போராட்டம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைகள் மீது டெல்லி அரசு விசாரணைகளை தொடர்ந்து நடத்தலாம் என்றாலும் சட்டப்படி போராட்டத்தில் ஈடுபட தகுதியுள்ள மாணவர்கள் மீது விசாரணை முடியும் வரை பலவந்த நடவடிக்கை எதையும் மேற்கொள்ளக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் மாற்றுத்திறனாளி மகளிர் குண்டு எறிதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை ஷர்மிளா தன்கருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் பாரா அத்லட்டிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதற்கான இந்தியாவின் 20 ஆண்டு காத்திருப்பு தற்போது நிறைவேறியிருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். ஆடவர் 79 கிலோ பழுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வல்லூரி அஜய் பாபு, ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் சர்வேஷ் குஷாரே ஆகியோருக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அஸ்ஸாமைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து மாநிலத்தின் வெள்ள நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். மத்திய அரசு அஸ்ஸாம் மாநில அரசுடன் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிக்காலத்தில் 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதையொட்டி இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்களை மெய்நிகர் முறையில் தொடக்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் குழந்தைகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள கில்காரி விளையாட்டுப் பகுதியை உள்ளடக்கிய பச்பன்பால் பரிசர் மண்டலம், பார்வையாளர்களுக்கு வழிகாட்டுவதற்கான மொபைல் செயலி, பெண்கள் மூலமான ராகி என்னும் இலவச இ பேருந்து சேவை போன்ற வசதிகள் இதில் அடங்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து

0: எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. கடலோர காவல் படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான 2 முக்கிய கொள்கை சீர்திருத்தங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: கடலோர காவல்படையின் ஆள் சேர்ப்பு மற்றும் பணி நிலவரங்களில் ஆண் பெண் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. பணியின் போது நடுக்கடலில் காணாமல் போகும் கடலோர காவல்படையினரின் குடும்பங்களுக்கு கருணைத்தொகை வழங்குவதற்கான நிர்வாக நடைமுறைகளை சீரமைக்கவும் புதிய கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளது. புதிய கொள்கை சீர்திருத்தங்களால் கடலோர காவல்படையினரின் மன உறுதியும் செயல்பாட்டு திறனும் அதிகரிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கடலோர காவல்படையை எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற திறமையான நவீன கடல்சார் படையாக மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று புதுடில்லியில் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர்கள் பவன்குமார் சந்தனா, பரத் டாக்கா ஆகியோரை சந்தித்து பேசினார். ஸ்கைரூட் நிறுவனத்தின் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக சுற்றுப்பாதையை எட்டியிருப்பது இந்தியாவின் வர்த்தக ரீதியிலான விண்வெளி பயணத்தில் முக்கிய மைல்கல் என்று சமூக ஊடகத்தில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சரியான புதுமைகளை சரியாக திட்டமிட்டு சரியாக அமல்படுத்தினால் எதையெல்லாம் சாதிக்கலாம் என்பதற்கு இந்த வெற்றி ஒரு சிறந்த உதாரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனியார் தொழில் முயற்சிகள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளிக்க எதிர்கால நோக்குடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமல்படுத்தி வரும் புதிய சீர்திருத்தங்களே இத்தகைய வெற்றிகளுக்கு காரணம் என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களில் பஞ்சாபியர்கள் அதிகம் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பஞ்சாபின் அமிர்தசரஸ் நகரை ஏர் இண்டியா நிறுவனத்துடன் ஈசி கனெக்ட் திட்டத்தின் கீழ் மையமும் ஆரங்களும் முறையில் உலக அளவிலான 27 முக்கிய நகரங்களுடன் இணைத்துள்ளது. இதனால் அமிர்தசரஸில் குடிபெயர்வு சோதனைகளை முடித்துக் கொள்ளும் பயணிகள் டெல்லியிலிருந்து வெளிநாட்டு பயணத்தை தொடக்கும் முன்பாக டெல்லி விமான நிலையத்தில் இத்தகைய சோதனைகளை தவிர்க்க முடியும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இப்புதிய வசதியை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று மெய்நிகர் முறையில் தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை முதலமைச்சர் கொடுத்த பிறகும் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் வைத்திருப்பதால் மக்கள் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் கூறியுள்ளார். இன்று சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலாக்கா ஒதுக்கீட்டை இன்று மாலைக்குள் அறிவிக்க முதலமைச்சரும் அமைச்சர்களும் துணைநிலை ஆளுநரிடம் வலுவாக வலியுறுத்த வேண்டும் என்றார். மாஹேயிலுள்ள ஸ்ரீ நாராயணா கல்வியியல் கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டிற்கான பிஎட் வகுப்புகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் தொடக்கி வைத்தார். ஆசிரியர்கள் கல்வி கற்றுக் கொடுப்பதுடன் இல்லாமல் மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் சமுதாயத்திற்கு முன்மாதிரியாகவும் திகழ வேண்டுமென அவர் தமது உரையில் கூறினார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தில் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிக்காலத்தில் 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை தொடர்பான பல்வேறு திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான 2 முக்கிய கொள்கை சீர்திருத்தங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலுக்கு மேலும் தாமதமின்றி துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் கோரியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 6:21 மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுடைய மனசுக்கு பிடித்தமான விருப்பமான பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கலாம். 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்கள்ல உங்களுடைய மனசுக்கு பிடிச்சமான விருப்பமான பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மனசுக்கு பிடித்தமான ஒரு பாடல்

0: சைமாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்புதே நம்ம ஷோல யார் ஃபர்ஸ்ட் காலர், என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், புவனிகல இருந்து வெறுமணி பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: சொன்னாதான் காதலா மேம், ஹரிகரன் மற்றும் சித்ரமா வாய்ஸ்ல
0: மேம். ஓகேங்க சார், வணங்கிடலாம்.
1: நன்றி மேம்.
0: ஸோ நேருடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்களில் தொடர்பு கொண்டு விருப்ப பாடலை கேளுங்க.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோல அடுத்த யார் விருப்ப பாடல் கேக்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் பீமக்குளம் சிவகுமார் மேடம்.
0: ஓகே சார், சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும்
1: மேடம்? நிகழ்ச்சியில இருந்து, நம்ம வீட்டு பிள்ளை படத்துல இருந்து, எங்க அண்ணன், எங்க அண்ணன் இந்த பாடல் வந்து எங்க தங்கச்சி
0: தங்கச்சிகளுக்காக வழங்கிடலாம். நன்றி, நன்றி.
1: ஓகே ஓகே, நன்றி மேடம், நன்றி.
0: நேர்களை முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் ஒரு சில உங்கள் கவனத்திற்கு. 8:30 வானொலி நாடக விழா 2026 ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா தொடரில் அவலா சொன்னால் குற்றவியல் நாடகம், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷெரீப், ஆர் சைலஜா, ஆர் ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஹதிஜா பி. ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
2: என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிற்கிறேன். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: சென்டிமெண்டோட ஒருத்தர் பாடல் கேட்டு போயிட்டாரா? அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில யாரு எகிர்ந்து பாட்டு கேக்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், திரும்ப ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: ஓகே கண்ணன் சார்க்கு என்ன பாட்டு, என்ன
1: பாடல் வந்து? வீராங்க பாடல் வந்து சூப்பர் கிட் பாடல் ஒண்ணு, மாடத்திலே பள்ளி மாடத்திலே.
0: ஓகேங்க சார், வணங்கிடலாம்.
1: நன்றி மேடம்.
0: சோ நேயர்களே, நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கலாம். மனம் விரும்புதே இந்த ஷோல 2271760 and 2275230 அப்படின்ற இந்த நம்பர்ல.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸை கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாட்டு கேக்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதர பேசுறேன்.
3: ஓகே சார், என்ன பாட்டு, என்ன படத்துல இருந்து?
4: எனக்கு நினைச்சாலே இனிக்கும் என்ற திரைப்படத்துல இருந்து அழகா சூர்த்தது என்று.
3: எங்களுக்கும் இனிக்குதுங்க பாடல், கேட்டுலாமா?
4: கேட்கலாமே, நன்றி மேம்.

0: 6:50 9 நொடிகள் ஆயாச்சு. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாட்டு கேக்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: காரைக்கால் இருந்து ராமலிங்கம் மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் சார்?
1: படம் பருவ பாட்டி. அந்த பாட்டுல வந்து பொம்பளை இல்ல மாமா என்ன அந்த படம் கொடுக்கும்.
0: ஓகேங்க சார், வணங்கிடலாம்.
1: கண்டிப்பா.
0: நேயர்களே, நீங்களும் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச விருப்பமான பாடலை எஃப்எம் ரெயின்போல மனம் விரும்புதே ஷோல கேட்டு ரசிக்கலாம். 2271760122752330 அப்படின்ற இந்த நம்பர்ஸ்ல

0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: மனம் விரும்புது நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாடல் கேக்குறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
2: தங்கள் தோழிக்கு முந்தின வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சார், என்ன படத்துல இருந்து பாட்டு?
2: தடாகத்தில் மலர்ந்த தங்க தாமரைகளுக்காக ஒரு பாடல். பாடும் நிலா பாட பாட வருவது சின்ன குயில் தேவியே நின் சரணம்.
0: ஓகேங்க சார், வணங்கிடலாம்.
2: நன்றி.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம். செய்திச் சுருக்கத்தினை தொடர்ந்து மனம் விரும்புதே.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இளைஞர்களின் எதிர்காலம் எவராலும் பாதிக்கப்படுவதை முற்றிலுமாக தடுக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டுள்ளதாக மத்திய பணியாளர் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மசோதாவை விவாதங்களுக்கு கொண்டு வந்து பேசுகையில் கூறினார். பிஜேபி உறுப்பினர் திருமதி பன்சுரி ஸ்வராஜ், ஏஐடிசி உறுப்பினர் திரு அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்டோர் மசோதாவை ஆதரித்தும், காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகோய் உள்ளிட்டோர் மசோதாவிற்கு எதிராகவும் விவாதங்களில் பேசினர். நீட் விவகாரம் தொடர்பான மாணவர் போராட்டத்தில் போலீஸ் நடவடிக்கைகள் குறித்த விவாதம் கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் பிற்பகல் 2 மணிக்கு அவை மீண்டும் கூடிய சமயத்திலும் அமளி நீடித்ததால் அவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிக்காலத்தில் 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதை ஒட்டி இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகை தொடர்பான பல்வேறு திட்டங்களை மெய்நிகர் முறையில் தொடக்கி வைத்தார். கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான 2 முக்கிய கொள்கை சீர்திருத்தங்களை மத்திய உள்துறை

அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வெளியிட்டுள்ளார். மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று புதுடெல்லியில் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர்கள் பவன்குமார் சந்தனா, பரத் டாக்கா ஆகியோரை சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலுக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் வைத்திருப்பதால் மக்கள் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 7:13 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே. மனசுக்கு பிடிச்ச விருப்பமான பாடல்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கலாம். 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்கள்ல நிகழ்ச்சியில பாடல் கேட்க காத்திருக்கக்கூடிய நேயர் எங்க இருந்து யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
1: ஓகே, சந்திரசேகர் சார்க்கு என்ன பாட்டு, என்ன படத்துல இருந்து?
2: வெயில் இது திரைப்படத்தின் பெயர் மேம். இதுல இருந்து உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே, இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனால தான் இந்த சாங் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாடல் ஒலிபரப்புறீங்களா?
1: நிச்சயமாங்க சார்.
2: தேங்க்யூ சோ மச் மேம்.
1: நேயருடைய ஒரு பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா யார் விருப்ப பாடலோட கத்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: திருக்கொழுந்தூர் ராஜு.
0: ஓகே சார், என்ன பாடல் வேணும்?
1: என்னை போல ஒருவன் படத்தில் தங்கங்களை.
0: ஓகேங்க சார், வழங்கிடலாம்.
1: நன்றி.
0: நேயருடைய விருப்ப பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி,
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பெருமையும் உள்ளார்ந்த வளர்ச்சியுடன் மேலோங்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜனநாயகம் மற்றும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் மத்திய அரசு வெற்றி பெற்றுள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள பணியாளர் குடியிருப்பு பகுதிக்கான குழந்தைகள் பூங்கா, அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்துக்கான இலவச மின் பேருந்து வசதியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த பேருந்துகள் அனைத்தும் பெண்களால் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்ததாக கூறினார். 2024 கொண்டுவரப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி மன்சூரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீகிருஷ்ணா தேவராயலு, வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பேசுகையில், கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி

0: செய்யும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டபோது 37 நாட்களுக்குள் மறுதேர்வு நடத்தப்பட்டதை வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களவையில் பொதுத்தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை அவை கூடிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் அவை கூடிய போது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் திருத்த மசோதாவை அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் மாநிலங்களவையை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பதாக அறிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பு ஆண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் கிராமப்புற வேலை உறுதி திட்டத்திற்கு முன் எப்போதும் இல்லாத அளவு நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் இருந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 100 வேலை நாட்கள் உறுதி செய்யப்பட்டிருந்ததாகவும் தற்போது இது 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீர்வள பாதுகாப்பு மற்றும் அடிப்படை ஊரக கட்டமைப்பு, கிராமப்புற வாழ்வாதார கட்டமைப்பு, வானிலை சவால்களை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு பரிமாணங்களில் விபிஜி ராம்ஜி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி முடிய 4 மாதங்களுக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சர்க்கரை மொத்த விற்பனையாளர்கள் தங்களிடம் உள்ள கையிருப்பு குறித்து ஒவ்வொரு வாரமும் பொது விநியோகத்துறையின் இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை சந்தையை தொடர்ந்து கண்காணித்து போலியான விலை ஏற்றத்தை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் சில்லறை விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் நியாயமான விலையில் சர்க்கரை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், சோதனை அடிப்படையில் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளில் தலா 100 கோடி நோட்டுகளை அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி பரிந்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்தால் அதன்பின் தொடர்ந்து பாலிமர் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் என்றும் அவர் கூறினார். வழக்கமான காகித ரூபாய் நோட்டுகளை விட பாலிமர் நோட்டுகள் நீண்டகாலம் புழக்கத்தில் இருப்பதையும் ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டியிருப்பதாக திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இன்று இதனை தெரிவித்த உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், இயற்கை சீற்றங்களின்போது மாநில அரசுகள் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மாநில அரசுகளுக்கு தேவையான வசதிகளையும் நிதியுதவியையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இதனை தெரிவித்த வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர், தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட கணக்கெடுப்பின்படி வேளாண் பணிகளில் சுய வேலைவாய்ப்பை மேற்கொள்ளும் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 41.1% உள்ளதாக குறிப்பிட்டார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர்

ஜெய்ஷ்வால். பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கும் இந்த தவறான நடவடிக்கைக்கு இந்திய இளைஞர்கள் உட்பட அனைவரும் கண்டனம் தெரிவித்து வருவதாக கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் மதவாத அடிப்படை கொள்கைகளையும் வன்முறையையும் பின்பற்றி வரும் பாகிஸ்தான் பன்முக கலாச்சாரத்தை கடைபிடிப்பதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலனையும் அவர்களின் பாரம்பரிய கலாச்சார உரிமைகளையும் பராமரிக்க பாகிஸ்தான் தவறிவிட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இதையடுத்து ஆரியாகே மற்றும் யாச்சிஷிரோ கடற்கரை பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அணுமின் நிலையங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஜப்பான் வானியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் பல்வேறு பகுதிகளில் ரயில் மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளன. 50-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகம் ஒன்று இடிந்து விழுந்ததில் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தம் மஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ஃபிரைஃபில் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 7:25 நம்ம 36 நொடிகள். இது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: முன்னிரவு வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: ஓகே, என்ன பாடல், என்ன படத்துல இருந்துங்க சார்?
2: என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படம். பாடல உயிரே உயிரின் ஒலி அந்த பாடல் வருகிறேன் மேடம்.
1: ஓகேங்க சார், வழங்கிடலாம்.
2: மிக்க நன்றிங்க மேடம்.

0: நெருக்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: 7:31 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கங்க.
2: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: என்ன
2: பாடல் வேணும் சார்?
3: கங்கை கரை பாட்டு, படத்துல இருந்து முத்து மனசுக்குள்ள ஒரு பாட்டு.
2: ஓகேங்க சார், வணங்கிடலாம்.
3: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச விருப்பமான பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கலாம். 2271760 and 2275230 அப்படின்ற இந்த நம்பர்ஸ்ல நம்ம நிகழ்ச்சியில அடுத்த யார் சாங் கேக்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் மேம், பாண்டன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: ஓகே ஜெயா மேம், என்ன படம் நலமா இருக்கேன், என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும்?

0: தாங்க ஹே மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.

0: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு சேகோலி சேதாரம் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மனம் விரும்புதே ஷோ தான் நம்ம நிகழ்ச்சியில. அடுத்ததா யார் சாங் கேக்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
3: நான் நல்லா இருக்கேன், பர்வீன் திருநாமலை.
2: ஓகே, பர்வீன் மேம்க்கு என்ன பாட்டு வேணும்?
3: உள்ளம் கவர்ந்த கல்வன் படத்துல இருந்து காலங்கதவன பாட்டு.
2: யார் அந்த உள்ளம் கவர்ந்த கல்வன்? அப்படி ஒரு புன்னகையோடு வருது.
3: வழங்கிடலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: என்ன
2: உங்க பேரையும் யோசிச்சு சொல்றீங்க?
3: என்ன
2: பாட்டு வேணும், என்ன படத்துல இருந்து?
3: இது எப்படி இருக்கு, இந்த படத்துல இருந்து ஜானகி பாண்ட எங்கும் நீரைந்த இயற்கையில் என்ன சுகமோ அந்த பாட்டு.
2: ஓகேங்க மேம், வழங்கிடலாம்.
3: தேங்க்யூ.
2: நேர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையம் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடர் இன்று இரவு 8:30 அவளா சொன்னால் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. டைம் சரியா 7:54 ஆயாச்சு. நிகழ்ச்சியில இறுதியா யார் பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: ஓகே சசிகலா மேம், சொல்லுங்க என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும்?
1: எனக்கு வசந்த கால பறவை படத்திலிருந்து செம்பருத்தி செம்பருத்தி அந்த பாடல் கொடுங்க மேம்.
0: ஓகேங்க மேம், வழங்கிடலாம்.
1: நன்றி வாய்ப்புக்கு.
0: நேயருடைய விருப்ப பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்தோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மத்திய பணியாளர் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கொண்டு வந்த இம்மசோதா மீதான விவாதங்களில் பிஜேபி உறுப்பினர் திருமதி பான்சுரி ஸ்வராஜ், ஏஐடிசி உறுப்பினர் திரு அபிஷேக் பானர்ஜி, காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகோய் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். மஞ்சள் காமாலை இல்லாத நாடாக இந்தியாவை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தையொட்டி இன்று புதுடில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கிளை ஒன்றை மாஹேயில் அமைக்க புதுச்சேரி அரசு மாஹேயின் சாலக்கரா பகுதியில் சுமார் 3 ஏக்கர் நிலம் வழங்கியுள்ளது. மாஹே கிளையில் அடுத்த கல்வியாண்டு முதல் கல்வி செயல்பாடுகள் தொடங்கும் என்றும் தொழில்துறையின் தேவைகளுக்கு ஏற்ற படிப்புகள் கொண்டுவரப்படும் என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஏனாமில் மை பாரத் இயக்கமும் தேசிய மாணவர் படையினரும் இணைந்து இன்று டாக்டர் SRK கலைக்கல்லூரியில் போதையில்லா இளைஞர்கள் என்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தின. லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் அடையாளம் தெரியாத நபர்களால் காலாவதியான குளிர்பானங்கள் கொட்டப்பட்டுள்ளதாக தெரிய வந்ததை தொடர்ந்து குற்றவாளிகளை அடையாளம் கண்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு நகராட்சி நிர்வாகம் லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு அறிவுறுத்தியுள்ளது. ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும்

வானொலி நாடக விழா சிறப்பு நாடகத் தொடரில் புதுச்சேரி வானொலி நிலையம் வழங்கும் அவலா சொன்னால் குற்றவியல் நாடகம் இன்று இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி எழுதிய இந்த நாடகத்தை மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் தயாரித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினைக்கு நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாதவர லிங்க தொடவே தொடாதீங்க. தொட்டா தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் மியூசிக் பை த வே. சென்னை ஏஞ்சல்.

அண்ட் யூஆர் ஆல்சோ லிஸ்னிங் டு திஸ் ஆன் தி எஃப்எம் பாண்டிச்சேரி, விச் இஸ் 102.8 அண்ட் 103 எஃப்எம் ஃபார் கோயம்புத்தூர். So first up on our show for tonight, I've got the Chainsmokers featuring Halsey with Closer.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சுமை பாடல்களை அளித்தர காத்திருக்கும் என் நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. நேரம் 9:16:15. ஏவலின் வருகையால் பூக்களும் ஓய்வெடுக்க ஆரம்பித்தது. காரணம் ஏனோ தெரியவில்லை. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள்.

காதல் என்று வந்துவிட்டால் கற்பனையும் சாத்தியமே. பாடல் கேட்கலாம், டார்லிங் படத்திற்காக சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல்.

பருவ மழையில் நனைந்தால் காய்ச்சல் வரும், காதல் மழையில் நனைந்தால் என்ன ஆகுமோ பாடல் கேட்கலாம். என்னை அறிந்தால் படத்திற்காக கார்த்திக் மற்றும் MC குரல்களில் பாடல்.

காதலின் பிரிவு அது மிகப்பெரிய வலி. வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரிது, அது வாழ்வினும் குடிது. பாடல் கேட்கலாம் அனேகன் படத்திற்காக.

9:44 26 நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வைரமுத்துவின் வரிகளுக்கு உன்னிகிருஷ்ணன் மற்றும் பாபே ஜெயஸ்ரீ இணைந்து பாடிய ஒரு பாடல், நன்மை என்ன படத்திற்காக.

சுவை பாடல்களை அள்ளி தந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே. வரும் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். காஞ்சனா 2 படத்திற்காக

தொலைத்த வார்த்தை தேடி அலைகின்றேன், வஞ்சி அவளிடம் காதல் சொல்ல. ஒன்றும் புரியவில்லை, சொல்லவும் தெரியவில்லை. பாடல் கேட்கலாம். கும்கி படத்திற்காக இமான் குரலில் பாடல்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சரவணன் இருக்க பயமேன் படத்திற்காக.

வெளிச்சம் இல்லாமல் நிழலும் இல்லை, உயிர் நீ இல்லாமல் நானும் இல்லை, விடிந்தும் என்பானில் வண்ணம் இல்லை, பெண்ணி இல்லாமல் நானும் இல்லை. பாடல் கேட்கலாம். இது என்ன மாயம் படத்திற்காக ஜி வி பிரகாஷ் மற்றும் ஹரிணி குரல்களில்.

10:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பத்மலதா மற்றும் சித் ஸ்ரீராம் குரல்களில் பாடல் தடம் படத்திற்காக.

உன்னோட நான் வாழ என் ஆயிலையும் உனக்காக கொடுத்தேன். பாடல் கேட்கலாம், ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஹரிச்சரன் குரல்களில் பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு முறையா இருமுறையா மீண்டும் மீண்டும் மையல் கொண்டது இவளிடம் மட்டும்தான். பாடல் கேட்கலாம் ஜீவா படத்திற்காக.

10:54 ஆயாச்சு. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் ப்ளே பண்ண சாங்ஸ் எல்லாமே நிச்சயமா உங்களுடைய ஹார்ட் டச்சிங்காக இருந்திருக்கும் அப்படின்ற நிறைவோட நிகழ்ச்சியுடைய நிறைவாக பாடல் கொடுக்குறேன். கேளுங்க, நீர்ப்பறவை படத்திற்காக சின்மயி குரலில் பாடல்.

நேர்களை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பெரிய வெங்காயம் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பறவைகளின் உணவு முறைகள் வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை தமிழமுது தமிழின் சிறப்புகள் குறித்து கல்லை பே ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. நலமாய் வாழ எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கான உணவும் உடற்பயிற்சியும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகள் டெல்லி அஞ்சல். 7:45 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனா. சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 கேட்கலாம் வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. மன அழுத்தம் எதனால் ஏற்படுகிறது என்பது குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் அஜய் ஆஷா. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ஹலோ டாக்டர். சிபிஆர் முதலுதவி குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மயக்கவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் மார்க் ரைனா அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி சோனியா. 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையும் 7:25 முதல் 8:00 வரையும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.